0: மொழி நம்ம நாட்டுல வந்து பல மொழிகள் நம்ம பேசுறோம். ஆனா நம்ம வீட்டுல நம்ம தாய்மொழிய பேசுறோமா? இன்னங்க பழைய தலைப்பா இருக்க, ரொம்ப முக்கியமான தலைப்புங்க.
1: த்ரெட்ஸ்ல ஒரு பதிவு பார்த்தோம் போவனா, அந்த பதிவு எழுதி இருந்தாங்களே அவங்க நியாயமான ஒரு பார்வை எழுதின மாதிரிதான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஆங்கில புலமை மாணவர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு, அதெல்லாம் நல்லா பேசுறாங்க, ஆனா வீட்டுல தமிழ் மொழி பேசுறதே இல்ல. பிள்ளைங்க கிட்ட இப்போ என்ன நினைச்சுன்னா, அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ பிள்ளைக்கு தமிழ் தெரியாதுங்க, நீங்க ஆங்கிலத்துல பேசுங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். இவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, தாய்மொழியாச்சே, ஏன் அதை கொஞ்சம் கூட நீங்க கத்துக்கெடுக்காம வித்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் முன் வச்சிருந்தாங்க.
0: ஆமா, இதை பத்தி தான் இன்றைக்கு நம்ம விரிவா பேச போறோம். இதை ரொம்ப சாதாரணமா நம்ம பாக்குறோம், ஆனா இதற்கிடையில இன்னொரு தரப்பினர் இருக்காங்க. நான் தமிழ் மொழி படிச்சிருந்திருக்கலாமே, என் மொழியை என்னாலே எழுத முடியலையே, என் மொழியை என்னாலேயே படிக்க முடியலையே. இப்போ சமூக வலைத்தளங்கள் ஒரு தமிழ்ல பதிவு பண்ணா நீங்க எனக்கு எழுதி கொடுக்குறீங்களா, கைபேசியை தூக்கி நம்ம கிட்ட வர்றவங்களும்
1: சில நேரத்துல அந்த டிரான்ஸ்லேஷன் மூலமா பாத்துக்கிறாங்க. ஆனா சில நேரத்துல அது ரொம்ப துல்லியமா கூட இருக்காது. அப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சரி, ஆங்கிலம் மலாய் இதெல்லாம் நமக்கு வந்து தேவையான மொழிகள், நம்ம தேசிய மொழி, அதுக்கப்புறம் அனைத்துலக மொழி, இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட தாய்மொழியை நம்ம சில நேரத்துல விட்டுட்டுமோ அப்படின்னு தோணுது. வீட்டுக்கு போனா கூட சில நேரத்துல வயதானவர்களா இருந்தா பேச பயப்படுறாங்க, ஐயோ அந்த பொண்ணுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து தமிழ் தெரியல, நான் எப்படி பேசுறது அப்படின்னு. அது ஒரு மாதிரியான தொடர்பு வந்து துண்டிக்கிற ஒரு செயலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு.
0: உளவியல் என்ன சொல்லுதுன்னா, தெய்வீக ஒரு தாய்மொழிய நம்ம கிரகிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம தாய்மொழியோட புலமை இருந்துச்சுன்னா மற்ற மொழிகளை ரொம்ப சுலபமா கத்துக்க முடியும். மற்ற மொழிகளா இருக்கட்டும், மற்ற மொழிகள் சார்ந்த ஆய்வுகளா இருக்கட்டும், எதையா இருந்தாலும் நம்ம சீக்கிரமா நம்மளால அதை கிரகிச்சுக்க முடியும், படிச்சுக்க முடியும் அப்படின்றதுதான் உளவியல் சொல்லுது. அதுக்கு முன்பு நம்ம தாய்மொழியை முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படிப்பட்ட சூழல் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்களா? உங்க வீட்டு பிள்ளைங்க கூட என்னதான் சொன்னாலும் பேச மாட்டாங்க அப்படின்றீங்களா? அந்த கதையை கொஞ்சம் பேசுவோம். நீங்க 9 மணி வரைக்கும்
0: ஓடுறாங்க.
1: ஆமா, 2 2 8 2 5 7 3 3
0: அல்லது 4 7 6 8

0: கல்யாண விருந்து கேட்டுட்டு வந்தீங்க. யுகேந்திரன், ஆண்டனி, ராசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் இசை ஞானியுடைய இசையில பிரியா ஜெஸ் அவங்களும் பாடியிருந்தாங்க.
1: சரி, இப்ப கேட்டிருந்தோம், வீட்டுல வந்து சில வீட்டுல பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாதுங்க, அவங்க பேச தெரியாது அப்படின்னு சொல்றாங்க.
2: பேசுறாங்களா? நல்லா தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையாளம்
0: பேசுவாங்க. பிள்ளைங்களோட கூட்டாளி எல்லாம் எப்படி?
2: பிள்ளைங்களோட கூட்டாளி சில பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, சில பேர் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க.
1: நீங்க மும்மொழியும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
2: ஆமா, பிகாஸ் எனக்கு ஏன்னா எங்களுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே தமிழ் வந்து படிக்க தெரியாது, எழுத தெரியாது. மலாய் மொழி, மலாய் பள்ளியினால, அதனாலயே எங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தமிழ் ஸ்கூல், இரண்டு பேரையுமே தமிழ் ஸ்கூல் தான் போட்டிருக்கோம்.
0: தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், எழுதி இருக்காங்க, படிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க?
2: ஆக்சுவலி இப்ப வந்து இப்ப எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்ல தங்கச்சி தமிழ் ஸ்கூல் அவங்கள்ட்ட கேட்டு பழகிக்குவோம். இப்ப வந்து பிள்ளைங்கள்ட்ட படிக்க சொன்னா படிக்கிறாங்களா அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் தான்.
1: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க படிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்துருக்கீங்க, பெரிய விஷயங்க.
2: ரொம்ப நன்றி
0: ஷாமினி, ரொம்ப நன்றிங்க உங்களுடைய இந்த முயற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம உங்ககிட்டயும் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்களுடைய பதிவு தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்க வைத்தது. என்னன்னா, இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழே வரமாட்டது, எங்க பேச மாட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க.
1: ஆமா, இதை பற்றி நீங்க பாத்துருக்கலாம், சூழல் இந்த மாதிரிதான் இருக்குது, என்ன பண்றது அப்படின்ற ஒரு சூழல் கூட இருந்திருக்கலாம்.
0: நாங்க எவ்வளவு பேசினாலும் வீட்டுல பேச மாட்டாங்க அப்படியே. அந்த கதையெல்லாம் நாங்க கேக்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பேசுவோம். இன்றைக்கு அடுத்தது டூயட் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது வணக்கம் இன்னல்.

0: தங்கவே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு அப்படின்ற பாட்டு டூயட் படத்துல இருந்து கேட்டதும் உங்களுடைய காலை பொழுதை எஸ்பிபி பி சுசிலா குரல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.
1: சரி, அதாவது ட்ரெண்ட் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல, ஒரு நேர் கூட சொல்லியிருந்தாங்க, நமக்கு பேச தெரியலங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் சொல்றது ஒரு ட்ரெண்ட் நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் 20 வருடம் கழித்து இந்த ட்ரெண்ட் மாறலாம். பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கதான் ட்ரெண்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: சில பேர் அது இன்னும் கவலைப்படுறாங்க, ஐயோ நான் படிச்சுக்கலையா அப்பவே அப்படின்ட்டு. ஆஷா, சுத்தி நடக்குதா இப்படி?
2: ஐயோ, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. போனா தெய்வீக, அதாவது அவங்களுக்கு வந்து அதாவது இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அது ஒரு ட்ரெண்ட் ஸ்டைல் நினைக்கிறாங்க போல இருக்கு. என்னைய கேட்டீங்கன்னா இப்ப நம்மளோட பழக்க வழக்கங்களை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, நம்மளோட விநாயகர் சதுர்த்தி, இப்ப நடக்கிற நவராத்திரி பூஜை, சரஸ்வதி பூஜை, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, எதிர்காலத்துல அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க, அவங்களோட சந்ததிக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி தமிழ் மொழிய கற்றுக் கொடுத்தாதான் சொல்லி கொடுக்க முடியும், தமிழ் பள்ளிக்கு அனுப்புனாதான் அவங்க அதை தெரிஞ்சிக்க முடியும். அதனால என்னோட பிள்ளைங்களை வந்து நான் பெருமையா சொல்லுவேன், நான் தமிழ் பள்ளிக்கு தான் அனுப்பியிருக்கேன்.
1: வீட்டுல பேசுறதெல்லாம் எப்படிங்க, இந்த மொழியில?
2: ஆமா, நான் பிள்ளைங்க நல்லா தமிழ் பேசுவாங்க. ஆமா, ஆரம்பத்துல வந்து தடிக்கா போறப்ப கொஞ்சம் இது பண்ணாங்க, ஆனா நான் நிறைய முயற்சி எடுத்தேன்.
0: விடலையே நீங்க,
1: நாக்க காட்டுப்போ அப்படின்னு. சரிங்க, வளையுதான பாத்திருக்கீங்க அப்பவே.
2: அதாவது என் பையன் வந்து வெக்கம்னு சொன்னா அவருக்கு கோவம் வந்துடும். ஆமா, வெக்கம் அழகா திரு
1: வெக்கம் இல்லங்க, வெட்கம்
2: நானே மறந்துட்டேன் அத பத்தி. நீங்களும் மோகனும் தான் ரேடியோல பேசி பேசி எனக்கு ஞாபகம்
1: ஓட்டுறது.
2: இல்ல, நம்பிக்கை ஓட்டுங்க, தீபாவளி வந்துருச்சு, இவங்களை ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல.
1: சும்மா இருந்தாலே நாங்க உங்களை இருங்க, நீங்க சும்மா இருந்தாலே நாங்க உங்களை பரபரப்பா ஆக்குவோம்.
2: ஆமா, அப்ப என்னையும் சேர்த்து அதுல அவரு சொல்லுவாரு, நம்ம தலைவர் சொல்லுவாரு, நீ பரபரப்பு நீங்க கொண்டு வந்ததுதான் பரபரப்ப காட்டுறீங்கன்னு சொல்லுவாரு. நேத்து பேசினாரு தானே? ஆமா, அதே பரபரப்பு தான் எங்களுக்கும் வந்துருச்சு.
0: சரி, அந்த பரபரப்போட நல்லா கொண்டாடுங்க. என்ன ஆசையோட இந்த வருடம் நீங்க கால் எடுத்து வச்சீங்க?
2: இந்த வருடம் கால் எடுத்து, அதாவது தெய்வீகன், எனக்கு வந்து எப்போதும் பல கலாச்சாரத்தை பாக்கணும், பல மக்களோட சேர்ந்து அவங்க எப்படி வாழ்றாங்க வேற நாட்டுல, வேற நாட்டுலன்னு தவிர நம்ம நாட்டுல கலாந்தான் சபா சரவான் இந்த மாதிரி சில சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் போய் அந்த மக்களோட மக்களா பழகணும் அப்படி ஒரு ஆசை இருக்கு. சரி, நம்ம இத கொஞ்சம் முன்னோக்கி செய்வோமே அப்படின்னு பிளான் இருக்கு.
0: அந்த ஆசை உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறணும், சரியா?
2: ஆமா, கடவுளோட ஆசீர்வாதத்தோட
0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஆமா, நீங்க ரெண்டு பேரும் காலையில ஏத்தி வச்சிட்டீங்க, இனிமே பிரகாசமா இருக்கு.
0: ஐயோ, தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
2: தீபாவளி வாழ்த்துக்கள் போவலாம் தேவி.

0: நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15
1: ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15 இடம்பெற்று வருது. அதுல தமிழ் பள்ளி மாணவர்கள் தமிழ் சார்ந்த சாதனைகளை படித்துக் கொண்டிருக்கிறவர்களே நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாருக்கும் இந்த மொழி போய் சேரணும் அப்படின்றதுதான்.
2: ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து போய் கலந்துக்கிற விஷயம் அனைத்துலக ரீதியில ஆங்கில பேச்சு போட்டி, அறிவியல் பேச்சு போட்டி, ரோபோ போட்டிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம மொழியில இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ் மொழியை நீங்க கத்தி எழுத படிக்க தெரிஞ்ச மற்ற மொழி கத்துக்கிறது சாதாரண
3: தீபாவளியை
1: நோக்கி சுறுசுறுப்பா பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்க.
3: சரி சரி, எல்லாருக்குமே அந்த தீப ஒளி வந்து பற்றிக்குச்சு. இப்ப
1: எல்லாம் அதுலயே இருக்காங்க, வேலையெல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. டாக்டர், இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒண்ணு பத்தி பேச போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில புலமை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுல தாய்மொழி பேசுறது குறைஞ்சிருச்சு, பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அதை மறக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு பதிவு பார்த்தோம். உங்ககிட்ட அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு, இது நீங்க என்னைக்காவது பார்த்து ஆமா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உணர்ந்துருக்கீங்களா? ஏன்னா மாணவர்களோட நீங்க வந்து உங்களுடைய நாளை தினசரி கழிக்கிறீங்களே.
3: இதை பத்தி நம்ம பேசணும்னா நீங்க சொல்றது வந்து ஒரு உண்மையான இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மாணவர்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து மக்கள் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா ஆங்கிலம் தேவை, உலகமயமாதல்ல வந்து ஆங்கிலம் தான் நாளைக்கு மொழி அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு இல்ல, அது சிக்கல் இல்ல, அவங்க செய்யட்டும். ஆனா நம்ம வந்து ஏன் தாய்மொழிய பேசணும் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதுதான் இருக்கு. இப்ப நம்ம வந்து காலங்காலமாகவே தாய்மொழி வந்து நம்ம அடையாளம், நம் பெருமை எல்லாம் சொல்றோம். தாய்மொழின்றது உண்மையிலேயே பார்க்க போனா வெறும் மொழி அல்ல, நம்ம அடையாளம். இது நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க, எப்பயுமே கேட்டிருப்பீங்க. ஏன் அதை நம்ம அப்படி சொல்றோம்? சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து தாய்மொழியில கத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து நிறைய கிரகிப்பு தன்மை இருக்குன்றதும் ஆய்வுகள் கூறுறதாக நம்ம பாக்குறோம். ஓகே சரி, இவ்வளவு நாள் நம்ம வந்து அது ஏன், எதுக்கு, எப்படி அது செயல்படுதுன்றத வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம பிறந்த உடனே முதல்ல நம்மளுக்கு கேட்கிற ஒரு அன்பான குரல், ஒரு அரவணைப்பான குரல் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க தாயின் குரல். அதனாலதான் வந்து அது தாய்மொழின்னு நம்ம சொல்றோம். இந்த உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னாக்க இந்த அடிப்படையில தான் வந்து தாய்மொழி அப்படின்ற கத்துக்கும் போது அது வந்து ஒரு செல்ஃப் ஆஃப் பிலாங்கிங் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நமக்கு அது ஒரு உடன்பாடான, நம்ம கூடவே இருக்கிறது மாதிரியான ஒரு உணர்வை நம்ம மூளை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க பிள்ளைங்க வந்து குளிர்னா அல்லது பயமா இருந்தா அப்படியே குறுகி போய் உட்காடுறாங்கன்றது ஏன் அப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க 10 மாதம் வந்து கருவுல இருக்கும் போது, அவங்களோட தாயோட கருவுல இருக்கும் போது அந்த பொசிஷன்ல இருந்தா அது ஒரு சேஃபா ஒரு வார்ம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே தான் இங்கேயும் இந்த மொழி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓராவை கொடுக்குது அப்படின்றதான் நம்ம அங்க பாக்குறோம். இதனாலதான் வந்து தாய்மொழியில அவங்க போதிக்கும் போது அது வந்து தங்களுக்கு இயல்பானதாக இயல்பாக அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதோட பாத்தீங்கன்னாக்க தாயின் தாலாட்டு வந்து நம்ம சின்ன பிள்ளைல இருந்து கேட்கிறோம், அப்பாவோட அறிவுரையும் அதுலதான் வருது, பாட்டி தாத்தா கதைகள் சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றது குறைஞ்சிருக்கு. நான் சொல்றது வந்து தாய்மொழியில ஏன் நம்ம பேசணும் படிக்கணும்ன்றதுக்கான விஷயங்கள். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம கொண்டு வரும் போது அந்த உணர்வு அடிப்படையிலேயே வந்து அது நமக்குள்ள நுழைஞ்சு நமக்கு வந்து பல மாற்றங்களை அது கொடுக்குது. இப்போ ஆங்கிலம் வந்து உலகத்தோட நம்ம தொடர்பு கொள்றது வந்து உதவலாம், ரைட்? ஆமா உதவுது. அதே போல மலாய் மொழி வந்து நம்மள எல்லாரையுமே வந்து மலேசியர்களா இணைக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்முடைய வேர்களையும் நம்மளோட முன்னோர்கள் அல்லது வரலாறு பண்பாடு எல்லாத்த பத்தியும் பேசுறது வந்து நம்ம தமிழ் மொழி தான். ஆக அது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆக இந்த மொழியை வந்து நம்ம வீட்டுல முழுசா தமிழ் மொழி தான் பேசுங்க அப்படின்னு சொல்லவும் வரல. எல்லா மொழியும் பேசுங்க, ஆங்கிலம் பேசுங்க, மலாய் பேசுங்க, அல்லது கூடுதலா எந்த மொழி வேணாலும் பேசுங்க. ஆனா குழந்தைகளோட தமிழ்ல பேசுறத மறந்துடாதீங்க. ஒரு ஒரு டைம் பீரியட் வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த டைம்ல வந்து இன்னைக்கு இப்படி பேசுங்க, இன்னைக்கு மலாய் நாள், இன்னைக்கு ஆங்கில நாள், இன்னைக்கு தமிழ் நாள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிராக்டிக்கலி இதுதான் நடக்குது பாருங்களேன். நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தினசரி நம்ம மாணவர்களை பார்க்கிறோம். ஆமா, மொழி ஆளுமை நாளும் நாளும் குறைஞ்சு வரத நிறைய நம்ம பார்க்க முடிகின்றது. இது வந்து நான் 100 விழுக்காடு எல்லா மாணவர்களும் சொல்ல, முக்கால்வாசி பகுதிக்கு வந்து குறைஞ்சு வரதை நம்ம பார்க்க முடியுது.
1: ஆமா, இது பொதுவாவே நம்ம பாக்குறோம், ஆனா வெளியில இதை பேசுறது இல்ல. என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், நம்ம மற்றொரு மொழி பேசும்போது அது ஒரு ஸ்டைலா, அது வந்து நம்மள இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காட்டுற மாதிரியான பார்வை எல்லாம் சில பேர் மத்தியில இருக்கு அப்படின்னு நினைக்கிற சூழலையும் நம்ம எதிர்கொண்டு வந்திருக்கோம் இல்லையா.
2: சரி, அதனால தாய்மொழியை பேசுறதுனால குறைச்சு காட்டுறதுனா இல்ல, நம்ம இங்க இருக்கிறதுனாலே தமிழ் மொழி தான்.
1: ஆமா,
2: சரி பரவாயில்ல, அடுத்து இன்னும் விவரங்களை சொல்ல காத்துட்டு இருக்கிறாரு. சுவாரஸ்யமான கேள்விகள்லாம்
1: நிச்சயமா நீங்க கேட்கணும் அதெல்லாம்.

0: பேசிட்டு இருக்காரு உப்சி பல்கலைக்கழகத்தில் இருந்து. இந்த தமிழ் மொழி பேசுறது அது ஒரு வேண்டாமே, ஆங்கில மொழியே பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் இது நடக்குது அப்படின்ட்டு
1: டாக்டர், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அண்மையில ஒரு சில ஆசிரியர்கள் சொன்ன விஷயம் தான், தமிழ் பள்ளியில முதலாம் ஆண்டு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ரோமனைஸ் மொழியில தான் வந்து தமிழ் மொழியே சொல்லி கொடுக்கறாங்க, அறவே தமிழ் வரல அவங்களுக்கு அப்படி கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பெற்றோர்கள் ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம். ஒருவேளை அவங்க வளர்ற காலத்துல நாம அப்படி ஆங்கிலத்துல பேசல அப்படின்ற ஒரு திணிப்பு இப்போல வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா?
2: போனா இது இது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய சிக்கல். நீங்க இவ்வளவு டக்குன்னு கேட்டீங்க, ஓகே என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆமா டிரான்ஸ்லிட்டரேஷன் நம்ம சொல்லுவோம், அந்த ரோமனைஸ் தமிழ்ல தான் வந்து சில மாணவர்களுக்கு போதிக்கவே முடியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம பேசுறத அவங்க விளங்கிக்கிட்டா கூட பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கொண்டு வந்துடலாம். ஆனா நம்ம பேசுறது அவங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்னு கூட தெரியல. சில மாணவர்கள் வந்து ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்கன்றது நிறைய ஆசிரியர்களோட ஒரு ஒரு கலக்கம் தான். ஆக அவங்களுக்கு வேற வழியும் இல்ல. ஏன்னா தமிழ் பள்ளிக்கு அனுப்பின பிறகு அவங்க வந்து தமிழ் பள்ளி ஆசிரியர்களை இந்த இடத்துல பாராட்டவே வேணும் போனா. ஏன்னா எப்படித்தான் அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி தாய்மொழி வந்து அவங்க வீட்டுல போதிக்கல பேசலன்னா கூட இந்த தமிழ் ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்துடணும், எப்படியாவது அவங்களோட மனசுல புகுத்திடணும்ன்றதுக்காக வேற வழியும் இல்ல. அவங்க ரோமனைஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணவும் வேண்டியிருக்கு. அவங்க அங்க இருந்து தொடங்கின பிறகுதான் வந்து அந்த மாணவர்களுக்குள்ளேயே அவங்களால நுழைய முடியுது. ஆக இது உண்மையான இதுதான். நாளைக்கு நம்ம மற்ற நாடுகள் பாரு, இப்ப பிஜி அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், அங்க வந்து கலை கலாச்சாரம் இருக்கு ஆனா மொழி இல்லைன்னு. நமக்கு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி நாம ஆயிராம பாக்குறதுக்கு இப்ப இருந்து ஏதாவது நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியதா இருக்கு.
0: ஏன்னா வீட்டுல தாத்தா பாட்டி கிட்ட பேசுறதுக்கே பிள்ளைங்க தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா அந்த தமிழ் மொழியில பேச முடியல, தாத்தா பாட்டி போய் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஆகுது. ஒரு பக்கம் அவங்க ஒரு மொழியை கத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் யோசிச்சா அது ஒரு பெரிய இந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த தொடர்பு பெரிய அளவுக்கு பிளவை ஏற்படுத்துற ஒரு சூழலையும் ஏற்படுத்துது.
1: அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டி சொல்றாங்க என் பேரங்கிட்ட பேசவே முடியல, ஒரே இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சூழல் வந்திருக்கு டாக்டர்.
0: நிச்சயமா இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும்ல.
2: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப குழந்தைகள் போது அவங்க வந்து கண்டிப்பா ஒரு மொழியை வந்து இலகுவா கத்துக்க முடியும். அதனால நம்ம இந்த இந்த நிலையில இந்த வயதை விட்டுட்டோம்னா ஐந்தில் விளையாது ஐம்பதுல கண்டிப்பா விளையாது. தேவிக நீங்க சொல்றது ரொம்ப உண்மை. சின்ன பிள்ளைங்க வந்து பல மொழிகளை கற்றுக்கிறதுக்கு வந்து அது இயல்பும் சாத்தியமானதும் கூட. இப்போ அரசாங்க பல்கலைக்கழகங்களே கூட கூடுதல் மொழிகளை வந்து பாடமா கத்துக்கிறத ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆக சின்ன வயசுல இருந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்.
0: நன்றி டாக்டர், நல்ல ஒரு விவரத்தை பகிர்ந்துகிட்டீங்க. ஒரு கலந்துரையாடலா இருக்கு, நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்க போறோம். அதுக்கு முன்னால நாங்க நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு தீபாவளிக்கு ஒரு கருப்பொருள் உருவாக்கிருக்கோம். நிச்சயமா கேட்டிருப்பீங்க மின்னல் கேட்கிற நேயர், நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இதை பாக்கும்போது?
2: ஆமா தேவிகன், நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து மின்னல கேட்கிற வானொலி ரசிகன் தான். இந்த நம்பிக்கை ஒளி ஏற்றோம்ன்றது ரொம்ப நல்ல ஒரு கருப்பொருளாக நான் பாக்கின்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போதைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால முடியும், நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்ற அந்த ஒளியை வந்து நம்ம ஏற்ற வேண்டிய சூழல் இருக்குதான். இந்த நம்பிக்கை ஒளி நமக்குள்ள ஏறிச்சுன்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம சமுதாயம் முன்னேறிட்டே போவோம். ஆக எல்லார் மத்தியிலும் எல்லோர் மனதிலும் நாம் இந்த ஆண்டு நம்பிக்கை ஒளியை ஏற்றுவோம்.
0: உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கும்ல, அடுத்து இதை சாதிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதை சொன்னீங்கன்னா நல்லாவும் இருக்கும் கேக்க.
2: ஓகே, அடுத்து சாதிக்கணும்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம என்ன பண்றோம்னாக்க, ரொம்ப காலமா வந்து இந்த மாணவர்கள் இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்க, அவங்களோட சுகரளவான்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து தன்னார்வ பயிற்சியில கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாணவர்களுக்கு வந்து ஏன் எனக்கு என்ன அப்படின்ற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த ஆண்டுல அவங்க மற்றவர்களுக்கும் மேலோக்கி கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக நிறைய தன்னார்வ பயிற்சிகள் தன்னார்வ சேவைகள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆக இந்த நம்பிக்கை ஒளியை மாணவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஏற்றணும்னு நான் நினைக்கிறேன்
0: தேவிகன். வாவ், நம்பிக்கை ஒளியேற்றி மாணவர்களை பிரகாசிக்க வைங்க. நன்றிங்க டாக்டர்.
2: நன்றி நன்றி தேவிகன், நன்றி போனா.
1: நன்றிங்க டாக்டர்.

0: டாக்டர் இளங்குமரன் அவர்கள் பேசியிருந்தாங்க, உப்சி பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த தாய்மொழியை கற்றுக்கொள்வதுடைய பயனை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு கதை இல்லையா, கருவில் இருக்கிற குழந்தையும் மொழியும் எப்படி இணைக்கப்படுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு.
1: சரி, இப்ப வந்து நீங்க அழைத்து சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரி சூழலை பாத்துருக்கீங்களா? பெற்றோர்கள் இப்ப உள்ள காலத்துல வளர்க்கும் முறை, அவங்க பேசுற முறை, அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: பவானி வந்திருக்காங்க. நல்லா இருக்கீங்களா பவானி?
2: நல்லா
0: இருக்கும்.
2: தீபாவளி வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்து. அப்பனா உங்ககிட்டதான் முதல்ல கேட்கணும், நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். உங்க நம்பிக்கை என்ன, எதை சாதிக்கணும், எதை அடையணும்னு நினைக்கிறீங்க?
1: எந்த ஒளியை ஏத்தணும் இருக்கீங்க?
2: எந்த ஒளியா? நான் இப்ப வந்து ஒரு ஸ்மாலான ஒரு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒன்னும் கொஞ்சம் பெருக்கி
1: வளரும் பிள்ளைகள்ட்ட வந்து தமிழ் பேச தெரியாம கஷ்டப்படுறாங்க. இப்போ
2: பாத்துருக்கேன், இங்கிலீஷும் பேசுவாங்க, அவங்க வெளிய பேசும் போது வந்து வெக்கப்படுவாங்க தமிழ்ல பேசுறதுக்கு. அது எனக்கும் தெரியலையான்னு.
0: பிள்ளைங்களா?
2: டீனேஜ் பிள்ளைங்க தான். அப்ப நினைச்சு மேபி தமிழ்ல பேசினா வந்து அவங்களுக்கு ஒரு ஹாலியான இது இல்ல போருக்கு, டவுன் கிரேட், அவங்களே டவுன் ஆக்கிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்குவேன்.
0: அம்மா அப்பா என்ன சொல்றாங்க கேட்டிருக்கீங்களா? உங்க கூட்டாளி தானே?
2: கூட்டாளி தான். நான் வீடு தமிழ் தான் பேசுவேன், அதுங்க பேச மாட்டேதுங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு.
0: நீங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட என்ன மொழியில பேசுவீங்க?
2: நான் வேணுமே தமிழ்ல தான் பேசுவேன்.
0: பதில்
2: பதில் வந்து இங்கிலீஷ்ல வரும்.
0: ஐயோ,
1: புரியும். ஆனா உங்களுக்கு?
2: புரியும் புரியும்.
0: பேசுவாங்களே.
1: சில பேர் வந்து தமிழ் பேசாத காரணமும் இருக்கு தேவிகன். ஏதாவது தவறான உச்சரிப்ப சொல்லிருவோமோ, சரியான வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோமோ அப்படின்னு தெரியாம உண்மையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது இல்லாம இல்லன்னு சொல்ல முடியாது.
2: யங் பிள்ளைங்க வந்து தெரிஞ்சா தெரியல, அவங்க மேபி அவங்க வெக்கப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல.
0: நீங்க சொன்னீங்களா சில காரணங்களை முன் வச்சீங்களே.
2: அவர்
0: மூலமா நீங்களும் அவரும் வேற கத்துக்கிறீங்க.
1: இப்ப யாரு வீட்டு பாடம் செய்யறாங்கன்னு தெரியல.
2: எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் மகன் நினைச்சா அவரு பேரு ரிஷான் லோவின்றது.

மக்கள் நலனுக்கு முன்னுரிமை, நாட்டின் மேம்பாடு ஆக்கப்பூர்வ முறையில் திட்டமிடப்படும். 3R தொடர்பான உள்ளடக்கங்களை தவிர்ப்பீர். சமூக ஊடக செல்வாக்காளர்களுக்கு நினைவூட்டல். வணக்கம், சலாம். மலேசிய மடானே மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். மக்களின் நலனை முன்னிறுத்தி நாட்டின் மேம்பாடு அனைவரையும் உள்ளடக்கிய நிலையான விரிவான முறையில் திட்டமிடப்பட கூட்டரசு மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பு அவசியமாகிறது. நேற்று தலைமையேற்ற 51st தேசிய நிதி திட்டமிடல் மன்றம் MPFN இவ்விவகாரத்தை தாம் முன்வைத்ததாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். அதனுடன் முதலீட்டு சூழலை வலுப்படுத்தவும் மக்களின் விவகாரங்களை எளிதாக்கவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பும் தொடர்ந்து சேவை வழங்கலை மேம்படுத்த வேண்டுமென வலியுறுத்தியதாக நிதியமைச்சருமான அவர் முகநூலில் பதிவிட்டார். ஊராட்சி தரப்பால் ஒப்புதல் வழங்கப்படும் எந்தவொரு மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்பு நில அமிழ்வு அபாயமுள்ள பகுதிகளில் பழுதடைந்த பயன்பாட்டு வசதிகளின் தொழில்நுட்ப மதிப்பீடுகளும் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்ற 51st தேசிய நிதி திட்டமிடல் மன்றம் MPFN இந்த முடிவு எட்டப்பட்டதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேம்பாட்டு திட்டமிடலின் தொடக்க கால கட்டத்திலேயே பொது பாதுகாப்பு கூறுகளுக்கும் புவியியல் அபாயங்களுக்கும் கவனம் செலுத்தப்படுவதை உறுதி செய்ய இந்த அணுகுமுறை அவசியமானது என அமைச்சர் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சமூக ஊடக செல்வாக்காளர்கள் இனம், மதம், அரசர், 3R தொடர்பான விவகாரங்கள், குறிப்பாக மதம் சார்ந்த விவகாரங்களை உள்ளடக்கமாக பயன்படுத்த வேண்டாமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்நடவடிக்கை நாட்டின் பன்முக சமூகத்தின் நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கும் என ஒற்றுமை துணை அமைச்சர் யார் யுனீஸ்வரன் நினைவூட்டினார். சுய ஆதாயத்திற்காக 3R உணர்வுகளை தூண்டிவிடுவதை விடுத்து உள்ளடக்கத்தை உருவாக்குவதிலும் சமூகத்திற்கு நேர்மறையான விழுமியங்களை பரப்புவதிலும் அதிக பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார். பர்னாமா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆர் யுனீஸ்வரன் இவ்வாறு பேசினார். வரும் புதன்கிழமை தொடங்கி 38,000 வாடகை வண்டி, பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் ஒருமுறை வழங்கப்படும் 1,000 ரிங்கிட் சிறப்பு நிதி உதவியை கட்டங்கட்டமாக பெறுவர் என

0: 7027 வரவு செலவு திட்டத்தின் கீழ் மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவுக்கான நிதி 100 மில்லியன் ரிங்கேட்டிலிருந்து 150 மில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இளையோருக்கான திறன் பயிற்சி உள்ளிட்ட இந்திய சமூகத்தினருக்கு பயனளிக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வது இந்த கூடுதல் ஒதுக்கீட்டின் நோக்கமாகும். இலக்கிடப்பட்ட தரப்பினரின் தேவைகளை நிறைவு செய்யும் திட்டங்களுக்கு இந்த ஒதுக்கீடு பங்களிப்பதை உறுதி செய்ய மித்ராவின் நிர்வாக முறையை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக கருவூல தலைமைச் செயலாளர் தான்சி ஜோஹான் மஹமூத் மெரிக்கன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 50 மில்லியன் ரிங்கேட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மலேசிய இளையோர் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் கருத்துக்களை அரசாங்கம் தீவிரமாக எடுத்துக் கொள்ளும் என மக்களவைத் தலைவர் தான்சி டாக்டர் ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். எதிர்காலம் குறித்த தங்களின் தேவை அக்கறை அவாவை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் சிறந்த நிலைப்பாட்டில் உள்ளனர் என்பதை அங்கீகரிக்கும் பொருட்டு அத்தரப்பினரின் கருத்துகள் செவிமடுக்கப்படும் என்றார். அவர் மலேசிய இளையோருக்கு மக்களாட்சி செயல்பாட்டில் பங்கேற்க சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும், அதேவேளை பொறுப்புகளை தலைமைத்துவத்துடன் ஏற்க வேண்டும் என தான்சி டாக்டர் ஜொஹாரி அப்துல் வலியுறுத்தினார். தலைநகரில் நடைபெற்ற 3வது பன்னாட்டு இளம் எதிர்கால தலைவர்கள் உச்சநிலைக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஊராட்சி தரப்பின் திறன் வலுப்படுத்தப்பட வேண்டும். காலநிலை நிலைத்தன்மைக்கான நாட்டின் அர்ப்பணிப்பு ஆக்கப்பூர்வ விளைபயனாக மாறுவதற்கு அத்தரப்பின் நிர்வாகமும் கொள்கை திறனும் மேம்படுத்தப்படுவது அவசியம் என குவாலலம்பூர் முன்னாள் டத்தோ பண்டார் டத்தோ ஸ்ரீ மைமூனா முகமது ஷாரிப் வலியுறுத்தினார். திடீர் வெள்ளம், புகைமூட்டம், வெப்ப அலை போன்ற சவால்களை எதிர்கொள்ள தேவையான சட்ட அமைப்பு, கொள்கைகள் மற்றும் ஆராய்ச்சிகள் மலேசியாவில் தற்போது உள்ளன. இருப்பினும் வெள்ளத்தை தடுப்பதற்காக வடிகால்கள் எப்போதும் சுத்தமாகவும் குப்பைகள் நிரம்பாமலும் இருப்பதை உறுதி செய்வது உட்பட நிறுவன ரீதியிலான முயற்சிகளுக்கு ஒவ்வொரு தனிநபரின் நடவடிக்கைகளும் அவசியம் என்பதை டாக்டர் ஸ்ரீ மைமுனா சுட்டிக்காட்டினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: நேபாளம் குர்ஹா மலைப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மலையேறிகள் சிக்கி தவிக்கின்றனர். அப்பேரிடரில் கடந்த வாரம் பாலமும் மலையேறும் பாதையும் சேதமடைந்தது. லோக்மா சம்லிங் பகுதிகளுக்கு இடையே ஏற்பட்ட நிலச்சரிவு பூண்டி கண்டாக்கி ஆற்றின் நீரோட்டத்தை தடுத்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அந்த வெள்ளத்தில் மேலும் சில பாலங்கள், வீடுகள், 2 தொலைத்தொடர்பு கோபுரங்கள், 50 மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாக நேபாள தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் மின் தடையும் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா இக்வாசு நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக சுற்றுப்பயணிகளுக்கு மூடப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலை மாற்றத்தால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாக அதிகாரிகள் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இக்வாசு ஆற்றின் நீரோட்டம் தற்போது வினாடிக்கு 12,000 கனமீட்டரை தாண்டி வழக்கத்தை காட்டிலும் 6 மடங்கு அதிகமாக உள்ளது. ஆற்றின் நீரோட்டம் கட்டம் கட்டமாக குறைந்தவுடன் இக்வாசு நீர்வீழ்ச்சி மீண்டும் திறக்கப்படும் என தேசிய பூங்கா அறிவித்துள்ளது. 2023-2024 ஆண்டுகளில் எல்னினோவால் அப்பூங்காவில் வெள்ளம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் முன்னாள் அதிபர் ஜோசப் கபிலா ருவாண்டா ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சி படையுடன் இணைந்து புதிய அரசியல் ராணுவ இயக்கத்திற்கு தலைமையேற்க உள்ளார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட நாட்டின் கிழக்கு பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள M23 உடனான கபிலாவின் ஒத்துழைப்பு கோமாவில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. 2001-2019 அதிபர் பதவி வகித்த அவருக்கு வயது 55. இந்நிலையில் M23 ஆயுத குழுவுடன் கூட்டு சதி செய்ததாக கூறி கபிலாவுக்கு ஓராண்டுக்கு முன்பு மரண தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.

சவுதி அரேபியாவின் அல் நசருக்கும் உஸ்பெகிஸ்தானின் நவ்சே ஃபர்கானாவுக்கும் இடையிலான ஆசிய வெற்றியாளர் லீக் ஆட்டம் ரியாட்டை நோக்கிய ஹுத்தி நடத்திய ஏவுகணை தாக்குதலால் ஒரு மணி நேரம் தாமதமானது. அல் நசர் அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடுவது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் சவுதி அரேபியாவில் எண்ணெய் வசதிகள், கொள்கலன்கள், போக்குவரத்து முனையம், ரியாத் பன்னாட்டு விமான நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளை குறிவைத்து ஈரான் ஆதரவு பெற்ற ஹுத்தி தரப்பு தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இவ்வேளையில் இச்சம்பவத்தால் பாதிப்படையாத ரொனால்டோ தமது 981வது கோலை முதல் பாதி ஆட்டத்திற்கு முன்னதாக அடித்து 3-1 என அல் நசர் நச்சி ஃபர்கானாவை வீழ்த்தச் செய்தார். மக்கள் நலனுக்கு முன்னுரிமை, நாட்டின் மேம்பாடு ஆக்கப்பூர்வ முறையில் திட்டமிடப்படும். 3R தொடர்பான உள்ளடக்கங்களை தவிர்ப்பேர், சமூக ஊடக செல்வாக்காளர்களுக்கு நினைவூட்டல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எனிபாஸ்டி நால்ராயப்பன். வணக்கம்.

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 9 ஆகி 12 நிமிடங்கள் ஆயிருச்சு. நம்ம தொடர்ந்து நம்பிக்கை ஒளியேற்றும் பற்றி பேசிட்டு இருக்கோம்.
1: அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சந்திப்பு அங்கம் காத்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம பிரதமர் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு ஒரு சந்திப்பு அங்கம் உங்களுக்காக இன்னும் பெறவிருக்கின்றது.
0: வரவு செலவு அறிக்கை விவரத்திற்கு முன்னதாக சாந்தி வந்திருக்காங்க, அம்பாங்கல இருந்து அவங்கள்ட்ட பேசிடுவோம்.
2: என்னோட பெரிய ஆசை கனவுனா ஒரு வீடு வாங்கணும்.
0: ஒரு வீடு வாங்கணும், எப்பக்குள்ள வாங்கணும், ஏதாவது கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா?
2: ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா வந்து ஒண்ணும் சரியா அமைய மாட்டேங்குது.
0: சரி, இப்போ எந்த கட்டத்துல இருக்கு?
2: இப்ப எந்த கட்டத்துல இருக்குதுன்னா பாக்குறோம், எல்லாம் ஓகே ஆகுது, ஆனா வந்து லோன் பிரச்சனை ஆகுது.
0: அப்படிங்களா? சரி, அதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசையும் உங்களோட ஆசையோட சேர்ந்துக்கிறோம் நாங்களும்.
2: ஆமா, அதனாலதான் நானும் நேத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன்,
1: நன்றி.
0: உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறோம், நம்பிக்கை ஒளியேற்றுவோம். சரிங்களா?
2: நம்பிக்கை ஒளியேற்றுவோம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க மணி இப்போ 9:18 முதல்ல சொல்லியிருந்தோம். வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது 2027க்கு. அடுத்த ஆண்டு எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பிரதமர் ஒரு கணக்கு எல்லாம் போட்டு அனுமானம் இந்த விவரங்கள் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு. அது பற்றி சில விவரங்களை தொடர்ந்து நம்ம பகிர்ந்து வருகின்றோம். இன்றைக்கும் நம்ம வணக்கம் மின்னலை பேச போறோம்.
1: நம்ம எல்லா தரப்பினருக்கும் இந்த தகவல்களை போய் சேரணும். ஒவ்வொரு முறையும் நம்ம மின்னல் எஃப்எம்ல இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு கோலாலம்பூர் ஸ்லேங்கூர் இந்திய வர்த்தக தொழில் சம்மேளன தலைவர் திரு வி கே கே ராஜசேகரன் தியாகராஜன் நம்ம அறிவிப்பு அறிக்கை வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கும். இன்னைக்கு பட்ஜெட் முடிஞ்சோம், நிறைய விஷயத்த பேசுறது இருக்கு.
0: பொதுவாகவே இப்ப வரவு செலவு அறிக்கை பட்ஜெட் அறிவிக்க போறாங்க அப்படின்னா அந்த அனுமானங்கள்லாம் நீங்க வந்து வெளியிடுவீங்களே அப்படிலாம் இருக்கும்.
2: ஆமா,
0: பட்ஜெட் வந்துட்டு பிறகு நீங்க இதெல்லாம் வந்து முன்னிறுத்தி பாப்பீங்க, எதுக்கெல்லாம் நீங்க முக்கிய கவனம் செலுத்துவீங்க எப்போதுமே?
2: இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம வர்த்தக சம்மேளனத்தின்னு சொல்லும் போது நம்ம வந்து அந்த வணிகத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயத்த வந்து போட்டிருக்காங்க அந்த பிளான்ல. அது போடும் போது நம்ம வந்து திங்க் பண்ணோம், அது சரியா இருக்காரா இல்லை வந்து சரி வரலன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பட்ஜெட் பத்தி பேசுவோம், இந்த ப்ரொகிரசிவ் வேஜ்னு சொல்லும் போது இல்லை வந்து இ ஹெலிங் பற்றியும் பேசுவோம். அது நிறைய விஷயத்த வந்து அவங்க காஸ்ட் வந்து ஏற்றுறதுக்கு தான் பார்க்குறது தவிர அது எங்கேருந்து வருதுன்னு நம்ம கேட்கணும்.
0: சரி, இப்போ இந்த மாதிரி வரவு செலவு அறிக்கையெல்லாம் வந்துருச்சு, அதுக்கு முன்னுக்கு நீங்கள் உங்களுடைய பார்வையெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுவீங்களா, இல்லை அது வந்துட்டு பிறகு எப்படி இருக்குது அப்படின்ற அந்த பார்வையும் தெரிவிக்கிற சூழல் இருக்குமா? இப்போ உங்களுடைய சமையலத்தில் தெரிஞ்சிச்சு இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த மாதிரி?
2: இது நிச்சயமா இருக்குது. ஏன்னா வந்து 2-3 வந்து நம்ம லீபா ரூல்ஸில் வந்து நம்ம வந்திருக்கோம், போயிருக்கோம் சமநிலையத்தை சார்பாக வந்து பிரதமரும் மீட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு கூட வந்து நம்ம தெரிவிச்சிருக்கோம் என்ன மாதிரி திட்டம் போட்டால் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும்ட்டு. அது ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்தா தான் நம்மளுக்கு வந்து பிசினஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
0: புரியுது.
1: சரி, ஆக இன்றைக்கு நீங்க வர்த்தக சங்கத்துல இருந்து வந்ததுனால முதல்ல வர்த்தகம் சார்ந்து அப்புறம் நான் கண்டிப்பா பேச போறோம். அதற்கு முன்பா இப்போ மக்களுடைய வாழ்க்கை செலவினம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அடிப்படையான சில விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. எஸ்டிஆர் இருக்கும், சாரா மடானியா இருக்கட்டும்,
0: பூடியா
1: இருக்கட்டும், இதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க.
0: இந்த உதவி தொகைகள் அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் சம்பந்தப்பட்ட உதவிகள் மக்களுடைய வாழ்க்கை சுமையை எந்த அளவுக்கு குறைக்குது அப்படின்றது நீங்க பாக்குறீங்க?
2: இது மிக பாராட்டுற விஷயம் தான். ஏன்னா வந்து புடி சம்பந்தம் புடி 95 சொல்லும் போது இல்லை வந்து டீசல் சம்பந்தப்பட்ட சப்சிடிஸ் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா வந்து பழைய மற்ற நாடுகள்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி சப்சிடிஸ் கொடுக்கறது இல்லை. அது முக்கியமாக ஏன் நம்மளுக்கு கொடுக்குறோம்னா வந்து நம்ம இன்ஃப்ளேஷன்ல இந்த விலை வாசி பார்க்கும் போது ஏறிட்டு போகுது. அது குறைக்கிறதுக்கு தான் இந்த சப்சிடிஸ் பண்ணுது. இப்போ பூடி 95 பார்த்தீங்கன்னா வந்து 300 லிட்டருக்கு வந்து நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து 1 லிட்டர் வந்து 5 ரிங்கெட் 12 காசுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம கட்டுறது வந்து 1 ரிங்கெட் 99 சென்ட்ஸ் அவ்வளோதான். அது பார்க்கும்போது அது ஒரு சரியான தீர்ப்புன்னு சொல்லலாம்.
0: வாழ்க்கை சுமையை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டமாக இருக்கு.
1: இவ்வளோ பெரிய போரே நடக்குது வெளிநாடுகளில், ஆனால் நம்ம நாட்டில் உலகத்திலேயே ரொம்ப குறைவான செலவு இந்த எண்ணெய்க்காக பெட்ரோலுக்கு.
2: ஆமாம், நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாடு வந்து கொஞ்சம் குறைச்சிதான்
1: இருக்குது.
0: ஏன்னா மற்ற நாடுகள் அதை பற்றி பாராட்டியும் இருக்காங்க. இவ்வளோ ஒரு வசதியை நீங்கள் வந்து எதிர்கொள்றீங்க, அதுக்கு உண்மையிலேயே நம்ம வந்து பெரிய நன்றி சொல்லணும். அடுத்தது இந்த உதவி தொகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க, சாராவா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கு. ஆமா, மக்கள் மத்தியில இது எப்படி அவங்களுடைய சுமைகளை குறைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க?
2: இப்ப எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா வந்து அரசாங்கம் வந்து ஏத்தி இருக்கு 16 பில்லியனுக்கு வந்து அவங்க
0: அதிகரிச்சிருக்காங்க
2: அப்படின்னு சொல்லும் போது ஒரு எஸ்டிஆர் கிடைக்கிறது வந்து 150 ஒரு மாசத்துக்கு அப்பனா வந்து 9 மில்லியன் குடிமக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து
0: சேவை தொகை போய் சேருது.
2: இது வந்து ஒரு ஒரு குறைக்கிறதுக்கு அந்த செலவு ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் அந்த B14 சொல்லும் போது அவங்களுக்கு வந்து விலைவாசியை குறைக்கிறதுக்கு தான் பாக்குறீங்க தவிர பெருசா வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு அதெல்லாம் வந்து இப்போதைக்கு இல்லை. ஆனா வந்து இப்போ வந்து போர்னு பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஈஸ்டில் வந்து அந்த அந்த பிரச்சனைலாம் வந்து நம்ம காஸ்ட் ஏறுது, எக்ஸ்போர்ட் வந்து ஏறி போகுது, அதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த எஸ்டிஆர் சாரான்னு சொல்லும் போது ஒரு நல்ல திருப்பு ஒரு மலேசியன் குடி மக்களுக்கு
0: மக்களுக்கு நல்ல சுமையை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில இது உதவி.
1: நினைக்கலாம் 150 வெள்ளி தானே அப்படி, ஆனா ஆண்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா ஒருத்தருக்கு ஆண்டுக்கே வந்து 1800 வெள்ளி போய்
0: சேர்ந்து
2: 9 பில்லியன் குடி மக்கள் சொல்லும் போது 16 பில்லியன்
0: செலவாகுது.
1: சரி, இதுல வந்து இந்த உதவி தொகை அப்படின்னு கிடைக்கிறது வந்து அரசாங்கம் உதவி செய்யறாங்க. இந்த சராமடானியா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து ஐசில வந்து இவ்வளவு தொகையை நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் ஷாப்பிங் பண்றோம். இது வந்து மக்களை வந்து ஊக்குவிக்குவது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது செலவினங்களை குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களை இன்னும் சுலபம் ஆக்குது இந்த வாழ்க்கை சூழல அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க நீங்க?
2: என்னைய எடுத்துக்கீங்க பாருங்க, எனக்கும் வந்து அந்த சாரா ஐசி
1: வந்து
2: அந்த ஐசி எடுத்துட்டு அவங்க போய் வந்து
0: வீட்டுக்கு
2: தேவையான சாமான்கள் வாங்குறாங்க அப்படின்னு பாக்கும்போது வந்து அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வீட்டு செலவு குறைக்கிறது. இப்ப சாதாரண வந்து அந்த காசு எடுத்துட்டு போய் நான் வந்து வெளியில வந்து செலவு பண்ண
0: முடியும்.
2: வந்து அரசாங்கம் நல்லா திங்க் பண்ணிதான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க.
0: அப்ப இது ஒரு வகையில வந்து உதவியா தான் இருக்குது. இது வந்து 2வது முறையாக மலேசியர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த ஆண்டு. போன முறை வந்து தேசிய தினம் மிரடிக்காக்காக வழங்கினாங்க, இந்த ஆண்டு தொடக்கத்தில் வழங்கிட்டாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில யாருக்கோ அது வந்து இல்லாத சூழல்ல பெரும் உதவியா இருக்குன்றதை நம்ம பார்த்துதான்.
1: இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அன்றைக்கு வந்து பட்ஜெட் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான வாய்ப்புகளை மலேசியர்கள் பயன்படுத்துறது ரொம்ப குறைவா பயன்படுத்திக்க மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பூடி 95-300 லிட்டர் குடுக்கறாங்க, அதுல அது முழுக்க 300 லிட்டரை பயன்படுத்தணுங்க ஒரு விழுக்காடு மட்டும்தானா? இல்லையா, அந்த 300 முடிச்சவங்க ஒரு மாசத்துல ஒரே விழுக்காடு தான்
0: பயன்படுத்திருக்காங்க.
1: படுவதை மக்கள் பயன்படுத்திக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு புகார் வருது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அது திங்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து நீங்க பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து அந்த சப்சிடிஸ் வந்து பயன்படுத்தி, ஆனா இந்த வாட்டி வந்து பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா குடிமக்களுக்கு மட்டும்தான் வந்து சப்சிடிஸ் சேரணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லும் போது நம்ம பயன்படுத்தணுமான்னு வந்து ஒரு கேள்வி. இல்ல நம்ம அந்த பிராக்கெட்ல வந்து இருக்கமான அது கேள்விதான். இப்ப வந்து B14 சொல்லும் போது M14 எல்லாருக்கும் வந்து அந்த பூரி 95 வருது. 300 லிட்டர் வந்து முடிக்கிற முடியுமான வந்து ஒரு கேள்வின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு
0: ஒரு ஒரு கேள்வி. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, உலக சூழ்நிலை கருதி எல்லாரும் செலவுகளை பாக்குறாங்க, அதனால வெளியில போறதே கட்டுப்படுத்திட்டாங்க.
1: 300 லிட்டர் முடிக்க முடியல, ஆனா 200 லிட்டர் குறைச்ச உடனே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அதுலயும் நம்ம அந்த ஒரு விழுக்காடு எல்லாம் இனங்கள்
0: ஒரு பாடலுக்கு கேட்கலாம். அந்த பாடலுக்கு பிறகு இன்னும் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் இன்னும்

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
1: மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த வருஷம் தீபாவளியுடைய கருப்பொருள், அதை பற்றி தொடர்ச்சியை நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மோடு கோலாலம்பூர் செலாங்கூர் இந்திய வர்த்தக தொழில் சம்மேளனத்துடைய தலைவர் திரு வி கே கே ராஜசேகரன் தியாகராஜன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. வரவு செலவு அறிக்கை பட்ஜெட் 2027, இதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். என்னெல்லாம் விவரிச்சாங்க, இதை பத்தியெல்லாம் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும், அந்த கூறுகள் தான் அவர் நம்ம பேசிட்டு இருக்காரு.
2: இதுல அவருடைய பட்ஜெட் வரவு செலவு திட்டத்துல ஒரு முக்கியமா நம்ம கவனத்தை ஈர்த்த செய்தி என்னன்னா, சம்பளம், குறைந்தபட்ச சம்பளத்தை அதிகப்படுத்த
1: பொதுவாக
3: எழுநூறுக்கு வந்து இப்ப இருக்குது. ஆனா அடுத்த ஜூன் 2027 வந்து பாத்தீங்கன்னா வந்து 2000 வழிக்கு வந்து ஏத்துப்படுறது.
1: ஆமா,
3: ஆனா வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கு ஒரு எக்ஸாம்ஷன் இருக்குன்ட்டு. இப்ப வந்து வணிகத்துக்கு வந்து 50 மில்லியன் குறைச்சி சேல்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இது ஏத்த தேவையில்லை இப்போதைக்கு. ஆனா இன்னொரு கூட சீக்கிரம் பாத்தீங்கன்னா வந்து எல்லா தொழிலும் வந்து அந்த ஏத்துறதுக்கு வந்து பழிப்படுத்தணும், வேற பாலிசிஸ் மாத்தணும். இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கும் தெரியணும், இது வந்து ஒரு காலகட்டத்துல வந்து 2000 வெள்ளிக்கு வந்து நீங்க சம்பளம் போட்டுதான்
1: ஆகணும் அப்படின்னு.
3: இப்போதைக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க, அது கும்ப ஓரி பண்ணதா இல்ல.
1: ஆனா இப்ப என்னன்னா, இந்த 6 மாதம்ன்றது மத்தவங்களுக்கும் வந்து அது ஒரு என்ன சொல்லுவாங்க, சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். அப்போ ஜூனுக்கு அப்புறம் எல்லாருமே அதை கொண்டு வந்தா எல்லாருக்கும் கொஞ்சம் வாழ்க்கை செலவுகள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதும் பார்க்கப்படுது.
2: சம்பளம் அதிகரிக்கப்பட்டது ஏதோ தொழிலாளிகளுக்கு நல்ல வாய்ப்பு, முதலாளிகளுக்கு
3: இது ஒரு கஷ்டம் தான். ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்து, ஆனா வந்து அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து டாக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. வரி கட்டுறது வந்து இப்ப வந்து 1% குறைச்சிருக்காங்க. அதுவும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 150,000 வந்து கீழே பண்ணீங்கன்னா வந்து 1% 14% வந்து
1: குறைச்சிருக்காங்க.
3: ஸோ 600,000 வந்து நீங்க பண்ணீங்கன்னா வந்து 24%
1: இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 மித்ராவுக்கு வழங்கப்பட்டது 100 மில்லியன், அப்புறம் கூடுதலா 50 மில்லியன். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கையில ஒட்டுமொத்த 150 மில்லியன் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா. அதுல கவனத்தை ஈர்த்த ஒன்று பிரதமர் சொல்லியிருந்தாரு, மற்ற பிரிவுகள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளையுமே நம்ம சமுதாயம் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. இதை பயன்படுத்துறது ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க இது சம்பந்தமா, உண்மைதானா இப்ப இந்த லோன்ஸ் இல்ல உதவி திட்டங்கள்லாம் வரும்போது நம்ம எல்லா இடத்துலயும் போய் பார்த்து விண்ணப்பிக்கிறோமா பாக்குறோமா, இல்ல ஒரே இடத்துல மட்டும் பாத்துக்கிட்டே இருக்குமா சார்?
3: நம்ம இப்ப பாக்குறது வந்து மித்ரா மட்டும்தான், ஆனா அதுக்கு கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெக்கோன் அமான இத்தியா வந்து அது 150 மில்லியன் வந்து ஒதுக்கியிருக்காங்க.
1: ஆமா,
3: தமிழ் மக்களுக்கு, இந்திய மக்கள் சொல்லும்போது மொத்தமா. ஆனா மற்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து வணிக சம்பந்தப்பட்ட லோனு கிராண்ட்ஸ் கொடுக்கும் போது 22 பில்லியன் பொதுவா வந்து
1: ஒதுக்கியிருக்காங்க.
3: அது நம்ம வந்து பாக்கணும். அதுக்காக வந்து கோலம்பஸ் சொன்னாங்க, இந்திய வர்த்தக சம்மேளனம் வந்து 24 அக்டோபர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் பிசி சென்டர்ல. பாத்தீங்கன்னா வந்து அந்த ப்ரோக்ராம்ல வந்து தெக்கோ நமனக்தியா எஸ்எம்இ பேங்க் இவங்க வர வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் லோனுக்கு, எப்படி வந்து நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரி பார்த்துக்கிட்டு, இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு யூஸா தான் கொடுக்கறோம். ஃப்ரீயான ஒரு ப்ரோக்ராம் தான்.
1: 24 அக்டோபர் எத்தனை மணிக்கு?
3: 9:00 இருந்து 1 மணி வரைக்கும்.
1: காலையில 9:00
3: காலையில 9:00 பிஎஸ்சி சென்டர்ல வந்து பிஜேல.
1: சரி, அங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். நீங்க வந்து KLSICCI உடைய இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல எல்லாம் நீங்க வந்து இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.
2: சரிங்க சார், இதை தவிர மற்ற என்னென்ன விஷயங்கள் இந்தியர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்க? இந்த உதவித்தொகை, கடன், அதை தாண்டி மற்ற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு பயனா இருக்கும் அப்படின்னு?
3: இப்ப வந்து மித்ரா பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கிராண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆனா வந்து முக்கியத்தை கொடுக்கறது வந்து ட்ரெயினிங் இல்ல வேலை இந்தியன் யூத்துக்குன்னு சொல்லும் போது இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்பர்மேஷன், ஆட்டோமேஷன், டெக்னாலஜி அந்த சம்பந்தப்பட்ட ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இந்த தொகையில வந்து நீங்க போறீங்கன்னா வந்து நிறைய பயன்படுத்தலாம்,
1: வாய்ப்புகள் இருக்கு.
3: ஆனா வந்து நம்ம பாக்குறது வந்து வேற வேலைதான். சோ இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்றது வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், யூத், ஆட்டோமேஷன், AI இந்த விஷயத்தெல்லாம் வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராம்ப்ட் என்ஜினியர்னு சொல்லி ஒரு வேலை இருக்குது. நிறைய பேர் வந்து அது யோசிக்கிற மாட்டாங்க என்ன மாதிரி ப்ராம்ப்ட் என்ஜினியர். ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா கூகுள் இல்ல அமேசான் அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க.
1: அங்க புதிய புதிய வேலை வாய்ப்புகள்ல நல்லபடியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த AI டிஜிட்டல் பத்தி இப்படிதான் பேசியிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் அதை யோசிக்கல, இந்த கீக் இக்கனாமி பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் உலகமாகவே மாறி இருக்கு. அதனால இதெல்லாம் ஒட்டு மொத்தமா பாக்குற ஒரு ஆற்றலையும் நம்ம பெற்றிருக்கணும் அப்படின்றதுல இது நாங்க வலியுறுத்திக்கிறோம்.
2: இன்னும் வர்த்தகம் தொடர்பான நிறைய அறிவிப்புகள் இருந்துச்சு. நீங்களும் வர்த்தக சங்கத்திலிருந்து வந்ததுனால நிச்சயமா மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய வச்சிருப்பீங்க நாங்க நினைக்கிறோம்.
1: ஆமா, ஒரு பாடலை கேட்டுட்டு அதை பத்தி நம்ம பேசுவோம். வியாபார ரீதியில என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுவோம்.

0: ശങ്കർ മഹാദേവൻ ഹരിനി കുരലക്കേറ്റ പാടൽ. ഇന്ത്യക്ക് കോലാലംപൂർ സിലാംഗൂർ ഇന്ത്യ വർത്തക തൊഴിൽ സമ്മേളനത്തുടിയ തലവർ திரு വി കെ കെ രാജശേഖരൻ தியாகராஜൻ அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. வரவு செலவு அறிக்கை 2027 இத பற்றி ஒரு கண்ணோட்டத்தை நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம்.
1: சரி, அடுத்து சார், இப்பதான் உங்களோட தலைப்புக்கே நம்ம வரோம். வர்த்தகம், அங்க வர்த்தகத்தை பத்தி சில விஷயங்கள் அறிவிச்சிருந்தாரு. குறிப்பா அதோடைய வரிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சில சலுகைகளும் கொடுக்கப்பட்டு இருக்குது. அந்த ஒட்டுமொத்தமா வர்த்தகம் சார்ந்த துறையில உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்துல இருந்துச்சு?
2: இப்போதைக்கு பார்க்கும்போது வந்து இந்த கணக்கு அறையில சொல்லும் போது நிறைய விஷயம் வந்து மக்களுக்கு கொடுக்கறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து குறைஞ்ச மினிமம் வேஜ் வந்து 1700 வரைக்கும் ஏற்றுறது. அது வந்து பணத்துக்கு தொழிலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பணம். ஆனால் வந்து டேக்ஸ் வந்து குறைக்க பார்க்குறாங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் சொல்லும்போது அவங்களும் வந்து செலவு பண்ணுறதுக்கு வந்து இப்போ லோக்கலி அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சேல்ஸ் டேக்ஸை வந்து அவங்க குறைக்கலாம். அது இன்புட் டேக்ஸ்ன்னு சொல்லி வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு கேப்னு சொல்லணும். ஏன்னா வந்து சர்வீஸ் செக்டர் வந்து அது வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும்.
0: ஆமாம்,
2: மெட்ரோ வந்து இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்குன்னு சொல்லும் போது சிறு துறையினருக்கு வந்து டிபிகேஎல் வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அடுத்த வருஷத்துக்கு. ஸோ அப்படின்னு சொல்லும் போது ஒரு இது ஒரு சாதாரணது இல்லை. ஏன்னா வந்து ரெண்டல் குறைக்கிறதே பெரிய விஷயம். இந்த
0: அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இந்த கடன் உதவிகள் பத்தி கொஞ்சம் பேசணும். இப்போ நீங்க முதல்ல சொன்னோம், இப்போ மித்ரா வந்து கிரான் அப்படின்ற அடிப்படையில 150 மில்லியன் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு வணிக நிதிகள் அப்படின்னு வாங்க இல்லையா, இதற்காக ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்சிங்ல 6.6 பில்லியன் ரிங்கிட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு கூற்று வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, இந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்தக்குன் அமனைத்தியர் இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் வந்து எப்படி எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த தொழில் ஒரு சம்மேளனத்தை நீங்க வந்து முடித்து நடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க வர்த்தகர்களுக்கு எதை வலியுறுத்தி சொல்லணும், இதெல்லாம் முழுசா பயன்படுத்திக்கிறாங்களா இல்ல உங்ககிட்ட நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்களே, எப்படி இருக்கு, நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறோமா இல்லைங்களா சார்?
2: நான் இந்த வணிக சங்கத்துல வந்து பார்க்கும் போது பயன்படுத்துறதுல வந்து அது கேள்வி இல்ல, கேக்குறாங்க இது எப்படி நான் வந்து அப்ளை பண்றதுன்ட்டு. ஆனா அந்த கஷ்ட கடலத்துல வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் சரியா இருக்காது. இதுதான் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு கேப்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஃபைனான்சிங் பேங்க்ஸ் சொல்லும் போது அவங்க என்ன கேக்குறாங்க, 3 வருஷம் கணக்காரு,
0: டாக்குமெண்ட்ஸ்
2: ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லும் போது மக்களுக்கு வந்து அது புரிய மாட்டேது. ஓ, கடன் கொடுக்குறாங்க நம்ம போய் எடுக்கலான்ட்டு. ஆனால் இந்த இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வந்து அவங்க வந்து கொடுக்க முடியும்.
0: ஆமாம் ஆமாம்,
2: ஏன்னா வந்து அவங்க ஃபைனான்ஸ் கொடுக்குறது வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் இருந்தால் தான் வந்து அவங்க
0: கொடுக்க முடியும்.
2: ஆனால் நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட் இருந்தால் நான் ஏன் கடனுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் முக்கியமாக இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லும்போது இதுதான் வந்து நம்ம இந்திய தொழிலுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக
0: இருக்கு.
2: ஸோ அதனால வந்து அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்கு 150 மில்லியன் வந்து எப்படி பயன்படுத்தணும். ஆனால் அது போக வந்து எஸ்எம்இ பேங்க் எஸ்எம்இ கோப்ல வந்து நிறைய திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க, அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது நம்ம வந்து நம்ம சங்கத்துல இருந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். எப்படி ஹெல்ப் பண்றோம்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா
0: இருக்கா. இப்போ இன்னொரு கவனத்தை ஈர்த்தது வந்து சுஜாத்ரா மடானி அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களாகவே பெண்களுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த ஒதுக்கீடுகளுமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க இப்போ ஒரு தையல் செய்யறாங்க, அந்த மெஷின் வாங்குறதுக்கோ இல்ல வேற ஏதாவது அவங்க கேக் செய்யக்கூடிய, அப்ப அவங்களுக்கு வந்து அது உதவியா இருக்கு. பெண்கள் இதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க, இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு இந்த சூழ்நிலை இது வரைக்கும்?
2: நிறைய பேர் கேக்குறாங்க இந்த உதவி எல்லாம். ஏன்னா சொல்லும் போது அவங்களுக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு,
0: ஆர்வம்.
2: ஆனா வீட்டுல இருந்து பண்றாங்க. வீட்டுல இருந்து பண்ணும்போது வந்து அவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும், அந்த இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு செலவு பண்றோம். இதுதான் வந்து அவங்க முக்கியமா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்ப பிசினஸ்க்கு போகும்போது பாத்தீங்கன்னா வந்து கிக் எக்கானமி பி ஹீலிங் சொல்லும் போது 6 லட்சம் பேர் வந்து குடிமக்கள் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது போக வந்து பெண்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம்னு சொல்லும் இந்த திட்டம்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகுது.
0: ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நல்லா நம்ம பெண்களும் சரி எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சுஜாத்ரா மடானி பத்தி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது பற்றிய விவரங்கள் இப்ப நீங்க கூகுளுக்கு போனாலே உங்களுக்கு எல்லா தகவலுமே கிடைக்குது.
2: இப்போ ஒரு அப்ளிகேஷன் போடணும்னா நீங்க வந்து அசோசியேஷன் மூலமா போக தேவையில்ல, கரெக்ட் டைரக்டா அவங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டா அவங்களே வந்து பார்த்து சொல்லுவாங்க நீங்க குவாலிஃபையரா இல்லன்னு.
1: அதனால முக்கியமான ஆவணங்களை தயார்படுத்திக் கொள்ளுவது நம்மளுடைய, ஆனா சில குறிப்பிட்ட வரையறைகள் இருக்குது இல்லையா, நீங்க இவ்வளவு நாள் வந்து வியாபாரத்துல இருந்திருந்திருக்கணும், அந்த மாதிரி சில அந்த விதிமுறைகளை சரியா நம்ம பின்பற்றினாலே நமக்கான வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருக்குது.
0: நல்லபடியா அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இன்றைக்கு இந்த கலந்துரையாடல ஒரு நிறைவு செய்வோம். நீங்க சொன்ன தகவல் எல்லாம் பொதுமக்களுக்கு பயனா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய சமையலினத்தின் மூலமாகவும் நிறைய முயற்சிகள்
1: எடுத்துட்டு இருக்கீங்க. யோசிச்சு வச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கை,
0: இது உங்களுடைய கனவு அல்ல ஆசை, அடுத்தது என்ன?
2: எடுக்கடிங்கன்னா வந்து நம்பிக்கை இருந்தாதான் வந்து நம்ம வந்து ஒழுங்கா தொழில் பண்ண முடியும். ஆகினால வந்து இப்ப அரசாங்கம் வந்து ஒரு ஒரு மிஷினரி ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு இந்தியன் வர்த்தகிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்க்கு வந்து உதவுக்கணும். அதுதான் வந்து நம்ம நான் எதிர்பார்க்கறது. கேரள ஸ்லாங் இந்திய வர்த்தக சமையல்
0: எதிர்பார்ப்பும் அதுதான். அரசாங்கம் வந்து அந்த மாதிரியான ஒரு முறையை கொண்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய அந்த ஆசை நிறைவேற நாங்களுமே ஆசைப்படுறோம். என்ன நல்லதுக்காக அதை சொல்லி இருக்கிறீங்க.
1: ஆக உங்களுக்கும் உங்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் சார். நிச்சயமா நீங்க நினைத்த மாதிரி எண்ணங்கள் கை எல்லாமே கை கூடி வரட்டும்.
0: உங்களுக்கும் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள்.
2: இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.
0: இன்றைக்கு கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளனத்துடைய தலைவர் திரு வி கே கே ராஜசேகரன் தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இந்த விவரங்கள்லாம் பகிர்ந்துகிட்டாங்க.
1: 2027 ஆம் ஆண்டுக்கு மலேசியா தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு அறிகுறி. அதனால

0: வணக்கம், இன்னல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:53. நீங்க உங்கள் ஆசைகள் கனவுகளை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி இருந்தோம்.
1: அதே நேரத்துல இந்த வருஷம் தீபாவளி கருப்பொருள் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
0: அருள்மணி வந்திருக்கிறாங்க.
2: ஓகே, என் கனவு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம தோட்டப்புறத்துல உள்ள பிள்ளைங்களை வந்து நம்ம இங்க நகர்ப்புற வாழ்க்கையும் அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்னா, அங்க உள்ள பிள்ளைங்களை, அதாவது லஞ்சாங் ஏரியா அங்கிட்டு காராக் சைட்டு அந்த தோட்டத்துப்புற போறீங்க, இருக்கிற ஒரு 25 பிள்ளைங்களை வந்து கிளாங்க் வர வச்சோம். கிளாங்க் வந்து கிளாங்ல போய் அவங்க வந்து அங்க ஷாப்பிங் செஞ்சாங்க. அதுக்கு முன்ன அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபேரி ஏறி புலாக்குத்தாம் புலாவ் அந்த ஃபேரியோட அனுபவமும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபேரி ஏறி அந்த பிள்ளைங்களை அங்க கொண்டுட்டு போய் அங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு சாப்பிட்டு, பிறகு வந்து கிளாங்ல வந்து அவங்களுக்கு வந்து தீபாவளி உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்து, பிறகு நைட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் அவங்க நல்லா சாப்பிட்டு
0: செய்துட்டீங்க இல்லையா. அடுத்து உங்களோட ஆசை என்ன, எதை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கை ஒளிய ஏத்துவீங்க இந்த தீபாவளிக்கு?
2: அடுத்த ஆசைன்னா இதே மாரி வந்து எல்லாமே செய்யணும். இன்னும் வேற ஒன்னும் நிறைய பேர் தொழிலதிபருக்கு நிறைய பேர் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி செஞ்சாங்க. சோ அதே மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் செய்யணும். இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து கொண்டுட்டு வரணும், அவங்க முகத்துல வந்து அந்த மகிழ்ச்சியை பார்க்கணும். ஏன்னா அந்த பிள்ளைங்க காலையில இருந்து விடிகால 5 மணிக்கு அங்கிருந்து கிளம்புன பிள்ளைங்க, இரவு வரைக்கும் அந்த அந்த பிள்ளைங்களோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அந்த அவங்களுக்கு வந்து அந்த களைப்பு இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பிள்ளைங்க.
0: இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு இதை நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க?
2: ஆமா, நானும் ஆசைப்படுறேன். அதே மாதிரி என்ன போல இன்னும் நிறைய பேர் வந்து இதை வந்து எடுத்து செய்யணும். அவங்களுக்கும் வந்து அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும்னு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து அவங்களும் இன்னும் நிறைய பேர்
0: நீங்க நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் சரிங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
0: அன்புமணி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருந்தாங்க, இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும். நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் நகர்ப்புற வாழ்க்கை அதே நேரத்துல இங்க எல்லாம் என்ன இருக்குன்றதை காட்டினா அவங்க கொஞ்சம் பரந்த சிந்தனையை கொண்டிருப்பாங்க அப்படின்றது அவருடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
1: ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வெளியில செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய பாராட்டுகள்ங்க.
0: நம்பிக்கை ஒளியோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நான் புவனா வீரமோக,
0: மீண்டும் சந்திப்போம். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். இன்றைய மக்களவையில் அடுத்த ஆண்டு ஜூன் தொடங்கி செயலாக்கப்படவுள்ள 1000 ரிங்கேட் குறைந்தபட்ச ஊதியம், மியான்மர் அகதிகள் பதிவு, காசாவில் மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான நடவடிக்கை முதன்மை கவனத்தை பெற்றுள்ளன. இது தொடர்பான கேள்விகளுக்கு முறையே பொருளாதார அமைச்சர், உள்துறை அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் பதிலளிப்பர் என நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழு வரவு செலவு திட்டத்தில் பூர்வக்குடி மேம்பாட்டுத்துறை ஜக்கோவாவுக்கான ஒதுக்கீடு 24 மில்லியன் ரிங்கெட்டிலிருந்து 445 மில்லியன் ராங்க அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது அச்சமூகம், குறிப்பாக கிளாந்தான் உட்புற பகுதியில் உள்ள தேமிய மக்களின் அடிப்படை வசதிகளை தரம் உயர்த்தும் வேளை கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்த உதவும் என கிளாந்தான் திருங்கானு ஜக்கோவா இயக்குநர் முகமது ஃபைசல் முகமது கூறினார். தேசிய பதிவுத்துறை JPN தேசிய பதவியிலிருந்து இன்னும் விடுவிக்கப்பட்ட பூர்வக்குடி மக்களின் எண்ணிக்கையை அடையாளம் காண்பதில் சவாலை எதிர்நோக்குகிறது. அடையாள ஆவணங்களை கொண்டிராத அந்நபர்கள் தாங்களே முன்வந்து JPN சேவைகளை பெறும்போதே அடையாளம் காணப்படுவார்கள் என அதன் தலைமை இயக்குநர் தத்தோ பட்ருல் இஷாம் அலியாஸ் கூறினார். அண்மைய வட்டார பன்னாட்டு நிகழ்வுகள் குறித்து இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலும் ஈரான் உச்ச பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் மோன்சின் ரைசியும் தொலைபேசியின் வழி உரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பிலும் அவ்விருவரும் பகிர்ந்து கொண்டதாக புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரகம் கூறியது. சவுதி தலைநகர் ரியாட்டை நோக்கி ஹுத்தி தரப்பால் ஏவப்பட்ட விசையுறு ஏவுகணையை ஏமனில் உள்ள சவுதி தலைமையிலான கூட்டணி தகர்த்துள்ளது. சாத்தியமான ஆபத்து குறித்து ஆரம்பகட்ட எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதை அடுத்து ரியாட் ஆபத்து பிடியிலிருந்து மீண்டுள்ளதாக சவுதி தற்காப்பு அமைப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நொகையா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்ற மகத்தான வெற்றியை தொடர்ந்து தேசிய ஆடவர் செப்பா தக்ரவ் அணிக்கு எதிர்பாரா பரிசுகள் கிடைத்துள்ளன. அவை 160,000 ரிங்கெட் மதிப்புள்ள பரிசுகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டாளர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் இப்பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோட பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து மலையாள பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். உங்களுக்காக நிறைய தகவல்களும் கைவசம் வைத்திருக்கோம். வாங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: சேர்த்து நமது வரவு செலவு திட்டம்.
1: இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் ரேட் அதாவது அது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இந்த வாட்டி. சோ 9,000 to 12,000. சோ மிந்திலாம் வந்து நம்மளுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன் இந்த 9,000 to 12,000 ஆக்குனாங்க? சோ குறிப்பிட்டு நம்ம இந்த 12,000 என்ன செய்யலாம்னா, நம்மனால நம்மளோட டிடக்ஷனை வந்து ப்ரோடன் பண்ணிருக்காங்க. அதாவது அதோட கிளைமபிள் அமௌண்ட் வந்து கூடியாக்கிருக்காங்க. அதாவது ஏஐ சப்ஸ்கிரைப் பண்றோமா நம்ம, சோ ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். அப்புறம் ஏதாச்சும் பெட் அடாப்ஷன் ஃபீஸ் இருந்தா நம்ம கிளைம் பண்ணலாம். வேற ஸ்பாட் ஷூ வாங்குறோமா, ஸ்பாட் ரிலேட்டட் அட்டையர்ஸ் வாங்குறோமா, இல்ல ஏதாச்சும் மெடிசன் வாங்குறோமா, இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூடியா வாங்கலாம். பிகாஸ் மிந்திலாம் வந்து அதனால ஒரு லிமிடேஷன் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். இப்ப அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணனால we can able to buy for our parents, buy for our sisters, buy for our brothers, buy for our party தாத்தாக்கெல்லாம் வந்து நம்ம தாராளமா இதுக்கப்புறம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
0: #BelongJawan2ReBudoPluTujo #ApakitaDapat

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே மலையாள பாடல்களை நாங்க ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் உங்களோட பேச இப்ப நாங்க இந்த பக்கமா ஆவலோடு காத்திருக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுறதில்ல, ஒரு புதிய நம்பிக்கை உருவாகுது. இந்த தீபாவளியில பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற ஒரு ஆசையை, ஒரு கனவை மின்னலுடன் பகிர்ந்து கொள்ள போறீங்க. உங்கள் ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவாவைனாலும் இருக்கலாம், மின்னலுடன் பகிர படும் ஆயிரம் நேயர்களின் ஆயிரம் ஆசைகள், அந்த ஆயிரம் ஆசைகளும் ஒளியாய் நம்பிக்கையாக வரும். அக்டோபர் 25 நாள் மினாரா கோலாலம்பூரில் 1000 தீபங்களாக ஏற்றப்பட போகுது. அதனால உங்களுடைய ஆசை, கனவு அல்லது எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு அப்படின்றதை இப்போ நீங்க எங்களோட அழைத்து பேசலாம். 03-22-82-57-33 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு வந்து நேர்களிடம் ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், நம்பிக்கை ஒளி ஈற்றுவோம், உங்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு அல்லது கனவு என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்ததாக சிவம் அழைப்புல இருப்பாங்க, சொல்லுங்க ஐயா, உங்களுடைய எதிர்பார்ப்பு கனவு ஆசை என்னவாக இருக்கு?
1: என்னோட எதிர்பார்ப்பு என் கனவு ஆசை வந்து, நான் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட், குணம் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு, ஆயிரம் விளக்கு சொன்னீங்களா, அதுல இன்னும் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிறதுக்காண்டி மேற்கொண்டு மறுபடியும் நான் ஆப்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
0: நிச்சயமா ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? நிச்சயமா ஐயா, ஒரு கஷ்டமான காலத்தையே கடந்து வந்திருக்கீங்க, நிச்சயமா இதையும் கடந்து வருவோம் அப்படின்னு நம்புவோம். உங்களுக்காக இந்த விளக்கில் நாங்களும் பிரார்த்தனையை சேர்த்துக்கிறோம்.
1: நன்றிமா, நன்றிமா,
0: நன்றி.

0: வணக்கம் மின்னலில்.
1: என்னை சுத்தி நடக்கிறதா நிறைய பேர் வந்து தமிழ் தெரியல இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலி நானே ஹஸ்பண்ட் வந்து மலேசிய ஸ்கூல்னால என் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூல்லதான் போடணும் அப்படின்ட்டு நாங்க தமிழ் ஸ்கூல்லதான் போட்டிருக்கோம்.
2: சரி, பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்களா?
1: நல்லா தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையும்
2: பேசுவாங்க. பிள்ளைங்களோட கூட்டாளி எல்லாம் எப்படி?
1: பிள்ளைங்களோட கூட்டாளி சில பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, சில பேர் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க.
0: நீங்க மும்மொழியும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
1: ஆமா, பிகாஸ் எனக்கு ஹஸ்பண்டுக்குமே தமிழ் வந்து படிக்க தெரியாது எழுத தெரியாது, பள்ளினால அதனாலயே எங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தமிழ் ஸ்கூல் இரண்டு பேரையுமே தமிழ் ஸ்கூல் தான் போட்டிருக்கோம்.
2: இப்ப தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், எழுதி இருக்காங்க, படிக்கணும், என்ன பண்ணுவீங்க?
1: ஆக்சுவலி இப்ப வந்து இப்பெல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்ல தங்கச்சி தமிழ் ஸ்கூல் அவங்கள்ட்ட கேட்டு பழகிக்குவோம். இப்ப வந்து பிள்ளைங்கள்ட்ட படிக்க சொன்னா படிக்கிறாங்களா அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் தான்.
0: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க படிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்திருக்கீங்க. பெரிய விஷயம்.
1: ரொம்ப நன்றி.
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

இன்றைய இளமை உல்லாசமங்கத்தில் மலையாள பாடல் தொகுப்பில் அடுத்ததாக நம்ம நிறைவு பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். இது உங்களுக்காக உதித் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வரும் பாடல்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: எனக்கு வந்து என்னன்னா, கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒண்ணு ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: படிப்புல இருந்து வெளியாகி வேற ஒரு வழியில நோக்கி செஞ்சிருந்தா நம்மளால என்ன முடியும்ன்றது அவங்களுக்கு செஞ்சு அவங்கள ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒருவரா மாற்றணும் அப்படின்றது என்னுடைய ஆசைகள். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: தீபாவளி
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சில மலேசிய மடானே மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்துக்கான முதன்மை கடல்வழி ஓர்மோஸ் நீரிணையை கடக்க முயன்ற ஒரு கப்பலை தாக்கியதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிப்படை IRGC தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் மேற்காசிய போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் அந்த நீரிணையை முற்றுகையிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது. மேலும் ஓர்மோஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்க படைகள் தொடர்ந்து பாதுகாப்பு அளித்து வருவதாக கடற்படை தளபதி அலி ஒசேமி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய வட்டார பன்னாட்டு நிகழ்வுகள் குறித்து இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவலும் ஈரான் உயர் பாதுகாப்பு மன்றத்தின் செயலாளர் மோன்சின் ரேசியும் தொலைபேசியின் வழி உரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து இருவரும் கருத்துகள் பரிமாறிக்கொண்டதாக புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரகம் கூறியது. ஹார்மோஸ் நீரிணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடல்சார் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் வேளையில் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த உயர்நிலை பேச்சு நடைபெற்றுள்ளது. இதனிடையே ஓமான் கடற்கரைக்கு அப்பால் நிகாரகுவா உட்பட மார்ஷல் தீவில் ஏற்பட்ட தாக்குதலில் மொத்தம் 13 இந்திய நாட்டவர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் 1974 படைகள் விலங்கல் ஒப்பந்தத்தின் விதிமீறல்களை நிறுத்துமாறும் சிரியாவின் இறையாண்மை வட்டார ஒருமைப்பாட்டுக்கு முழுமையாக மதிப்பளிக்குமாறும் ஐநா அழைப்பு விடுத்துள்ளது. இதன் தொடர்பில் ஐநா தலைமைச் செயலாளரின் கருத்தை தாம் மீண்டும் வலியுறுத்துவதாக சிரியாவுக்கான துணை தூதர் கிளவுடியா கோர்டின் ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் கூறினார். தென் சிரியாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் தொடர்கிறது. விரிவான கட்டுமான பணிகள், சோதனைச் சாவடிகள், தடுத்து வைத்தல் நடவடிக்கைகளுடன் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் இது உட்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சவுதி தலைநகர் ரியாட்டை நோக்கி ஹுதி தரப்பால் ஏவப்பட்ட விசையுறு ஏவுகணையை ஏமனில் உள்ள சவுதி தலைமையிலான கூட்டணி இடைமறித்துள்ளது. சாத்தியமான ஆபத்து குறித்து ஆரம்பகட்ட எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதை அடுத்து ரியாட் அதிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய காலமாக ரியாட் ஹுதியிடமிருந்து தொடர் தாக்குதல்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் கடந்த 2 நாட்களாக கிங் காலேட் பன்னாட்டு விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் அதன் செயல்பாடுகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளன. பல்கேரியா கருங்கடலில் உள்ள தனது வட்டார பொருளாதார மண்டலத்திற்குள் இரு வர்த்தக கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட திரிகூர்த்தி தாக்குதல் குறித்த விசாரணையை மேற்கொள்ளும் பொருட்டு ஐரோப்பிய ஒன்றியத்திடமும் நேட்டோவிடமும் தொழில்நுட்ப உதவியை கோரியுள்ளது. ஐரோப்பிய மன்றைய தலைவர் அண்டோனியோ கோஸ்தா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஒர்சுலா வொண்டர்லேயன், நேட்டோ தலைமைச் செயலாளர் மார்க் ரூட்டே ஆகியோருக்கு அனுப்பிய கடிதத்தில் அந்த விசாரணைக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பல்கேரிய பிரதமர் ரொமன் ரெட்ஃப் வலியுறுத்தியுள்ளார். வர்த்தக கப்பல்கள் பணியாளர்கள் மீதான ராணுவ தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் அதற்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காண்பதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹெல்னினோ காலநிலையால் ஏற்பட்ட வறட்சி மற்றும் மனிதநேய வளங்களின் பற்றாக்குறையால் சூடானின் பல்வேறு பகுதிகளில் பஞ்சம் நிலவும் ஆபத்து அதிகரித்து வருகிறது. இந்த வறட்சி, மோதல் மற்றும் இடம்பெயர்வு ஆகியவற்றின் தாக்கங்களை மேலும் தீவிரமாக்குவதுடன் உணவு கையிருப்பை குறைத்து மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிப்பதாக ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வரையறை IPC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் சூடான் போரினால் பலர் உயிரிழந்த நிலையில் மில்லியன் கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். நைஜரில் கிழக்கு பாலைவனத்தில் ஏற்பட்ட எண்ணெய் இயற்கை எரிவாயுவின் மிகப்பெரிய வெடிப்பு தீவிரமான சுற்றுச்சூழல்

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாடல்களையும் தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல பாத்தீங்கன்னா பொதுவாவே நமக்கு வந்துட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட முடியாதா அப்படின்ற ஆசை பலருக்கும் இருக்கும். மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான இடம், ஒரு சின்ன, அதனாலதான் விடுமுறைக்கு போறதெல்லாம் பலருக்கும் ரொம்ப பிடிக்கும். எந்த வேலையை பத்தியும் யோசிக்காம அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சுற்றுச்சூழல்ல இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதனை சார்ந்த ஒரு பாடலை தான் கேட்க போறோம். இந்த பாடல் வரிகளிலேயே அப்படியே ஒரு அமைதியான இடத்துல இருந்தா அது எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த பாடல் உணர்வை கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில் வாங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில் தொடக்கமாக இந்த பாடலை கேட்கலாம். இதே நேரத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 03-2282-5733 அல்லது 4768. உங்களோட பேச நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். வாங்க பாடலை கேட்டு வரலாம்.

இன்றைய நிகழ்ச்சியில் நாங்க சொன்னது போல நேர்கள் நீங்கள் அழைத்து பேசலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்க மனசுல யோசிச்சுட்டு இருக்கீங்களா, பயணத்துல இருக்கீங்களா, வேலை செய்துட்டு இருக்கீங்களா, இல்ல சமைச்சிட்டு இருக்கீங்களா, எது எப்படி இருப்பினும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக தாராளமா நீங்க பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: இன்றைய இளமையுள்ளாச மங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். உங்ககிட்ட நாங்க சொன்னது போல நீங்க வந்து அழைத்து எங்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் பலரும் அழைச்சிட்டு இருக்கீங்க. வாழ்த்து சொல்றது மட்டுமல்லாமல் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க தாராளமா விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வீட்டுல வந்து சமைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல வேலை இடத்துல இருந்து பாடலை கேட்டுட்டு இருக்கீங்களா, எது எப்படி இருப்பினும் நீங்க தாராளமா பாடல்களை விரும்பி கேட்கலாம். இப்ப வாங்க அழைப்புல யாரு இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: தமிழ் செல்வி கிருஷ்ணன்.
0: தமிழ் செல்வி கிருஷ்ணன், சரி தமிழ் செல்வி, தீபாவளிக்கு எல்லாம் தயாராயிட்டீங்களா?
1: ஷாப்பிங் போல இந்த வாரம் தான் போறோம்.
0: என்ன தீபாவளினாலே ஷாப்பிங் மட்டும் தான் வருது, பலகாரம் செய்யணும், வீடு சுத்தம் பண்ணும், அதெல்லாம் வரல?
1: வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: ஆமாங்களா, சரி. இந்த ஆண்டு தீபாவளிக்கு, இந்த ஆண்டுல அடுத்த வருடத்துக்குள்ள இதுதாங்க என் கனவு எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: நான் வந்து இப்ப குக்கிங் கிளாஸ் போய்கிட்டு இருந்தேன் தீபாவளி டைம்ல.
0: சரி,
1: அதனால வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு சின்ன கடை திறக்கலான்னு ஒரு மைண்ட்ல செட் பண்ணிருக்கேன்.
0: அட்டா, எந்த பக்கமா கடை திறக்கலான் இருக்கீங்க?
1: நான் இருக்கிற ஏரியா டமன் சரவு தாமா.
0: சரி, நிச்சயமா உங்களுக்காக நாங்களும் சேர்ந்து நம்பிக்கை ஒளியேற்றுறோம் சரிங்களா? சரி சொல்லுங்க, யாருக்காக பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு என்னோட அம்மாக்காக நான் கேக்குறேன். அப்புறம் அவங்க பேரு திருமதி குணவதி. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட், என்னோட தோழி இருக்காங்க, அவங்க பேரு திருமதி ராஜேஸ்வரி. அவங்க சிங்கிள் மதர், ஆனா அவங்க பிள்ளைங்களை வந்து நல்லபடியா படிக்க வச்சிட்டு இருக்காங்க, போட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவும் எங்க அம்மாக்காகவும் ஆசைப்பட்ட எல்லா காசு இருந்தா வாங்கலாம் அந்த பாட்டை நான் டெடிகேட் பண்றேன்.
0: அடுத்ததான் அம்மாவுக்காக பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி அழைத்தவங்க.

0: அக்கா, நான் ரஃபிகா தஸ்தீன் பேசுறேன்.
1: நூ ரஃபிகா, இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல?
0: சும்மா இப்பதான் டியூஷன் முடிச்சுட்டு வரேன்.
1: ரஃபிகா, இன்றைக்கு யாருக்காக பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: நாளைக்கு என் பெரியமா.
1: ஆமாங்களா? சரி, என்ன பரிசு வாங்கி கொடுக்க போறீங்க?
0: அது சர்ப்ரைஸ் கா.
1: இப்ப சொல்ல முடியாதா? பெரியமாவுடைய பெயர் என்ன?
0: சிட்டி ஹாஜரா.
1: அட்டட்டா, சரி, அவங்களுக்காக என்ன பாடலிமா விரும்பி கேட்க போறீங்க?
0: பூவுக்கள் பத்து போடுங்க.
1: பூவுக்குள் ஒளிந்திருக்குமா? எங்க ஓரிரு வரி பாடுங்க அந்த பாடல. பாடலாம் முடியாதா? சரி சரி, அழுத்தமைக்கு மிக்க நன்றிமா.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: நான் ஜீதா பேசுறேன்.
1: ஜீதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்ல இருக்கீங்களா, வேலையில இருக்கீங்களா?
0: நான் இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்.
1: அப்பா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சீக்கிரமே.
0: ஆமா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா சிறப்பா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் அஸ்வினி.
1: நீங்க இந்த ஆண்டு நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, எந்த ஒரு கனவு உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க?
0: கனவுன்னு சொல்றதோட அஸ்வினி, லட்சியம்னு சொல்லலாம்.
1: லட்சியமா? சரி,
0: லட்சியம்னா அதாவது நிறைய தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, வசதி குறைவா இருக்கிற ஸ்கூலுக்கு நான் சர்டன் அமௌண்ட் லொகேட் பண்ணி மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஸ்கூல் வந்து ஆரம்பம் தொடங்கும் போது ஏதாவது நம்மளால முடிஞ்சத செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய லட்சியத்துல இருக்க.
1: பள்ளிக்கூடம் போகலையே அப்படின்னு நிறுத்த கூடாது இல்லையா?
0: வருத்தம் இருக்கு அஸ்வினி, நம்ம தமிழ் பள்ளி படிக்கலன்னு. ஆனா அது வந்து சரி, ஏதோ நம்மளால படிக்கிறோம் எழுதுறோம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையா இருக்கு.
1: சரி சரி, நிச்சயமா மகிழ்ச்சி. சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்கு பாடல் கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: ஓகே, இன்றைக்கு வந்து கார்த்தி யாயினி, அதாவது என் கூட வேலை செஞ்சவங்க, அவங்க வந்து ஒரு மோர் தேன் சிஸ்டர் எனக்கு. இங்க அவங்களுடைய பிறந்த நாள்.
1: சரி,
0: அவங்களுக்கு அந்த சிறகுகள் விரித்துன்னு ஒரு பாடல் இருக்கும்ல, ஜோதிகாவோட பாடல், அவங்களுக்கு போடுங்க. ஏன்னா அவங்க வந்து மல்டி டேலண்டடான ஒரு பர்சன், யோகா மாஸ்டர், ஒரு கம்பெனில நல்ல வேலையில இருக்காங்க, ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு.
1: இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்ப தைரியமா தான் இருக்காங்க இப்போ.
0: ஆமா அஸ்வினி.
1: சரி, மிக்க நன்றி, அழைத்து மிக்க
0: நன்றி அஸ்வினி.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை எல்லாம் கேட்டிருந்தீங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல பின்னணி இசை என்ன இசை அப்படின்றத கண்டுபிடிக்க போறீங்க. எந்த திரைப்படத்துல இருந்து ஒளிபரப்பானது அப்படின்றதும் கண்டுபிடிக்க போறீங்க. அதற்கு முன்னதாக வாங்க இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம பாடலை கேட்டு வரலாம். அனிருத் ரவிச்சந்தர் கொண்டு வரும் பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? நான் வர வரேன்.
0: கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டின் 20 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. ஜொஹோர் பாசிர்கோடாங்கில் காற்று மாசு குறியீடு IPU 181 பதிவாகியுள்ள வேளை ஸ்லாங்கோர் ஜொஹானசத்தியாவில் IPU 95 உள்ளது. இதனிடையே 44 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான அளவிலும் 4 இடங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் உள்ளதாக APIMS அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட 15 bus.mymedic சுகாதார பேருந்துகளில் 9 6 பகுதிகளில் செயல்பட தொடங்கியுள்ளது. கட்டம் கட்டமான பேருந்து சேவை உருமாற்ற திட்டத்தின் கீழ் இந்த முனைப்பு முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தது. பெர்லிஸ் கங்கார், பேரா இப்போ, நெகிரி செம்பிலான், மலாக்கா, திருங்கானு கொலா திருங்கானு, கிளந்தான் கோத்தபாரு ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி இந்த பேருந்து சேவை நடைமுறையில் உள்ளது. வனவிலங்கு தாக்குதலால் ஏற்படும் சொத்து பயிர் இழப்புக்கான உதவி திட்டத்தின் கீழ் 3.6 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய நிதி நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட 740 விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது 2024 முதல் கடந்த ஆண்டு செப்டம்பர் வரைக்குமான விண்ணப்பங்களை உட்படுத்தியதாகும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. பன்னாட்டு நிதியம் IMF மத்திய கிழக்கு மத்திய ஆசியாவின் இவ்வாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி கணிப்பை வெகுவாக குறைத்துள்ளது. அப்பகுதியில் நிலவும் தொடர் போர் பொருளாதாரத்தை வெகுவாக பாதித்ததைத் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு முன் கணிக்கப்பட்ட 1.9 விழுக்காடு வளர்ச்சியை காட்டிலும் வட்டார பொருளாதார கணிப்பு 0.3 விழுக்காடு சரிந்துள்ளது என IMF குறிப்பிட்டது. பிரான்சில் 100 பல்பொருள் அங்காடிகளின் குளிர்சாதனை அமைப்பு இலக்கிட்டு நடத்தப்பட்ட பெரிய அளவிலான இணைய தாக்குதல் 1 மில்லியன் யூரோ மதிப்பிலான இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சின் பெரும்பான்மை வணிக மனைகளில் பயன்படுத்தப்படும் டென்மார்க் உற்பத்தி நிறுவனமான டென்ஃபோஸால் உருவாக்கப்பட்ட குளிர்சாதன கட்டுப்பாட்டு அமைப்பை முடக்குநர்கள் ஹேக்கர்ஸ் இலக்கிட்டனர். 1998 தேசிய கூடைப்பந்து சங்க இறுதிப் போட்டியின் போது கூடைப்பந்து சகாப்தன் மைக்கேல் ஜார்டன் அணிந்திருந்த அங்கி 14 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விற்கப்பட்டது. இது கூடைப்பந்து நினைவு பொருட்களுக்கான வரிசையில் சாதனையை படைத்துள்ளது என ஹன் ஆக்ஷன்ஸ் 7 நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இதனை தொடர்ந்து நீங்க தாராளமா எங்களுக்கு அழைத்து பேசலாம். என்ன பேச போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பின்னணி இசையை உங்களுக்காக ஒளிபரப்ப போறோம். அந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. பின்னணி இசையை இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்காக ஒளிபரப்புறோம். அதற்கு முன்னாடி சில பாடல்களை கேட்டு வரலாம் வாங்க.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியால நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்குல நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அப்படி கண்டுபிடிக்க முடியுது. எனக்கு தெரியுங்க இந்த பின்னணி இசை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அழைக்கவே நீ எண்களை மீண்டும் சொல்றோம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது?

0: உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். பின்னணி இசை ஒன்றை ஒளிபரப்பி, இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அடுத்ததாக ஒரு நேர அழைப்புல இருக்காங்க தமிழ் செல்வி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு.
0: பதில் சொல்லிருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா?
1: கண்டிப்பா.
0: சரி, நாங்களும் நலமா இருக்கோம். இப்ப வாங்க அந்த பின்னணி இசையை மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது?
1: சீனு ராமசாமி அவர்கள் இயக்கிய தர்ம திரைப்படம் நான் நினைக்கிறேன்.
0: சரியா கண்டுபிடிச்சிருவீங்க நினைச்சேன். எப்படி இந்த கணிப்பு சொல்றீங்க?
1: இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதனால எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, இந்த இசை அந்த படத்துல தான் வந்திருக்கோம்.
0: சரி, கடைசி வாய்ப்பு, 100 விழுக்காடு சொல்றீங்களா?
1: ஆமா கண்டிப்பா.
0: சரியான பதில்,
1: நன்றி.
0: அட்டடா, இவ்வளவு துல்லியமா கண்டுபிடிப்பீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு பிடிக்குமா அந்த திரைப்படம்?
1: கண்டிப்பா, எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். நீர் பறவை இந்த மாதிரி படம், தர்மதுரை வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, இன்றைக்கு இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பிடிச்ச பாடலை கேட்கணும்னா எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு இந்த படத்துல எல்லா பாட்டுமே பிடிக்கும், அதனால நீங்க எந்த பாட்டு ஒளிபரப்பானாலும் நான் சந்தோஷப்படுவேன்.
0: அடடா, சரி, நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம். தமிழ் செல்வி, இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து தீபாவளியை சார்ந்து ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு கனவு, ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ஆண்டுக்குள்ள அடுத்த ஆண்டுக்குள்ள நான் இதை பண்ணிடணும்னு நினைக்கிறேன்ப்பான்னு என்ன ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்குது?
1: இந்த வருஷம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன்.
0: அடடா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிச்சயமா அதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா பலருக்கும் இருக்கும்ல. சரி, மிக்க நன்றி தமிழ் செல்வி.

0: கேசற்றி.
1: வேல்மாறல் பாராயண புத்தக வெளியீடு. பண்டமர இந்த அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தானத்துடன் க்ளூவாங் ஸ்ரீ வேல் முருகன் ஆலய சஷ்டி குழுவும் மலேசிய இந்து தர்ம மாமன்றமும் இணைந்து தந்த சஷ்டி மற்றும் சத்ரு சம்கார வேலன் மகிமை பற்றிய சிறப்பு சொற்பொழிவுக்கு வேல்மாறல் பாராயண புத்தக வெளியீட்டுக்கும் ஏற்பாடு செய்துள்ளது. நிகழ்ச்சி வரும் வெள்ளிக்கிழமை 16 பண்டமரான் இந்தா ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தானத்தில் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேலதிக தகவலை வழங்குகிறார் பாலகணேஷ்.
2: அடியின் பாலகணேஷ் பொன்னையா பேசுகின்றேன். மிக முக்கியமாக முருகன் அருளால இந்த வருடம் 2026 வந்து நம்ம வேல்மாறல் புத்தகம் வந்து வெளியீட்டு விழா செஞ்சிருக்கோம். இதுல ஒரு முத்தாய்ப்பாக இந்த புத்தகம் எதுக்காக வெளியீடு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலவசமாக நம்மளுக்கு மலேசியால இருக்கக்கூடிய முக்கிய முருகர் ஸ்தலங்களுக்கு இந்த புத்தகம் இலவசமாக போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த குழுவின் எண்ணம். அடுத்தபடியாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக இந்த வேல்மாறல் புத்தகம் வந்து போய் சேர்க்க வேண்டும். அவங்களும் இந்த வேல்மாறல் பத்தி தெரிந்திக்க வேண்டும், அவங்களோட அணிதினம் வழிபாட்டுல இத பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல இந்த விஷயத்த வந்து இந்த வருடம் நடுதரத்துக்கு என்ன கொண்டிருக்கோம். அந்த வேளையில இந்த வருஷம் சுப்பிரமணிய தேவஸ்தானம் பண்டாமரன்ல இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க. கடந்த 2024 வந்து சஷ்டி புத்தகம் இதே குழுவினர் மூலியமாக நம்ம வெளியீட்டு செய்திருந்தோம். மிக சிறப்பான முறையில நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த வருடம் இந்த வேல்மாறல் புத்தகம் வெளியீட்டு விழா, அந்த வெளியிட்ட விழாவில் இந்த வேல்மாறல் பத்தி இப்போ தற்பொழுது அதிக அளவு மக்கள் மத்தியத்துல வந்து பரப்புரை செய்ய குறித்த ப்ரொஃபசர் விஜயகுமார் தமிழகத்திலிருந்து வர இருக்கின்றார். அவர் கையால இந்த புத்தகம் வெளியே செய்யப்பட்டு அந்த அணிக்கு பாராயணம் செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். முக்கிய அன்பர்கள், இந்து பெருமக்கள் இந்த சஷ்டியை முன்னிட்டு நிச்சயமாக அனைவரும் வந்து கலந்து உங்க கையால இந்த வேல்மாறல் புத்தகத்தை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மை கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் பள்ளி மாணவர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து அவங்களுக்கும் இலவசமாக இந்த புத்தகம் கொடுக்கறதுக்கு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு அந்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: நம்மை சுற்றி
1: மிலாது மாநாடு மலேசிய இந்திய முஸ்லிம் தேசிய பேரவை பர்மிம் ஏற்பாட்டில் இந்த மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 தொடங்கி 6 மிலாது மாநாடு கோலாலம்பூர் மார்டெட் மாநாடு மையத்தில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் பர்மிம் தலைவர் முகமது அஸ்மான் ஷா.
3: பர்மிம் மற்றும் அதன் இணைப்பு சங்கங்களான இணைந்து இந்த 6 மிலாது மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த மாநாடு வந்து ஒரு நாள் மாநாடு, காலையில 8 மாலை 7 வரை இந்த மாநாடு நடைபெறும். மார்க்கெட் கண்காட்சி மையத்துல வருகிற ஞாயிற்றுக்கிழமை 18 இதில் வந்து இலங்கை, இந்தியா, துபாய் அந்த நாட்டில இருந்து சிறப்பு பேச்சாளர்கள் மார்க் அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. அதை தவிர்த்து வந்து நமது நாட்டை சேர்ந்த சிறந்த பேச்சாளர்கள் அதுல வந்து கலந்துக்கிறாங்க. இது முற்றிலும் இலவசமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுல வந்து இஸ்லாத்துடைய தத்துவங்கள், நபிகளால் போய்த்த வாழ்க்கை வரலாறு, இன்றைய சூழ்நிலையினுடைய கரண்ட் சேலஞ்ச் சொல்லக்கூடிய ஒரு சவால்கள், இளைஞர்களுடைய சவால்கள், குடும்பங்களுடைய பிரச்சனைகள் பத்தி இந்த மாநாட்டில் வந்து அலசி ஆராயப்படும். அதனால் அனைவர்களும் இதை வந்து கலந்து இந்த மாநாட்டில் வந்து பயன்படுமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன்.
0: நம்மை சுற்றி
1: மன்றம் 14 புதன்கிழமை இயங்கலையில் நடைபெற உள்ளது. இரவு 8:30 முதல் 9:30 வரை நடைபெற உள்ள இந்த மன்றம் குறித்து விவரிக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரசு உலகன்.
4: அமுதான அனைவருக்கும் வணக்கம். இந்த பாமன்றம் நிகழ்ச்சி அனுபவி கடந்த 7 தொடங்கி 2 ஒரு முறை இயங்கலையில் நடைபெற்று வருகிறது. மலேசிய தமிழ் புலவர் சங்கம், மலேசிய தமிழ் கவிதை வளர் மன்றம், மலேசிய தமிழ் கல்வியாளர் மகிழ் மன்றம் ஆகிய 3 இயக்கங்களுடன் மரபு கவிதை புலனம் இணைந்து நடத்தும் 4 பா மன்றம் நாளை 8:30 தொடக்கம் 9:30 வரை 1 நேர நிகழ்ச்சியாக இளங்கலையில் நடைபெற உள்ளது. இதனை கண்டுகளிக்க அனைவரையும், பொதுமக்கள் அனைவரையும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து வருக வருக என்று அழைக்கின்றோம். தொடர்புக்கு 0174-769-9 என்ற எண்ணுடன் தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நேரலையாக கண்டு கழிக்கலாம்.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு நலுகர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1-2. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கு நலுகர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1-2.
6: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, உங்களுக்காக அடுத்ததாக ஒரு பின்னணி இசையை நாங்கள் ஒளிபரப்ப போறோம். இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஒரு பாடலை நாங்க பரிசா வழங்க போறோம். இப்போ இதோ உங்களுக்கான பின்னணி இசை. இந்த பின்னணி இசை கொஞ்சம் பிரபலமான பின்னணி இசை தான், இருந்தாலும் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்க போறோம். ஒளிபரப்பானது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3228253 அல்லது 4768.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் ஒரு பின்னணி இசை ஒளிபரப்பு. இந்த பின்னணி இசை எந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பானதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அடுத்ததாக ஆரன் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம் ஆரன்.
1: வணக்கம் அஸ்வினி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லவா சிறப்பா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு.
0: சரி ஆரன், இந்த முறை வந்து நாங்க நம்பிக்கை ஒளியேற்ற போறோம். அதனால உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டு உங்களுடைய பெரிய லட்சியம், கனவு, எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: அப்படின்னு சொல்லணும்னா, நான் ஏதாவது ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த திரைப்படம் திரையரங்கல வெளியாகணும், அதுதான் என் ஆசை.
0: அடடா, ஒரு திரை கலைஞராகணும்ன்றதுதான் உங்களுடைய ஆசையா? இதுவரையிலும் அதற்கான முயற்சிகள் செய்திருக்கீங்களா?
1: கண்டிப்பா செய்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்கு எனக்கு.
0: சரி, நிச்சயமா. அப்ப அந்த மாதிரி நடந்ததுன்னா நாங்க உங்களை நேர்காணல் செய்யும் வாய்ப்பு கொடுப்பீங்க தானே?
1: கண்டிப்பா கொடுப்பேன், ரொம்ப மகிழ்ச்சியா.
0: நிச்சயமா, நிச்சயமா. இன்றைக்கு பின்னணி இசையை கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: உங்களுக்கான பின்னணி இசை இது.
1: எனக்கு அந்த கத்தி படத்துல இருந்து ஆத்தி என நீ சொல்ற ஒரு பாடல் இருக்கும்ல, அந்த பாடல் நீங்க.
0: சரி, நிச்சயமா. அடுத்ததா பாடலை கேட்கலாமா?
1: கண்டிப்பா.
0: யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
1: இந்த பாடல் என்னோட நண்பர்களுக்காக நான் விரும்பி கேக்குறேன்.
0: அடுத்ததா பாடலை கேட்கலாம். நன்றி.
2: Feel like I'm falling hard. Oh my.

கத்தி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தோம். இன்றைக்கு இளமை உல்லாசம் அங்கத்தில் நேரம் போனதே தெரியல அப்படின்னு தாங்க சொல்லணும். போட்டி அங்கங்கள் பிறகு படிச்சு உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்டிருந்தீங்க, மலையாள பாடல்களை கேட்டிருந்தீங்க, எல்லா அங்கங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடை பெறும் நேரமும் வந்தாச்சு. அடுத்ததாக இசையும் இசையும் அங்கத்தில் திரேசா லசாரு உங்களோட பேச ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வழியை விட்டு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால நீங்க எல்லாரும் சரியான நேரத்துல நல்லபடியா வயிறாறு சாப்பிட்டுருங்க அப்படின்ற நினைவூட்டலோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மற்றொரு நிகழ்ச்சியில சீக்கிரமே சந்திக்கலாம்.

பேரிடர் மேலாண்மையில் மலேசியாவும் சீனாவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. குறைந்தபட்ச சம்பள உயர்வு அடிப்படை பொருள் விலையேற்றத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்தும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். சீனா குறிப்பாக வடகிழக்கு பருவநிலை எதிர்கொள்வது தொடர்பான பேரிடர் மேலாண்மை நிபுணத்துவத்தை மலேசியாவுக்கு வழங்குகிறது. வானிலை தொடர்பான முன்னறிவிப்புகளின் துல்லியத்தை மேம்படுத்த மலேசியாவுக்கு உதவும் செயற்கைக்கோள் சார்ந்த அமைப்பு ஒன்றும் இதில் அடங்கும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமது ஜஹீத் அமிடி தெரிவித்தார். மேலும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவுக்கு உபகரணங்களையும் சீனா வழங்கும் என்று அவர் கூறினார். அந்த பெருஞ்சுவர் நாட்டிற்கு அலுவல பயணம் மேற்கொண்டுள்ள டாக்டர் அஹமது ஜஹீத் செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள 510 பில்லியன் ரிகை நிதி புதிய வரிகளை அறிமுகப்படுத்தாமலேயே செலவிட முடியும் என்று இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அஜிசான் தெரிவித்துள்ளார். தற்போதைய அமைப்பில் ஏற்படும் கசிவுகளை கையாள்வதற்கு அரசாங்கம் நிர்வாக செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் இது நாட்டின் செலவினத்தின் செயல்திறனை மேம்படுத்த வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு குறித்த கவலைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அடிப்படை பொருள்களின் விலைகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் வலுப்படுத்தும். 2027 ஜூன் மாதம் தொடங்கி மலேசியாவில் குறைந்தபட்ச ஊதியம் 1000 ரிங்கிட்டாக நடைமுறைப்படுத்தப்படுவதைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நாசிர் தெரிவித்துள்ளார். விலை கட்டுப்பாடு, கொள்ளை இலாப தடுப்புச் சட்டத்தின் கீழ் செயலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது உட்பட மடானி ரஹுமா விற்பனை திட்டத்தையும் மடானி வேளாண் விற்பனை திட்டத்தையும் மேற்கொள்வது இந்த முனைப்புகளில் அடங்கும் என்று அவர் கூறினார். அரசாங்கம் அறிமுகப்படுத்திய 15 BAS.MY மெடிக் சுகாதார பேருந்துகளில் 9 6 பகுதிகளில் செயல்பட தொடங்கியுள்ளது. கட்டம் கட்டமான பேருந்து சேவை உருமாற்ற திட்டத்தின் கீழ் இந்த முனைப்பு முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. பெர்லிஸ் கங்கார், பேரா இப்போ, நெகிரி சிம்பிலான், மலாக்கா, தெருங்கானு கொல தெருங்கானு, கிளந்தான் கொத்தபாரு ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி இந்த பேருந்து சேவை நடைமுறையில் உள்ளது. நடமாடுவதில் சிரமத்தை எதிர்நோக்குவோர் உட்பட பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்துவதில் குறைந்த வசதியுடைய நோயாளிகள் சுகாதார மையங்களுக்கு செல்ல இந்த சேவை வழிகோலுவதாக அமைச்சு நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. வனவிலங்கு தாக்குதலால் ஏற்படும் சொத்து பயிர் இழப்புக்கான உதவி திட்டத்தின் கீழ் 3.6 மில்லியன் ரிங்கிட்டை உட்படுத்திய நிதி நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட 740 விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது 2024 முதல் கடந்த ஆண்டு செப்டம்பர் வரைக்குமான விண்ணப்பங்களை உட்படுத்தியதாகும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024 தொடங்கி இவ்வாண்டுக்கான 12.7 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் ஒருமுறை வழங்கப்படும் இந்த இழப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இழப்பீட்டு தொகை பயிர் இழப்புக்கான உதவி திட்டத்தின் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையின் கீழ் மதிப்பீடு செய்யப்பட்டு தீர்மானிக்கப்படுவதாக அமைச்சு விவரித்தது. 2027 வரவு செலவு திட்டத்தின் கீழ் சுற்றுலா பண்பாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 935 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு மலேசியாவை விருப்பமான உலக சுற்றுலா தலமாக முன்னிறுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவுக்கு வருகையளிக்கும் ஆண்டு இயக்கம் அடுத்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மலேசிய சுற்றுலா பயண முகவர் சங்கம் மதா தெரிவித்துள்ளது. உள்கட்டமைப்பு மேம்பாடு, பன்னாட்டு விமான சேவைகளை விரிவுபடுத்துதல், உலகத்தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஆதரவு ஆகியவற்றின் மூலம் இத்துறையை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டிற்கு இந்த நிதி ஒதுக்கீடு சான்று பகர்வதாக மதா தலைவர் நிஜல் வாங் கூறினார்.
ஈராறு 27 ஆண்டு வரை மேற்கொள்ளப்பட உள்ள 200 ஏற்றுமதியாளர் மேம்பாடு உட்பட அதன் ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மூலம் 12 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதி விற்பனையை மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாற்றீடு இலக்காக கொண்டுள்ளது. அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஏற்றுமதியை வலுப்படுத்துவதற்கும் சந்தையை பல்வகைப்படுத்துவதற்கும் ஒதுக்கப்பட்ட 60 மில்லியன்

0: மும்பையில் 169 ஆகவும் பதுபஹாட்டில் 161 ஆகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக APIMS அகப்பக்க தரவுகள் காட்டுகின்றன. மேலும் ஸ்லாங்கூர் ஜோஹானசத்தியாவில் IPU 95 ஆகவும் நெகிரி செம்பிலான் சரம்பானில் 154 ஆகவும் நீலாயில் 151 ஆகவும் பதிவானதாக அது கூறியது. இதனிடையே 44 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான அளவிலும் 4 இடங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: இந்தோனேசியா பின்தான் பாத்தாம் தீவில் முன்னதாக மின்தடை ஏற்பட்ட நிலையில் தற்போது 99 விழுக்காட்டினர் மீண்டும் மின்சாரத்தை பெற்றுள்ளனர். 411,219 பேர் மின்தடையால் பாதிக்கப்பட்ட வேளை 406,083 பேருக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை மின்சாரம் கிடைக்கப்பெற்றதாக அரசுக்கு சொந்தமான மின் நிறுவனம் PLN பாத்தாம் தெரிவித்துள்ளது. விமான நிலையங்கள், மருத்துவமனைகள், துறைமுகங்கள், பிற முக்கிய உள்கட்ட அமைப்புகள், பொது சேவைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு மின்சாரத்தை சீரமைக்கும் பணிகள் கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்டதாக அது கூறியது. பன்னாட்டு நாணய நிதியம் IMF மேற்காசியா மத்திய ஆசியாவின் இவ்வாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி கணிப்பை வெகுவாக குறைத்துள்ளது. அங்கு நிலவும் தொடர் மோதல்கள் பொருளாதாரத்தை வெகுவாக பாதித்ததைத் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு முன் கணிக்கப்பட்ட 1.9 விழுக்காட்டு வளர்ச்சியை காட்டிலும் வட்டார பொருளாதாரம் 0.3 விழுக்காடு சரிந்துள்ளது. இந்நிலையில் ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்த ஆண்டு அவ்வட்டாரங்களின் பொருளாதார மீட்சி அடையும் என கணித்துள்ளதாக IMF உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் கூறியது. பிரான்சில் 100 கணக்கான பல்பொருள் அங்காடிகளின் குளிர்சாதன அமைப்பை இலக்கிட்டு நடத்தப்பட்ட பெரிய அளவிலான இணைய தாக்குதல் €1 மில்லியன் மதிப்பிலான இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சின் பெரும்பான்மை வணிக மனைகளில் பயன்படுத்தப்படும் டென்மார்க் உற்பத்தி நிறுவனமான டென்ஃபோஸால் உருவாக்கப்பட்ட குளிர்சாதன கட்டுப்பாட்டு அமைப்பை முடக்குநர்கள் ஹேக்கர்ஸ் இலக்கிட்டனர். அதரப்பினர் அவ்வமைப்பில் கட்டாய தொடர்ச்சியான உறைதலை நீக்கும் டீஃப்ரோஸ் சுழற்சியை தூண்டி வெப்பநிலையை 50 பாகை செல்சியஸாக மாற்றியுள்ளனர். 1998 ஆம் ஆண்டு தேசிய கூடைப்பந்து சங்கம் இறுதிப் போட்டியின் போது கூடைப்பந்து சகாப்தம் மைக்கேல் ஜார்டன் அணிந்திருந்த அங்கி $14 மில்லியன் விற்கப்பட்டது. இது கூடைப்பந்து நினைவுப் பொருட்களுக்கான வரிசையில் சாதனையை படைத்துள்ளது என ஹண்ட் ஆக்ஷன்ஸ் 7 நிறுவனம் தெரிவித்துள்ளது. அப்போட்டியின் 2ஆம் ஆட்டத்தில் உத்தா ஜேஸ் அணிக்கு எதிராக ஜார்டன் இந்த சிவப்பு நிற சிகாகோ பல்ஸ் அங்கியை அணிந்திருந்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க அங்கியை மயாமியைச் சேர்ந்த சொத்துடைமை முதலீட்டாளர் ரான் ஃபிமன் வாங்கியுள்ளார். பேரிடர் மேலாண்மையில் மலேசியாவும் சீனாவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உள்ளன. குறைந்தபட்ச சம்பள உயர்வு அடிப்படை பொருள் விலையேற்றத்தை அரசாங்கம் கட்டுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மிக மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை இசையும் சிம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நான் த்ரீசா லசரு. சரிங்க, தீபாவளி வந்தாச்சு, காத்திருந்தது உங்களுக்கும் கிடைச்சாச்சு இல்ல? ஆமா, இந்த 2026 ஆண்டு என்ன கருப்பொருள் மிக விரைவில் சொல்லியிருந்தோம். நேற்று தொடங்கி உங்கள் அபிமான வானொலி மினலாஃபம்ல உங்களுடைய கருப்பொருள் கிடைத்து விட்டது. ஆமாங்க, நம்பிக்கை ஒளி ஏற்றும். இந்த நம்பிக்கை இது வெறும் வார்த்தை கிடையாது, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அதுவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வாழ்க்கையாக இருக்கின்றது. அது இல்லாத தருணங்கள்ல தானே நம்ம உடஞ்சு போயிடும். அந்த மாதிரிலாம் இந்த தித்திக்கும் தீப திருநாள் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்கலாம் சொல்லிய 3228255733 அல்லது 4768 என்ற எங்களுக்கு ஆசை தான். என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அல்லது பல வருடங்கள் நினைச்சு இல்ல, இத சொல்லிடலாமே, சொல்லிட்டா உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்க ஒளி ஏற்றுவோம் அல்லவா?

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆமாங்க, ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லைங்க, ஒரு புதிய நம்பிக்கை உருவாகிறது. வழக்கமா வீட்லயே நம்ம விளக்கு ஏற்றும் போது ஒரு நம்பிக்கையோட தானே ஏற்றுகின்றோம், வாழ்க்கை மாறும், இது நிச்சயமா நடக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு தானே. இந்த தித்திக்கும் தீபாவளியில் உங்கள் மனதில் இருக்கும் ஒரு ஆசையை, ஒரு கனவை மின்னலுடன் தாராளமாக அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவா சொல்லுவாங்க, என்னங்க மனசுல தான் சொன்ன நடக்காது அப்படின்னு, இது கிடையாது. உண்மையா ஆத்மார்த்தமா சொல்லும் போது நீங்க சொல்கின்ற அந்த கனவுக்காக நாங்க இந்த பக்கமா நம்பிக்கையோட ஒளி ஏற்றும் போது அது நிச்சயம் நடக்குங்க. அதுதான் எங்களுக்கு இந்த ஆண்டு வேண்டும், வேற எதுவும் கிடையாது. உங்களுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, கனவு எதுவா கூட இருக்கலாம், சிறியதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாங்க, மீலனோடு அது நீங்க அழைத்து சொல்லுங்க. ஆயிரம் நேயர்களின் ஆயிரம் ஆசைகள், கனவுகள், அந்த ஆயிரம் ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக எங்க வரப்போகுதுன்னு நீங்க பாக்குறீங்களா? ஆமா, வருகின்ற அக்டோபர் 25 நாள் முன்னாறு கோலலும் போரில் 1000 தீபங்களாக ஏற்றப்பட போகின்றது. உங்களுடைய கனவுக்காக தீபங்கள் ஏற்றப்பட போகுது. இன்னும் எதுக்காக காத்திருக்கீங்க? அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்துதான் சொல்லுங்க உங்களுடைய கனவு, ஆசை, எதிர்பார்ப்பு என்ன.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என்ன சுத்தி நடக்கிறதா, நிறைய பேர் வந்து தமிழ் தெரியல இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலி நானே ஹஸ்பண்ட் வந்து மலேசிய ஸ்கூல்னால என் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூல்லதான் போடணும் அப்படின்ட்டு நாங்க தமிழ் ஸ்கூல்லதான் போட்டிருக்கோம்.
2: சரி, பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்களா?
1: நல்லா தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையும்
2: பேசுவாங்க. பிள்ளைங்களோட கூட்டாளி எல்லாம் எப்படி?
1: பிள்ளைங்களோட கூட்டாளி சில பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, சில பேர் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க.
0: நீங்க மும்மொழியும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
1: ஆமா, பிகாஸ் எனக்கு ஹஸ்பண்டுக்குமே தமிழ் வந்து படிக்க தெரியாது எழுத தெரியாது, பள்ளினால அதனாலயே எங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தமிழ் ஸ்கூல், இரண்டு பேரையுமே தமிழ் ஸ்கூல் தான் போட்டிருக்கோம்.
2: இப்ப தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், எழுதிருக்காங்க, படிக்கணும், என்ன பண்ணுவீங்க?
1: ஆக்சுவலி இப்ப வந்து இப்ப எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்ல தங்கச்சி தமிழ் ஸ்கூல் அவங்கள்ட்ட கேட்டு பழகிக்குவோம். இப்ப வந்து பிள்ளைங்கள்ட்ட படிக்க சொன்னா படிக்கிறாங்களா அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் தான்.
0: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க படிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்திருக்கீங்க, பெரிய விஷயம்.
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: வணக்கம், நான் தேவேந்திரன்.
5: வணக்கம், நான் சூரிய சங்கர் ஹரிசங்கர்.
4: நாங்க ரெண்டு பேரும் வந்து கராத்தில ஏசியன் கேம்ல வெண்கலம் பதக்கம் ஜெயிச்சோம்.
5: எங்க வெற்றிக்கு நாங்க மட்டும் காரணம் இல்ல, நீங்களும் காரணம். எப்போதுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
6: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம், இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
7: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
8: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க, மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். நீங்களும் அழைத்து உங்களுடைய கனவுகளை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த திதிக்கும் தீபாவளிக்கு இந்த ஆண்டு நீங்க நிறைய மனதில் வைத்திருக்கலாங்க, அழைங்க, அழைத்து எங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த கனவுகளுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? ஆமா, நாங்க வெளிச்சம் கொடுக்க போகின்றோம். வருகின்ற அக்டோபர் 25 நாள் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நேர்களே, 1000 கனவுகள், 1000 விளக்குகள். உங்களுடைய 1000 கனவுகளை கேட்கறதுக்கு இங்கே இந்த பக்கமா மின்னல் காத்திருக்கின்றது. நீங்க எதுக்காக காத்திருக்கீங்க? அழைக்கலாம். 0322825733 அல்லது 4768 என்ற எண்களுக்கு.

0: கொனலே. அழைத்த சொல்லுங்க உங்களுடைய கனவுகளை. உங்களுடைய கனவுகளுக்காக, அந்த ஆசைக்காக 1000 விளக்குகள் ஏற்றப்படும் சொல்லியிருந்தோம். சரி வாங்க.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் கலைவாணி, மலாக்கால இருந்து பேசுறேன்.
0: மலாக்காவில இருந்து அழைச்சிருக்கீங்க. சரி, முதல்ல கலைவாணி சொல்லுங்க, இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில எது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எனக்கு நிறைய லட்சியம் இருக்கு, பட் இந்த ஆண்டு குறிப்பாக பாத்தீங்கன்னா, சென்ற ஆகஸ்ட்ல வந்து இந்த மலாக்கால ஒரு சாதனை பெண்மணியா தேர்வு செஞ்சாங்க.
0: அப்படியா?
1: ஆமா.
0: முதல்ல அதுக்கு எங்களுடைய வாழ்த்து. சரியா,
1: நன்றி. கிளப் வனிதா ஐகான் நேஷனல் லெவல்ல, நம்மள ஸ்டேட் லெவல்ல நம்மள ஒரு சாதனை பெண்மணியா சூஸ் பண்ணாங்க. இப்ப வர 23rd October ஃபைனலா நேஷனல் லெவலுக்கு போறேன்.
0: அப்படியா? தேசிய அளவுக்கு போறீங்க மலாக்காவில இருந்து?
1: எஸ்.
0: சரி, அதாவது சாதனை பெண், சிங்க பெண் அப்படின்னா நீங்க சமுதாயத்துக்கு நிறைய செய்யணுமே.
1: கண்டிப்பா செய்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் செய்வேன்.
0: உங்க குரலை பார்த்தா தெரியுது, அந்த மனசுதான் பாருங்க. நீங்க இன்னும் நிறைய செய்யணும். அப்ப உங்களுடைய ஆசை என்ன?
1: கண்டிப்பா இந்த 23rd October அந்த சாதனை பெண்மணி விருத நான் எடுக்கணும். அதுதான் என்னோட லைஃப் டைம் ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கும்.
0: கலைவாணி, நீங்க இப்போ ஒரு ஆள் கிட்ட சொல்ல, அத்தனை மனசு கிட்ட சொல்லிருக்கீங்க. நாங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா உங்க கனவுக்காக பிரார்த்திக்கிறோம். சரியா?
1: தேங்க் யூ சோ மச்.
0: அந்த கனவுக்காக தான் நாங்க வருகின்ற 25 வந்து என்ன செய்ய போறோம், ஒளி ஏற்ற போறோம், உங்களுடைய கனவுக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறோம். சரியா?
1: ரொம்ப நன்றி. என்னுடைய மனப்பூர்வமான நன்றி மின்னலுக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. அதாவது ஒருத்தவங்க சொல்றதும் 1000 பேர் பிரார்த்திக்கிறது பெரிய விஷயம் இல்ல.
0: தேங்க்ஸ்
1: அ லாட் ஃபார் யூ அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் மின்னல்.
0: 1000 பேர் மட்டும் பிரார்த்திக்க போகல, 1000 கனவுகளுக்கு மொத்தமா நம்பிக்கையோட நம்பிக்க போறோம். சரியா?
1: தேங்க் யூ சோ மச்.
0: முன்கூட்டியே உங்களுக்கு சாதனை பெண் விருதுக்கு எங்களுடைய வாழ்த்து.
1: ரொம்ப நன்றி.
0: யாருக்கு தெரியுங்க, நீங்க அறிவிப்பு அறைக்கு கூட வரலாம்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: வந்து கீதா, உங்களுக்கு என்ன ஆசை?
1: எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஹோம் வைக்கணும்னு ஒரு ஆசை, அன்பு இல்ல வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அது சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அது நடக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன்.
0: அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா?
1: ஆமா எடுத்திருக்கேன். இப்ப வந்து நான் வந்து எஸ்எஸ்எம் வச்சிருக்கனால சில இந்த பிசினஸ் ஆன்லைன் பிசினஸ் பண்றேன். அது மூலமா எனக்கு வர வருமானத்துல நான் வந்து ஏதாச்சும் லோன் எடுத்து அதை செய்யணும்னு பாக்குறேன்.
0: சரி, அன்பு இல்லம் வைத்து நடத்த வேண்டும் அப்படின்னா முறையாக வந்து அதற்கான உரிமம் பெற்றிருத்தல் வேணும், நமக்கு பொருளாதார அந்த பலம் வேணும், இதெல்லாம் தாண்டி ஒரு மனசு வேணும் இல்லையா? எந்த காலகட்டத்துல நீங்க முடிவு எடுத்தீங்க?
1: நானே எங்க பாட்டி வயசாகி நான் தான் அவங்க பார்த்தேன், அவங்க கடைசி இதெல்லாம் நானும் அவங்க செஞ்சேன். சோ அதுல இருந்து எனக்கு வந்து இந்த வயசாக ரொம்ப எனக்கு பிடிக்கும், வயசான கொட்டை எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த அனாதாசிரமத்துல நிறைய பிள்ளைங்க இருக்கிறது, டெய்லி நம்ம டிக்டாக் எல்லாம் பாக்குறோம்ல, சோ அதனால எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆசைன்னு வச்சுக்கலாமே.
0: சரி, 10 வருடங்களுக்கு முன்னுக்கு நீங்க பட்ட ஆசையை இன்று நீங்க இந்த நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் நிகழ்ச்சிக்காக அழைத்து சொல்லிருக்கீங்க இல்லையா?
1: ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னோட லட்சியத்தை வந்து நான் வந்து உலகத்துக்கு திருப்திப்படுத்தினது. கேடியில இப்ப கேக்குறவங்க எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு பெரிய மனசு, இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மனசுல உருவாக்கி இருக்கு, நம்மளும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து நம்மள பிளஸிங் பண்ணுவாங்க. நான் யாரு என்ன நினைக்கிறாங்கன்னு அதை பத்தி நான் யோசிக்கல தெரியுசா. என்னோட லட்சியம் நிறைவேணும், கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். என்னோட ஆசைக்காக 1000 பேர் எனக்குன்னு அந்த விளக்கு ஏத்துறீங்கனாக்கா எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: எனக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு கொஞ்ச நாள்ல எந்த ஒரு பைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒண்ணு ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ் செல்வம். அடுத்த 2 வாரங்களில் இந்திய பெருங்கடலை நோக்கி காற்று வீசும் நிலையில் காற்று தரத்தில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தீபகற்பத்திலும் சரவாக்கிலும் எல்லை கடந்த புகை மூட்டத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் சஹீத் அமிரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மாற்றம் குறித்து மலேசிய வானிலை ஆய்வுத்துறையின் தலைமை இயக்குநர் அறிவிப்பை வெளியிடுவார் என்று டாக்டர் அஹமத் சஹீத் கூறினார். நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் BMWI எனப்படும் தூய்மை, ஈர்ப்பு, நறுமணம் கொண்ட நவீன கழிப்பறையை அமைப்பதை வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு இலக்காக கொண்டுள்ளது. பொது கழிப்பறை வசதிகளுக்கான புதிய தரநிலையாக அமையவுள்ள அவற்றின் கட்டுமான செலவு குறைந்தது 1 மில்லியன் ரிங்கிட்டிற்குள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் காகோமிங் தெரிவித்தார். மாய் டிஜிட்டல் ஐடி நிறுவனம் அதன் இலக்கவியல் அடையாள தளம் 3ம் தரப்பு பிளாக் செயின் தொழில்நுட்பத்தால் இயங்கவில்லை என கூறியுள்ளது. அண்மையில் ஊடக பதிவில் வெளியிட்டது போல் இல்லாமல் மாய் டிஜிட்டல் ஐடி நிதியமைச்சின் நிறுவனமாகும். அது பிரதமர் துறையின் கீழ் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் மேற்பார்வையிலும் தேசிய இணைய பாதுகாப்பு நிறுவனத்தின் கண்காணிப்பிலும் செயல்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லெவ்ரோவும் ஆசியான் தலைமைச் செயலாளர் காவ் கிம்ஹானும் எரிசக்தி, உணவு உத்தரவாதம், ஒத்துழைப்பை ஆராய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து மோஸ்கோவில் விவாதிக்க உள்ளனர். ரஷ்யாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள காவ் கிம்ஹான் பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்துவார் என்று தாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவை தாக்கிய கடும் புயல்களால் விளைந்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 5 உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சைமன் சூறாவளியும் ரேச்சல் வெப்பமண்டல புயலையும் எதிர்கொண்டதைத் தொடர்ந்து அந்நாட்டின் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டதாக AFP குறிப்பிட்டுள்ளது. எல்னினோ நிகழ்வை தொடர்ந்து அந்நாட்டை தீவிரமான சூறாவளி தாக்க வழிவகுத்ததாக தென் மாநிலம் யூரோ ஆளுநர் எவெலின செல்காடோ தெரிவித்துள்ளார். பஜா கலிபோர்னியாவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பழம் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். இதையே நீங்க செய்ய வேண்டியது என்னங்க, நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆமா, உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், ஆசை இருக்கும், ரொம்ப நாளா மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. யாருக்கிட்டயா சொல்லணும்னு கூட நினைத்திருக்கலாம், இல்ல சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், இப்படி எதுவா என்ன இருக்கலாம், அழைத்து எங்ககிட்ட சொல்லுங்க. மின்னலின் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். தீபாவளி விழாவில் நீங்களுமே கலந்து கொள்ளலாம். இப்போதே மின்னலுக்கு அழையுங்கள். சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: சகுந்தலா பேசுறேன், காசப்பங் சுங்காய்ப்பிலிருந்து.
1: சொல்லுங்க சகுந்தலா, உங்களுடைய ஆசைதான் என்ன?
0: என்னோட ஆசை வந்து நான் வந்து சொந்த தொழில் செய்யறோம், நானும் ஹஸ்பண்டும் கால்நடை தான் வியாபாரம் பண்றோம்.
1: ஓ அப்படியா?
0: ஆமா. அப்ப வந்து அந்த கால்நடை வந்து இப்ப சிறிதா செஞ்சிட்டு இருக்கோம். நாலு பின்ன வந்து நாங்க அதை அப்படி கொஞ்சம் பெருசு படுத்தணும்னு விருப்பப்படுறோம். அதுக்கு உண்டான சேமிப்பை நாங்க சேர்த்துக்கிட்டுதான் இருக்கோம். அது வந்து வருமானம் வந்து பெருகுனாதான் வந்து எங்கனால வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு எங்கனால ஒரு சாப்பாடு போட முடியும் ஒரு மாசத்துல, ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு. அந்த தொழிலை வந்து நாங்க மேம்படுத்தணும், அதுல நல்ல முன்னேற்றம் அடையணும். எனக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து ஒரு தொழில வந்து லாஸ் ஆயிட்டேன் ஒரு சிச்சுவேஷன்ல, அந்த ஒரு பேமெண்ட் இல்லாதனால என்னால அதை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியல. அந்த பேமெண்ட் வந்து நான் சம்பாதிக்கணும்னா நிறைய எஃபர்ட் போடணும். அதே நேரம் இன்னொருத்தவங்களுக்கு வரும், விட்டுட்டாங்கன்னா எடுக்க முடியாது. இந்த நான் நல்லா இருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டாங்கன்னா உதவி செஞ்சு நம்ம கிட்ட வச்சு நம்ம குடுக்கலாம். அந்த நிலைமைக்கு வந்து நான் வரணும்னே இந்த மாசத்துல வந்து கத்துக்கிட்டேன். அது வந்து நான் வந்து அப்படியே மைண்ட்ல ஃபுல்ஃபில் ஆகி செட் பண்ணிருக்கேன். அந்த எச்சு மன அடையணும். ஆனும் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம்.
1: சரி,
0: அதாவது அந்த எஃபர்ட்டுக்கு வந்து நாங்க வந்து முன்னுக்கு வரணும்.
1: முன்னுக்கு வந்துட்டீங்க, வந்துகிட்டே இருக்கீங்க. அதுக்கு வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒளி ஏற்றோம். சரியா, உங்க கனவுக்காக ஆசைக்காக
0: ரொம்ப நன்றி அக்கா. ஏன்னா எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட்னு வந்து பேக்கப்னு வந்து இருக்காங்க ஃபேமிலி. ஆனா வந்து நாங்க தூரத்துல இருக்கறனால எங்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்களே தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த ஆசை முழுமையா நிறைவு பெற நாங்க எல்லாருமே கை கோர்க்கலாம் வெளிச்சமாக. சரியா,
0: ரொம்ப நன்றி அக்கா. இப்பயும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
1: தொடர்ந்து செய்யுங்க, நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது உறுதி அல்லவா? அதனால உங்க ஆசை நிறைவேற வருகின்ற 25 நாங்கள் சேர்ந்து ஒரு 1000 விளக்குகளை ஏற்றுகின்றோம். சரியா?
0: நன்றி அக்கா.
1: மற்றவர்கள் உங்களுடைய கனவுக்காக விளக்கு ஏற்றுறாங்கன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு?
0: அது ரொம்ப பூரிப்பான விஷயம் இல்ல. ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க வந்து நம்மளுக்கு முன்னேற்றணும் நினைக்கிறாங்கல்ல, அது கடவுள் ஆசீர்வாதப்படுத்துற மாதிரி நம்மள.
1: அதுதான் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. அதோடய போங்க, நல்லதே நடக்கட்டும். சரியா?

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என்ன சுத்தி நடக்கிறதா, நிறைய பேர் வந்து தமிழ் தெரியல இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலி நானே ஹஸ்பண்ட் வந்து மலேசிய ஸ்கூல்னால என் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூல்லதான் போடணும் அப்படின்ட்டு நாங்க தமிழ் ஸ்கூல்லதான் போட்டிருக்கோம்.
2: சரி, பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்களா?
1: நல்லா தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலாயும்
2: பேசுவாங்க. பிள்ளைங்களோட கூட்டாளி எல்லாம் எப்படி?
1: பிள்ளைங்களோட கூட்டாளி சில பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, சில பேர் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க.
3: நீங்க மும்மொழியும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
1: ஆமா, இதுக்கு எனக்கும் ஹஸ்பண்டுக்குமே தமிழ் வந்து படிக்க தெரியாது எழுத தெரியாது. நாங்க மலாயி பள்ளியினால அதனாலயே எங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தமிழ் ஸ்கூல், இரண்டு பேரையுமே தமிழ் ஸ்கூல் தான் போட்டிருக்கோம்.
2: இப்ப ஏதாவது தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், எழுதி இருக்காங்க, படிக்கணும், என்ன பண்ணுவீங்க?
1: இப்ப வந்து இப்ப எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்ல தங்கச்சி தமிழ் ஸ்கூல் அவங்கள்ட்ட கேட்டு பழகிக்குவோம். இப்ப வந்து பிள்ளைங்கள்ட்ட படிக்க சொன்னா படிக்கிறாங்களா அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் தான்.
3: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க படிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்திருக்கீங்க, பெரிய விஷயங்க.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.
4: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
5: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
6: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
5: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
6: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
4: 70கள் மட்டும் பேச போகுதுங்க,
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
6: கேளுங்க, ரசிங்க,
4: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
8: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம், இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் 2 ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னால. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
9: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நான் சிலாயங்கள் இருந்து கஸ்தூரி பாய் பேசுறேன்.
1: சொல்லுங்க கஸ்தூரி பாய்,
0: தீபாவளி ஏற்பாடு எப்படி ஓடிக்கிட்டு
1: இருக்கு? அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். தீபாவளி எப்படி போகுதுன்னா, உங்களுடைய கனவுகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகளோடு போகுது மின்னலுக்கு.
0: ஆமா, அது உண்மையிலே அருமையான ஒரு தலைப்பு இல்ல.
1: இந்த கருப்பொருளை எதிர்பார்த்தீங்களா?
0: நச்சமா நச்சமா உண்மையிலே எதிர்பார்க்கலாம். ஆனா இதுல வந்து எவ்வளவு பேரோட எண்ணங்கள் அதுல அடங்கி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? மனசுல வெளியே சொல்ல முடியாம இப்ப என்ன எடுத்துக்கிட்டா எனக்கு இவ்வளவு நாள் சொல்ல முடியாது, இப்ப எனக்கு சொல்ல தோணுது. எவ்வளவு பேருக்கு நீங்க ஒரு பிளஸ்ஸிங் எல்லாம் இந்த மின்னல் எஃப்எம் கொடுத்துருக்கு. நல்லா இருக்கணும் நீங்க எல்லாம்.
1: நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் இந்த தீப திருநாள்ல வேணும். ஏன்னா இப்போ பாருங்க, உலகத்துல எவ்வளவு இயற்கை பேரிடர், எவ்வளவு மன கசப்புகள், இதற்கு மத்தியிலே நம்ம தீப ஒளிய கொண்டாடும் போது ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாமே.
0: ஆமா, அது உண்மை. நீங்க சொன்னீங்கல்ல
1: உண்மையிலே,
0: என்னோட ஆசை வந்து ரெண்டு ஆசை. எங்க வீட்டுல வந்து இந்த வருஷம் தீபாவளி, அடுத்த வருஷம் தீபாவளியில வந்து எங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கணும். ரெண்டாவது ஒரு கல்யாணம் ஒண்ணு நடக்கணும்.
1: மங்களம் உண்டாகட்டும் அந்த பக்கம்.
0: மகளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். ஏன்னா ஒரு பையனும் ரெண்டு பொண்ணும் இருக்காங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு அடுத்த வருஷம் வந்து நான் தலை தீபாவளி கொண்டாடணும், இல்லன்னா பேரப்பிள்ளையோட நான் கொண்டாடணும். நாங்க எல்லாம் எங்க ஃபேமிலி, ராஜமோகன் ஃபேமிலி.
1: இந்த இரண்டு மங்களகரமான அற்புதமான நற்செய்தி உங்க வீட்டுல நடக்கும். அதை நீங்க அடுத்த ஆண்டு எங்க கிட்ட அழைத்து சொல்லதான் போறீங்க. ஏன்னா 1000 தீபங்கள் ஏற்றப்பட போகுது இல்ல.
0: ஆமா,
1: அப்புறம் என்ன, குட்டி தேவதையும் வரப்போறாங்க இந்த பக்கம், வரணும் வரப்போகுது. சரியா,
0: என்னால வைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: இதே மகிழ்ச்சியோட இருங்க. சரியா, நாங்க இருக்கோம்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: நமது வரவு செலவு திட்டம்
3: அரசாங்கம் 2027 பட்ஜெட் இப்பதான் வெளியிட்டிருக்காங்க. இதுல நிறைய நிறைய நல்ல திட்டங்கள் இருந்தாலும் முக்கியமா எனக்கு நல்லதாக படுகிறது வந்து மினிமம் வேஜ் என்பது. போன ஆண்டு வரை மினிமம் வேஜ் 1700 வெள்ளியாக இருந்தது. இந்த 2027 பட்ஜெட்டில் அதை 2000 உயர்த்தி இருக்கிறார்கள். இது வந்து இளைஞர்களுக்கும் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கும் மிகுந்த சன்மானமாக இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 1700 வெள்ளி ரொம்ப உதவியாக இருக்காது, ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அரசாங்கம் சிறிய நடுத்தர நிறுவனங்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலக்களித்துள்ளது. ஆக இந்த மினிமம் வேஜ் உயர்வு பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே செயல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு பலருக்கும் நன்மையாக முடியும் என்று நினைக்கிறேன்.
4: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
5: மலேசியா நடக்கிற புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரல் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வரதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டீஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் புரி பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
4: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

இந்த தித்திக்கும் தீப திருநாளில் உங்களுக்காக நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மின்னலுக்கு அழைக்க வேண்டும். உங்களுடைய ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு சிறியதாக இருந்தாலும் சரிங்க, பெரியதாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் போது ஒரு நம்பிக்கை வரும், எப்படியாவது நடக்கணும். அதற்கு யாரோ ஒருத்தவங்க ஒளி ஏற்றாங்க பாத்தீங்களா, அந்த மனசு, அந்த நம்பிக்கை, இந்த ஆசீர்வாதம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். நம்பிக்கை ஒளி ஏற்றவும் உங்களுக்காக இந்த தீப திருநாளில் மின்னல் கொண்டு வருகின்றது. அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.

0: புது நமது வரவு செலவு திட்டம்.
1: இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் ரேட் அதாவது அது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இந்த வாட்டி. சோ 9,000 to 12,000. சோ மிந்திலாம் வந்து நம்மளுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன் இந்த 9,000 to 12,000 ஆக்குனாங்க? சோ குறிப்பிட்டு நம்ம இந்த 12,000 என்னென்ன செய்யலாம்னா, நம்மனால நம்மளோட டிடக்ஷன் வந்து ப்ரோடன் பண்ணிருக்காங்க. அதாவது அதோட கிளைமபிள் அமௌண்ட் வந்து கூடி ஆக்கியிருக்காங்க. அதாவது ஏஐ சப்ஸ்கிரைப் பண்றோமா நம்ம? சோ ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். அப்புறம் ஏதாச்சும் பெட் அடாப்ஷன் ஃபீஸ் தான் நம்ம கிளைம் பண்ணலாம். வேற ஸ்பாட் ஷூ வாங்குறோமா, ஸ்பாட் ரிலேட்டட் அட்டையர்ஸ் வாங்குறோமா, இல்ல ஏதாச்சும் மெடிசன் வாங்குறோமா, இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூடியா வாங்கலாம். பிகாஸ் மிந்திலாம் வந்து அதனால ஒரு லிமிடேஷன் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். இப்ப அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணனால we can able to buy for our parents, buy for our sisters, buy for our brothers, buy for our party தாத்தாக்கள் வந்து நம்ம தாராளமா இதுக்கப்புறம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தான் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
0: Hashtag Blanchawan Duare Budo Plutujo Hashtag Appakitadapar
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: என்ன சுத்தி நடக்கிறதுதான். நிறைய பேர் வந்து தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலி நானே ஹஸ்பண்ட் வந்து மலேசிய ஸ்கூல்னால என் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூல்லதான் போடணும் அப்படின்ட்டு நாங்க தமிழ் ஸ்கூல்லதான் போட்டிருக்கோம்.
4: சரி, பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்களா?
3: நல்லா தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலாயும்
4: பேசுவாங்க. பிள்ளைங்களோட கூட்டாளி எல்லாம் எப்படி?
3: பிள்ளைங்களோட கூட்டாளி சில பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, சில பேர் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க.
5: நீங்க மும்மொழியும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
3: ஆமா, இதுக்கு எனக்கு ஹஸ்பண்டுக்குமே தமிழ் வந்து படிக்க தெரியாது, எழுத தெரியாது. பள்ளினால அதனாலயே எங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தமிழ் ஸ்கூல், இரண்டு பேரையுமே தமிழ் ஸ்கூல் தான் போட்டிருக்கோம்.
4: தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், எழுதி இருக்காங்க, படிக்கணும், என்ன பண்ணுவீங்க?
3: ஆக்சுவலி இப்ப வந்து இப்ப எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்ல தங்கச்சி தமிழ் ஸ்கூல் அவங்கள்ட்ட கேட்டு பழகிக்குவோம். இப்ப வந்து பிள்ளைங்கள்ட்ட படிக்க சொன்னா படிக்கிறாங்களா அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் தான்.
5: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க படிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்திருக்கீங்க. பெரிய விஷயம்.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
6: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
3: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
7: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
8: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

ஆசையா கோபமா அப்படின்னு நாங்க கேட்டா நீங்க இரண்டுமே சொல்லக்கூடாது. ஆசைதான் படணும், கோபம்லாம் படக்கூடாது. படலாம், ஆனா அந்த கோபம் கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். ஏன்னா அந்த கோபம் அதிகமாக அதிகமாக முதல்ல யாருக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லுங்க? நம்முடைய மனசுக்கு தாங்க. அதனால தான் கோபப்படுறோம். பட்டுட்டு அப்படியே அந்த கோபத்தோடு இருந்தோம்னா அப்படின்னு காக்குறது அதெல்லாம் வேணாம். தித்திக்கும் தீப திருநாள் வேற கொண்டாட போறோம் உங்களுக்காக. மின் லவம் இந்த ஆண்டு 2026 நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் கருப்பொருளை கொண்டு வந்திருக்கின்றது. அதற்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், அதாவது 1000 நேயர்களின் கனவுகளுக்கான ஒரு தேடல் தான் இது. அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. சிறிய கனவா இருக்கலாம், பெரிய கனவா இருக்கலாம், யார்கிட்டயாவது சொன்னா நடக்குமேன்னு தோணலாம். ஏன் தெரியுங்களா, இதுல ஒரு அற்புதமான அழகான விஷயமே, உங்களுடைய கனவுக்கு யாரோ ஒருத்தவங்க விளக்கு ஏற்ற போறாங்க. 1000 விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒரு நம்பிக்கை வெளிச்சமாக வரப்போகின்றது. அந்த நற்செய்தி நடக்க போகுது, அதனால அழைக்கலாங்க.

0: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
1: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் ஆயிரம் நம்பிக்கை ஜோதி நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. ஆயிரம் நம்பிக்கைகள் ஆயிரம் விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். அரச மலேசிய காவற்படை தலைவர் தான்ஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் இன்று பேரரசர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்தார். அரண்மனையில் நடைபெற்ற அச்சந்திப்பின் போது காவற்படையின் புதிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் அசீஸ் அப்துல் மஜீத்தை அவர் மாமன்னருக்கு அறிமுகப்படுத்தினார். டத்தோஸ்ரீ அப்துல் அசீஸ் கடந்த மாதம் 9ஆம் நாள் அப்பொறுப்பை ஏற்றார். நாடு முழுவதுமுள்ள பல்வேறு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப 317 பணியமர்த்தப்படாத பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க கல்வி சேவை ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் அந்த விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டதாக துணை அமைச்சர் வாங்காவோ கூறினார். அக்டோபர் 11ஆம் நாள் வரை நாடு முழுவதும் 202,829 புதிய தலைமுறை மைகார்டு அடையாள அட்டைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய பதிவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ பட்ருல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்தார். புதிய அடையாள அட்டையில் பாதுகாப்பு கூறுகள் தற்போது 53ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் மே வரையில் மிக வெப்பமான வானிலையை ஏற்படுத்தும் சூப்பர் அல்னினோ காலநிலையை எதிர்கொள்ள மலேசியா தயாராக இருக்க வேண்டும். இக்காலகட்டத்தில் வெப்பம் 40.1°C வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் தெரிவித்தார். இந்தியாவில் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி கட்சி சிஜேபியின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் எண்ணிக்கையில் முறைகேடு நிகழ்ந்ததை தொடர்ந்து தேர்தல் ஆணைய தலைவரை பதவியிலிருந்து விலகக் கோரி ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. சம்பந்தப்பட்ட நபர் அந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். செப்டம்பர் மாதம் பிரிட்டனின் சில்லறை விற்பனை வளர்ச்சி மந்தமாகவே பதிவு செய்தது. வீட்டு செலவின கட்டணங்கள் உட்பட வரிகள் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குடும்பங்கள் செலவு செய்வதில் எச்சரிக்கையுடன் இருந்ததே இதற்கு காரணமாகும். அதில் உணவு பொருட்களின் விற்பனை மட்டுமே அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாநிலத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்ட விபத்தில் குறைந்தது 4 உயிரிழந்தனர். மேலும் 17 காயமடைந்ததாக அவசர சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. மால்டன் நகருக்கு அருகே இன்று அதிகாலை நிகழ்ந்த விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இதனிடையே விபத்து குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்துமாறு பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி உத்தரவிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்க்க ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றிங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகிறது, அது நமக்கு தெரியும். அதனாலதான் விளக்கு ஏற்றும் போது மனதில் ஒரு அமைதி கிடைக்கின்றது, நம்பிக்கை, தெளிவு, எப்படியாவது இது நடந்துரும்ன்ற ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்குது அல்லவா. இருள் நீங்கி ஒளி கிடைக்கிறது. இந்த தீபாவளியில் உங்கள் மனதில் இருக்கும் ஓர் ஆசையை, ஒரு கனவை மின்னலுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். காத்திருக்கின்றோம். 1000 நேயர்களின் கனவுகளுக்கான தேடல் தான் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. உங்கள் ஆசை, உங்கள் எதிர்பார்ப்பு, உங்கள் கனவு எதுவாக இருந்தாலும் மின்னலோடு எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். 1000 நேயர்களின் 1000 ஆசைகள்.

0: சூழ்நிலையில்
1: என்ன சுத்தி நடக்கிறதா? நிறைய பேர் வந்து தமிழ் தெரியல, இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலி நானே ஹஸ்பண்ட் வந்து மலேசிய ஸ்கூல்னால என் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூல்லதான் போடணும் அப்படின்ட்டு நாங்க தமிழ் ஸ்கூல்லதான் போட்டிருக்கோம்.
2: சரி, பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்களா?
1: நல்லா தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலையும்
2: பேசுவாங்க. பிள்ளைங்களோட கூட்டாளி எல்லாம் எப்படி?
1: பிள்ளைங்களோட கூட்டாளி சில பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, சில பேர் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க.
3: நீங்க மும்மொழியும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
1: ஆமா, பிகாஸ் எனக்கு ஹஸ்பண்டுக்குமே தமிழ் வந்து படிக்க தெரியாது, எழுத தெரியாது. பள்ளியினால அதனாலயே எங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தமிழ் ஸ்கூல், இரண்டு பேரையுமே தமிழ் ஸ்கூல் தான் போட்டிருக்கோம்.
2: இப்ப ஏதாவது தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், எழுதி இருக்காங்க, படிக்கணும், என்ன பண்ணுவீங்க?
1: ஆக்சுவலி இப்ப வந்து இப்ப எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்ல தங்கச்சி தமிழ் ஸ்கூல் அவங்கள்ட்ட கேட்டு பழகிக்குவோம். இப்ப

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: எனக்கு வந்து என்னன்னா, கொஞ்ச நாள்ல எந்த ஒரு பைனான்சியல் டிபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு வந்து ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
2: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒலியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: என் பேர் சாரா பேசுறேன்.
0: சாரா, சொல்லுங்க, உங்களுடைய ஆசை என்ன? சின்னதா பெருசா?
1: பெரிய ஆசை தான், ரொம்ப நாள் ஒரு ஆசை.
0: என்ன ஆசை?
1: எங்களுக்கு 7வது வருடம் கல்யாணம் பண்ணி, இன்னும் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல. அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரணும்னு வேண்டிக்கிறேன்.
0: ஏன் அடுத்த வருடம் வரைக்கும் நீங்க வேண்டீங்க? அதிசயம் நடக்கலாம்ல?
1: ஆமா, நடக்கலாம்.
0: சரி, கணவர் பெயர் என்ன?
1: என் கணவர் பேர் வந்து மெத்யூ.
0: மெத்யூ, சேரா, உங்க இருவருக்குமே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். வீட்டுல ஒரு குட்டி தேவதை வரணுமா?
1: ஆமா,
0: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்காக, உங்களுடைய இந்த ஆசைக்காக 7 வருடங்கள் நீங்க காத்திருக்கீங்க இல்லையா? இந்த காத்திருப்புக்காக வருகின்ற அக்டோபர் 25 1000 விளக்குகள் ஏற்றப்படும். சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: அந்த வெளிச்சம் உங்க இருவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் கொடுக்க போகுது.
1: ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து எங்க அம்மா எனக்கு போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, அதுதான் இப்ப கால் பண்றேன்.
0: அப்படியா, அம்மா சொன்னாங்களா? சரி சரி. அம்மா பாருங்க, பொண்ணுக்கு எப்படியாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு, அதுக்கு 1000 விளக்குகள் ஏற்றப்படணும்னு அழைத்து சொல்லிருக்காங்க. உங்க நம்பிக்கை கட்டாயம் வீணாகாது. நாங்க எல்லாருமே அந்த உங்களுடைய அந்த நம்பிக்கையில இணைந்து கொள்கின்றோம். சரியா?
1: ரொம்ப நன்றி.
0: மறக்காம அழைத்து எங்க கிட்ட நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளணும், அதான் முக்கியம்.
1: ஓகே, கண்டிப்பா
0: காத்திருக்கின்றோம். சரா?
1: ஓகே, நன்றி
0: நன்றி.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
1: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
2: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒண்ணு ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
3: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய்.
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
5: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள். உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026.

0: இருக்கேன், நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம். மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மா நபியின் பொன் மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நேயர்களே, திருமணம் ஒரு உன்னதமான உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அந்நிக்காஹு மின் சுன்னதி ஃபமர் ரகப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, எவர் என்னுடைய வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவரே அல்லர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆம், நாம் யோசித்து பார்க்கிறோம், திருமணம் என்ற இந்த உன்னதமான உறவு எவ்வளவு அற்புதமான ஒரு உறவு என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுவான், வல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்த ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹகீம். அவன் அவர்களுடைய உள்ளங்களை இணைத்தான். பூமியிலுள்ள அனைத்து செல்வங்களையும் நீர் செலவு செய்திருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களை நீர் இணைத்திருக்க மாட்டீர். எனினும் அல்லாஹ்தான் அவர்களை இணைத்தான். அவன் வல்லமை படைத்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவான் என்று சூரத்துல் அன்ஃபால் 8:63 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் இறங்கிய இந்த சமூகத்தினர்கள் வேறு சமூகத்தினர்களாக இருந்தாலும், இந்த வசனத்திற்கு பல விளக்கங்கள் இருந்தாலும், இந்த வசனத்திற்கு கணவன் மனைவி இணையும் இணைப்பு எவ்வாறு ஏற்படுகிறது, அதை செய்தவன் யார் என்பதையும் சூசகமாக இந்த வசனம் பேசுகிறது. எனவே திருமண உறவு ஒரு உன்னதமான உறவு என்பதை இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. எங்கோ பிறந்து வளர்ந்த ஒரு ஆண்மகன், எங்கோ பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மகள், கணவன் மனைவி என்ற இந்த உறவின் மூலம் அவர்களுடைய நெருக்கம், அவருடைய அன்பு, அவர்களுடைய பாசம், அவர்களுடைய நேசம் எவ்வளவு உன்னதமானது, நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உறவு என்றால் அது மிகையல்ல. கணவனுக்கு ஒன்று என்றால் மனைவி தவித்து போய்விடுகிறாள், மனைவிக்கு ஒன்றென்றால் கணவன் துடித்து போய்விடுகிறான். இந்த பாசத்தை ஏற்படுத்தியது யார்? திருமணம் என்ற ஒரு உறவு. ஆனாலும் அந்த உறவின் மூலம் வெளிப்படுகிற அந்த பாசம், அன்பு, பிணைப்பு, இணைப்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை இந்த வசனம் நமக்கு யோசிக்க தோன்றுவதோடு, திருமணம் என்ற உன்னத உறவாக இருப்பதனால்தான் அது எனது வழிமுறை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுவான், மங்கையர்களில் மனம் விரும்பும் மங்கையர்களை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்ற இந்த சூரத்து நிசா 4:3 வசனம் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. மங்கையர்களில் நீங்கள் விரும்பும் மங்கையர்களை மணந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வாசகம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகம். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. அடுத்து சொன்னான், நீங்கள் மணக்கிறீர்கள், மனம் விரும்பும் மங்கையர்களை நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள், ஆனால் உங்கள் இருவருக்கு மத்தியிலே, அதாவது நீங்கள் உங்கள் துணைவியரிடம் மன அமைதி பெறுவதற்காகவே உங்களிலிருந்தே அவர்களை உங்களுக்காக நாம் படைத்து உங்களுடைய பாசத்தையும் பரிவையும் அவன் ஏற்படுத்தியிருப்பதும் அவனுடைய சான்றுகளில் அடங்கும். சிந்திக்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் 31:21 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் மவத்தத் ரஹ்மத் என்ற ரெண்டு வாசகத்தை அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். அதாவது பாசத்தையும் பரிவையும் அவன் ஏற்படுத்தினான் என்ற இந்த திருமண உறவின் மூலம் ஏற்பட்ட அந்த பாச பரிவை அல்லாஹ் அழகுபட நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவன்தான் உங்களை ஒரே உயிரினங்களிலிருந்து படைத்தான், அதிலிருந்தே அவன் துணைவியரையும் அவன் படைத்தான், அவளிடம் மன அமைதி பெறுவதற்காக என்று அல்லாஹ் தன்னுடைய அல் குரான் 7வது அத்தியாயம் 189வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே மனைவியினுடைய நோக்கம் கணவன் அவளிடம் இருந்து மன அமைதி பெற வேண்டும் என்று சொல்லுகிறான். மனிதன் பிரச்சனை என்று சொல்லுகிறான், ஒரே பதட்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான், மன பதகளிப்பு என்று சொல்லுகிறான், நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறான். அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறான், அது உங்களுடைய மனைவியிடத்தில் இருக்கிறது. எனவே இந்த திருமண உறவு எவ்வளவு ஒரு மன அமைதியை மனிதனுக்கு தேடித் தருகிறது. நாம் ஒரு அவசர உலகத்தில் வாழுகிறோம், மன அமைதி எந்த கடையிலும் கிடைக்குமா, அது எவ்வளவு தொகையாக இருந்தாலும் வாங்கி நாம் பெற்றுக் கொள்ளலாமே என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. தூக்கம் வரவில்லை என்று தூக்க மாத்திரைகளை போட்டுக்கொண்டு உறங்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. எதற்கெடுத்தாலும் பதற்றம் பதற்றம் பதற்றம் என்று படபடப்போடு உலகத்தை கடந்து செல்லக்கூடிய மனிதர்கள் உண்டு. இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வாக இஸ்லாம் சொல்லுகிறது, திருமண உறவிலே உங்களுக்கு மன அமைதி இருக்கிறது, உங்களுடைய மனைவியிடத்திலே உங்களுக்கு மன அமைதி இருக்கிறது, நாம் உங்கள் இடத்திலிருந்தே உங்களுடைய மனைவியை படைத்ததே லித்தஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே நீங்கள் மன அமைதி பெற வேண்டும். அந்த மன அமைதி உங்களுக்கு எப்படி ஏற்படுகிறது, அதை இறைவன் ஏற்படுத்தினான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்கள் இருவருக்கு மத்தியிலே அன்பையும் பரிவையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அழகாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மேலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலம் தரலில் முத்தஹாபைனி மிஸ்ரன் நிக்காஹி, கணவன் மனைவி இருவருக்கும் பரஸ்பர அன்பு ஏற்படுத்துவதிலே நிக்காஹ் போன்றதை விட வேறு எதையும் நான் கண்டதில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிக்காஹ் என்ற உறவு ஒரு அற்புதமான உறவு. இன்னும் சொல்லுவதென்றால், ஒரு குடும்பத்திலே திருமணம் நடைபெற இருக்கிறது, அந்த குடும்பத்தில் திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் மட்டும் மகிழ்ச்சி பெறுவதில்லை, அந்த குடும்பமே மகிழ்ச்சி கடலிலே மூழ்கி போய்விடுகிறது. என்றோ நடக்க இருக்கக்கூடிய திருமணத்திற்காக அந்த ஏற்பாடுகளிலே அந்த குடும்பங்கள் அடைகிற இன்பம் மகிழ்ச்சி உன்னதமானது, அலாதியானது. எனவே இந்த மகிழ்ச்சி எப்படி ஏற்படுகிறது, யார் அதை ஏற்படுத்தியது, அது யாருக்கெல்லாம் ஏற்படுகிறது, இந்த நிக்காஹ் என்ற ஒரே ஒரு அற்புத இந்த உறவு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை தர முடிகிறது என்றால், அது எவ்வளவு உன்னதமான உறவு என்பதை நாம் நினைவில் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அன்பு நேயர்களே, இந்த கணவன் மனைவியினுடைய உறவு எவ்வளவு உன்னதமான ஆழமான ஒரு உறவை ஏற்படுத்தி விடுகிறது என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். உலக வரலாற்றிலே இப்படி ஒரு காதல் காவியத்தை யாரும் படித்திருக்க முடியாது, கேட்டிருக்க முடியாது. அப்படியான ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நபிமொழிகளில் இது அமைந்திருக்கிறது. முகைஸ் என்று ஒரு அடிமை இருந்தார், பரீரா என்ற ஒரு சுதந்திர பெண்ணை அவர் மணந்திருந்தார். ஆனாலும் இந்த பரீராவுக்கு முகைஸ் என்ற அந்த அடிமையை நாம் கணவராக வைத்திருக்கிறோமே என்ற ஒரு சின்ன சலசலப்பு உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அடிமையான இந்த முகைஸ் தன்னுடைய மனைவியாகிய பரீராவின் மீது கொண்டிருந்த காதல், இந்த கணவன் மனைவி உறவு உலகத்தில் யாரும் கண்டதில்லை. கன்னி அந்துரு இலைஹி யதூஃபு கல்ஃபஹா எபுகா, பரீரா தன்னுடைய கணவர் முகைஸ் என்பவர் ஒரு அடிமை என்பதனால் அவர் சற்று வெறுத்து ஒதுக்க முற்பட்ட பொழுது தன்னுடைய மனைவியின் மீது அவர் கொண்டிருந்த அன்பினுடைய வெளிப்பாடாக மதீனா வீதிகளெல்லாம் யா பரீரா யா பரீரா என்று அழுதுகொண்டே சுற்றித் திரிகிறார். அவருடைய அழுகையின் காரணமாக கண்ணீர் தாடிகளை ஈரமாக்கி விடுகிறது. இந்த காட்சியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுகிறார்கள். வதுமுஹு தஸீலு அலா லிஹ்யத்திஹி, அந்த அழுகையின் மிகைப்பு அவருடைய தாடியை நனைத்து அப்படியே சொட்டி கொண்டு வருகிற இந்த காட்சியை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே வீற்றிருந்த நபி தோழர்களில் அப்பாஸ் என்ற அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள், யா அப்பாஸ் அலா தஜபு மின் ஹுப்பி முகைஸ் பரீரா, இந்த முகைஸ் பரீராவின் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த காதல், இந்த அன்பை பார்த்தல் ஆச்சரியமாக இல்லையா? அவளோ வேண்டாம் என்று ஒதுக்கி செல்லுகிறார். ஆனால் இந்த முகைஸ் பரீரா பரீரா என்று ஏக்கத்தோடு தன் மனைவியின் பெயரை உச்சரித்துக் கொண்டு மதீனா முழுவதும் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டு பின்னால் சுற்றித் திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு! இப்படி ஒரு காதல் காவியத்தை நாம் உலகம் கண்டதில்லையே என்று நபிகளாரே ஆச்சரியப்பட்டு தன் சஹாபாக்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு வரலாற்று நிகழ்வை சஹீஹுல் புகாரி தங்களுடைய கிதாபிலே 5283 நபிமொழியாக பதிவு செய்திருக்கிறது. தன் மனைவியினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு தன்னை பித்தனாக்கிக் கொண்டு மஜ்னூனாக பைத்தியமாக மதீனா வீதிகளிலே அழுது திரிய வைத்த அந்த அன்பு யார் ஏற்படுத்தியது? இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவுதானே. எனவே இந்த நேசத்தை யாரும் ஏற்படுத்தி விட முடியாது. கணவன் மனைவி என்ற இந்த நிக்காஹ் உறவின் மூலம் ஏற்படுகின்ற இந்த பந்தம் மட்டுமே ஏற்படுத்தும். இன்னொரு நபிமொழியும் உண்டு. முகைரா பின் ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை மணக்க விரும்பி பெண் பேசினார்கள். அவர்களிட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண்ணை நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக ஒரு தடவை நீங்கள் பார்த்து கொண்டீர்களா என்று கேட்டார்கள். இல்லை என்ற பொழுது, பார்த்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய அன்பு நிறைந்திருக்க உதவும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி திருமதி நசாயி இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களிலே ஒருவர் பெண் பேசினால் அவரை மணப்பதற்கு தூண்டுகோலாக அமைகிற அம்சத்தை முடிந்தால், அதாவது நீங்கள் ஒரு தடவை அந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்பதை பார்த்து கொள்ள உங்களுக்கு அனுமதி உண்டு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று நபிமொழி அபூ தாவூத் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருமணத்திற்கு பிறகு மனக்கசப்பான ஒரு வாழ்க்கை ஏற்பட்டுவிடக் கூடாது, எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்று பல 1000 வெள்ளிகளை நாம் செலவழித்து திருமணம் முடித்து அந்த திருமண உறவின் மூலம் ஏற்படுகிற பரஸ்பர அன்பிலே எந்த குறையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிக்காஹுடைய வாழ்க்கைக்கு பிறகு அமைகிற வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றால் அதற்கு முன்பாகவே அந்த பெண்ணை உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா என்பதை ஒரு பார்வையின் மூலம் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை எண்ணற்ற நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்னைக்கு அப்படியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் விவாகரத்து விவாகரத்து என்று இந்த சமூகம் நீதிமன்றங்களிலே போய் நிற்பது மிக வினோதமாகவும் மிக ஆபத்தாகவும் இருக்கிறது. ஹுன்னலிபாசுல்லக்கும் அன்துல்லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் என்று கணவன் மனைவியினுடைய இந்த உறவு குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம். எப்படி ஆடை நம்முடைய மானத்தை பாதுகாக்கிறதோ, அதுபோன்று ஒரு கணவன் தன் மனைவியினுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவனாக, அதே போன்று ஒரு மனைவி தன் கணவனின் மானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்ற அற்புதமான ஆடையை உதாரணமாக காட்டி அல்லாஹ் இந்த கணவன் மனைவியினுடைய உறவை குறித்து அல்லாஹ் புகழாரமாக பேசுவார். எனவே நிக்காஹுடைய இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் திருமணம் செய்தால் அலினுன் நிக்காஹ நீங்கள் திருமணத்தை அறிவிப்பு செய்யுங்கள், அதை நீங்கள் பள்ளிவாசல்களில் வையுங்கள், தஃப்படித்து அதை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கல்யாணத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். எங்கே கல்யாண பாடல்கள் இல்லையா என்று கேட்டார்கள். அப்ப அன்சாரி பெண்கள் பாடலை விரும்பக்கூடியவர்களாயிற்று. எனவே திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமான ஒரு நிலை. எனவே நீங்கள் மார்க்கத்திற்கு முரணில்லாத திருமணம் சார்ந்த மகிழ்ச்சியூட்டக்கூடிய பாடல்களை நீங்கள் பாடிக்கொள்ளலாமே என்று நபிகளார் ஆதரித்தது, ஊக்குவித்தது இந்த திருமண உறவிலே ஏற்படுகிற மகிழ்ச்சியை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே நாம் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியிலே புரிந்துணர்வோடு நாம் வாழ்ந்து வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளையும் பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேயர்களே, இடம் பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரான் ஜாக்கி.
4: இடம் பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

மனதளவில் இன்றைக்கான இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரைசாலசரு. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் வாங்க. ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, ஒரு புதிய நம்பிக்கையும் உருவாகிறது. அதனால உங்களுடைய ஆசை எதிர்பார்ப்பு கனவு எதுவாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு சிறியதாக எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அழைத்து மின்னலோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். 1000 நேயர்களின் ஆசைகள், 1000 நம்பிக்கைகள் அதற்காக ஏற்றப்பட போகின்றது, ஏற்றப்பட உள்ளது. 1000 விளக்குகள் வருகின்ற அக்டோபர் 25 தேதி. எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அழைத்து உங்களுடைய கனவுகளை எங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். 1000 நேயர்களின் கனவுகளுக்கான தேடல் தாங்க இந்த தித்திக்கும் தீப திருநாளில். வாங்க தித்திக்கும் தீப திருநாளில் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். 2023 ஜனவரிக்கு பின் நாட்டில் நுழைந்த அகதிகளுக்கு அகதிகள் பதிவு ஆவணம் DPP திட்டத்தில் இணையும் தகுதி கிடையாது என உள்துறை அமைச்சர் டத்தோசிரி சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அதற்கு முன் நாட்டிற்கு வருகை அளித்த அகதிகள் மட்டுமே அத்திட்டத்தின் கீழ் பரிசீலிக்கப்படுவர் என அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டிற்கு புதிதாக வரும் அகதிகளை ஈர்க்கும் காரணியாக இத்திட்டம் அமைவதை தடுக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 2027 வரவு செலவு திட்டத்தில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சுக்கான ஒதுக்கீடு 4 விழுக்காடு அதிகரித்து 4.355 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்கள், சிறார், உடற்பேறு குறைந்தோர், மூத்த குடிமக்கள் ஆகியோரின் சமூக பாதுகாப்பையும் நலனையும் மேம்படுத்த அந்த நிதி பயன்படுத்தப்படும் என அமைச்சர் டத்தோசிரி நான்ஜி சுக்ரி தெரிவித்தார். ஆள்பலத்துறையின் திறன் மேம்பாடு மறுபயிற்சி திட்டங்களில் August 31 வரை 74,332 பேர் பங்கேற்றதாக மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் கைரோல் ஃபிரடாவோஸ் அக்பர்கான் தெரிவித்தார். தானியங்கி, செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டால் குறைந்த நடுத்தர திறன் கொண்ட தொழிலாளர் மாற்றி அமைக்கப்படும் ஆபத்தை கையாள அமைச்சர் இந்த முனைப்பை முன்னெடுத்ததாக அவர் கூறினார். தென்கொரியாவின் இன்ச்சியோன் நகரில் உள்ள சந்தையில் நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் 7 காயமடைந்த நிலையில் 1 மாரடைப்புக்கு ஆளானதாக அந்நாட்டு அதிகார தரப்பு கூறியது. பாதுகாப்பான நாடாக கருதப்படும் தென்கொரியாவில் அண்மைய ஆண்டுகளாக கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. அமெரிக்க கைதி ஒருவரின் மரண தண்டனை நேரலையில் நிறைவேற்றப்படும் பதிவு ஆஸ்திரேலியாவில் அனைத்து வழிகளாலும் முடக்கப்படும் என பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்தார். இதன் நேரடி ஒளிபரப்பு முற்றிலும் கண்டிக்கத்தக்க செயல் என அவர் சாடினார். உலக நிதியமைப்பு கடுமையான ஆபத்தை எதிர்நோக்கியிருப்பதாக பன்னாட்டு நாணய நிதியம் IMF எச்சரித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான முதலீடுகளில் ஏற்படக்கூடிய சரிவும் இணைய தாக்குதல்களும் உலக நிதி சந்தைகளில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என அது தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பேங்காக்கில் வெளியிடப்பட்ட உலக நிதி நிலைத்தன்மை அறிக்கையில் IMF அதனை குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க தீரா இசை, உங்க மாலை பொழுத இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க பயணத்தை பாத்துக்கோங்க, உங்க பொழுதை பாத்துக்கோங்க, உங்க மனசை முழுக்க முழுக்க நாங்க பார்த்து கொள்ள ரொம்ப தர காத்துட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு நாளும் செய்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு இப்பொழுது தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்னும் நிறைய கதைகள் பேச போறோம். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். வணக்கம் மின்னல்ல, நேற்றைய தினம் தான் அதிகாரப்பூர்வமா தீபாவளிக்கான இந்த வருடம் மின்னலமுடைய கருப்பொருளை வந்து நம்ம தெரிவிச்சிருந்தோம். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இன்றைக்குமே வந்து நம்ம தீராயசி நிகழ்ச்சியில நேர்கள் நம்மோடு கனவுகளை சொல்ல போறாங்க. அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றும் விதமா ஒளியேற்றி நாம வேண்டிக் கொள்ள போறோங்க. ஆமா, இந்த வருட தீபாவளி அர்த்தமுள்ள தீபாவளியாக மாறவிருக்கின்றது. எல்லாரும் கனவு காண்றாங்க, எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அது ஆசைப்படும் போது இன்னும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நிறைவேறுவதற்கு. மற்றொருடைய கனவுக்காக நாம இன்றைக்கு கை கோர்க்கிறோம் இல்லையா, இதை விட ஒரு பெரிய அர்த்தமுள்ள தீபாவளி இருக்க முடியாது. இந்த வருடம் எங்களோடு வாங்க, இன்னும் நிறைய கதைகள் பேசலாம்.

மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இப்பதான் நம்ம தீர இசையில் பேச தொடங்கியிருக்கோம். சரி, கல்வி அமைச்சின் ஒரு விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு புகைமூட்டம் காரணமாக ஜோஹர், மிலாக்கா, நெகிரி சம்பிலான் அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து நாளைக்கு மூடப்படும். இது வந்து புகைமூட்டம் காரணத்துக்காக இந்த ஒரு அறிவிப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. சரி, அடுத்து உங்களுக்காக நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் வருது. சரி, இது உங்களுக்கான நேரம், நீங்க இப்போ அழைக்கலாம். உங்களுக்கான போட்டி அங்கம் தொடர்ந்தாச்சுங்க. என்னன்னா, பாடல் வரும், இடம்பெறும், டக்குன்னு நின்றும், அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. அழைத்து சொல்லுங்க. சொல்லுங்க 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒண்ணு ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு
0: கொள்ளலாம்.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:18. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:18.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. சரி, இது உங்களுக்கான நேரம், நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு பாடல் இடம்பெறுங்க, பாடல் இடம்பெற்று டக்குனு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், அதுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, சந்திக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் மகள். கவிதா பேசுறேன்.
0: ஏன் கவிதா, எங்கேயோ ஓடி களைச்சு போய் வந்திருக்கீங்களா என்ன?
1: இல்ல, மின்னல்ல வந்து மின்னல் கேட்போம், ரேடியோ இல்ல எஸ்ஓல கேட்போம்.
0: பாடல் கேக்குறீங்களா?
1: கேக்குறேன்.

0: கண்மூடி. ஆமா கண்மூடினா தூங்க தானே முடியும். சரி, நான் வாழவோன்னு வரேங்க. கண்மூடி நான் வாழவோன்னு வரோம்.
1: கண்மூடி நான் வாழுமா?
0: சரி பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணீங்கல்ல, அதுக்கு பெரிய பாராட்டம் உங்களுக்கு.
1: பாட்டு வந்து நெஞ்சே நெஞ்சே
0: சரியா சொல்லிட்டீங்க. உங்களுடைய கனவு என்னங்க?
1: எனக்கு ரொம்ப ஆசைதான் இந்தியா போனோம்னு ஆசை இருக்கு.
0: வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க.
1: ரொம்ப நன்றி மகன்.
0: உங்களுடைய கனவு என்ன அப்படின்றத நீங்க தாராளமா சொல்லலாம். அதுதான் இந்த நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு நம்மளும் தொடங்கி இருக்கோங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9. மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: மகிழ்ச்சியான
0: பாடலா? சரி, அப்படி வரணும் நாங்க எதிர்பார்க்கறோம், கேக்கலாம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: என்றும் நாடினேன் வருமா? ஓ, உறுதியா இருக்கீங்க? என்பது தவறான பதில். சரி, என்றும் காணலாம் அப்படின்னு வரும். சரி, உங்களுக்கு என்ன கனவு இருக்கு? உங்களுக்குன்னு நிறைய எல்லாருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ இருக்கா?
1: எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, ஆனா எனக்கு இப்பதைக்கு ஒரே ஒரு கனவுனா, நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போகணும், குழந்தை இருக்கு. ஆனா அவங்க இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. வீட்டுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வருஷம் வருஷம் நான் போவேன், அது ஒரு எனக்கு ஒரு ஆசை. அவங்க மாமாவோட போய் அங்கெல்லாம் சந்தோஷமா இருந்து. ஆனா எனக்கு ஒரு ஆசை, இந்த தீபாவளிக்கு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடணும். தீபாவளி அங்க போயிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
0: உங்களுடைய ஆசை கண்டிப்பா நிறைவேறுங்க. கனவுகள் மெய்ப்படட்டும். இது நம்பிக்கையை ஒளி ஏற்றும்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் FM-இன் 1000 நம்பிக்கை ஜோதி நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. உங்க மாலை பொழுது ரொம்ப அழகாக்கிட்டு இருக்கும், அதனால இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இயற்கை அப்படின்றது நமக்கு ரொம்ப அழகானதுங்க, அது மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும், அது என்னன்னா அது நமக்காக தான் இருக்கு இல்லையா. ஆனா நம்ம அதிகமா கோபப்படுறதும் இயற்கை மீது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், ஏன்னா உரிமை இருக்கிற இடத்துல தானே கோபம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி மழை, அந்த மழைக்கு நம்ம படுற சில சமயங்கள்ல கோபம், காலையில வேலைக்கு போகும்போது மழை வந்தா இந்த நேரமா மழை வரணும், நான் வீட்டுல இருக்கிற நேரம் பார்த்தா மழை வரணும், அந்த மாதிரி பல தருணங்கள்ல வந்து நம்ம மழை மீதும் கொஞ்சம் கோபம் பட்டிருக்கோம்ல. இந்த மழை சத்தம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்குங்க. பொதுவா நம்ம தூங்கும் போது திடீர்னு மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஐயா மழையில தூங்குற அந்த சுகம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதனால இந்த மழை அப்படின்றது நமக்கானது. இந்த பாடல் விஷயம் அடுத்து நம்ம ஒளிபரப்ப போறோம். எம்ஜி ஸ்ரீகுமார் குரல் இடம்பெற்ற ஒரு பாடல், சின்ன சின்ன மழை துளிகளையும் கொண்டாட வைக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை கேட்கலாம், இன்னும் நிறைய பேசலாம். இந்த வருட தீபாவளி கருப்பொருளாக நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். நம்ம நிகழ்ச்சி முழுக்க கனவுகளால் நிறைக்கவும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோங்க.

உங்க இடத்துல மழை இப்போ இல்லாம கூட இருக்கலாம், ஆனா மழை அப்படின்ற இந்த அழகான பாடல் உங்களுக்காக இடம் பெற்றிருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. தீராயசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். மலேசிய வானிலை துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த வருடம் இந்த மார்ச் மாத காலகட்டத்துல தொடங்கி சில மாதங்களுக்கு வந்து இந்த சூப்பர் ஆல்நினோ ரொம்ப அதிகமான வெப்ப சூழல் அப்படின்றது அடுத்த வருடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எப்போதுமே அதற்கான தயார் நிலை இருக்கும். நாமும் எப்போதும் இந்த வானிலை பற்றிய விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவூட்டலையும் வழங்கியிருக்காங்க. சரி, அடுத்து உங்களுக்காக மண் வாசனை திரைப்படத்திற்காக பாடல் வருதுங்க. இன்றைக்கு 6 மணிக்கு மேல நினைவுகள் பற்றி நம்ம பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த சில ஞாபகங்களை மீண்டும் நினைச்சு பார்க்க சொல்றதுல அவ்வளவு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. இன்றைக்கும் உங்களோட நாங்க பேச காத்துட்டு இருக்கோம், அதனால இணைந்திருங்கள்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை. ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, 1000 விளக்குகள், 1000 நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: நாடு நகரமெங்கிலும் சமையலில் சுவை சேர்த்து நம்பிக்கையின் மறுபெயரான திகழும் லிங்கம் மசாலைகளும் பலகார மாவுகளும் உங்கள் தீபாவளி விருந்தில் மேலும் சிறப்பு.

0: புகை மூட்டம். ஜோஹர் மலாக்கா நகரி செம்பினாலில் நாளை அனைத்து பள்ளிகளும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். இணைய மோசடிகளை கையாள மலேசியா சீனாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வன். இணைய மோசடிகளை எதிர்கொள்ளவும் அதன் மூலம் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்கவும் எல்லை கடந்த விசாரணைகளை மேம்படுத்தவும் சீனாவுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த மலேசியா அவாவை வெளிப்படுத்தியுள்ளது. இது எல்லை கடந்த குற்றங்களை கையாள்வதற்கான இரு நாடுகளின் முயற்சிகளுக்கு இணங்க உள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமிடி தெரிவித்தார். குறிப்பாக பாதுகாப்பு சட்ட செயலாக்க துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான விரிவான வியூக ஒத்துழைப்பின் மீது நடைமுறை ரீதியான நன்மைகளை அளிக்கும் என அவர் கூறினார். நாட்டில் புகை மூட்டம் நிலவுகிற வேளை ஜோஹர் மலாக்கா நகரி செம்பிலானில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நாளை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்று கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபலினா சிடே கூறினார். இந்நடவடிக்கை ஸ்லாங்கூரில் ஹுலுலாங்காட், சப்பாங் உட்பட பஹாங்கின் குவாந்தான், பக்கான், ரொம்பின் ஆகிய மாவட்ட கல்வி அலுவலகம் கீழுள்ள பள்ளிகளையும் உள்ளடக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சபாவில் தாவாவ், சரவாக்கில் சிரியான், சிரியாமான், லுபு அந்துவில் உள்ள பள்ளிகளும் மூடப்படுவதாக டத்தோஸ்ரீ ஃபல்லினா குறிப்பிட்டார். ஈராறு 23 ஜனவரிக்கு பின் நாட்டின் நுழைந்த அகதிகளுக்காக அகதிகள் பதிவு ஆவணம் DPP திட்டத்தில் இணையும் தகுதி கிடையாது என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியன் இஸ்மாயில் தெரிவித்தார். அதற்கு முன் நாட்டிற்கு வருகை அளித்த அகதிகள் மட்டுமே அத்திட்டத்தின் கீழ் பரிசீலிக்கப்படுவர் என அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டிற்கு புதிதாக வரும் அகதிகளை இருக்கும் காரணியாக இத்திட்டம் அமைவதை தடுக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் ஐநாவின் அகதிகளுக்கு உயர் ஆணையம் UNHCR தகவலின்படி நாட்டில் 225,000 அகதிகள் உள்ளனர். அவர்களின் தரவுகளை ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்த இந்த அணுகுமுறை முக்கியம் என்றும் அவர் கூறினார். ஈராறு 27 வரவு செலவு திட்டத்தில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சுக்கான ஒதுக்கீடு 4 விழுக்காடு அதிகரித்து 4.355 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்கள், சிறார், உடற்பேறு குறைந்தோர், மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பையும் நலனையும் மேம்படுத்த அந்த நிதி பயன்படுத்தப்படும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ நெஞ்சி சுக்ரி தெரிவித்தார். அதில் 200,000 மூத்த குடிமக்களுக்கு 1.3 பில்லியன் ரிங்கிட்டும் 300,000 உடற்பேறு குறைந்தோருக்கு 1.5 பில்லியன் ரிங்கிட்டும் உதவித் தொகையாக ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதுமுள்ள பல்வேறு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப 317 பணியமர்த்தப்படாத பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க கல்வி சேவை ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் அந்த விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டதாக துணை அமைச்சர் வாங்காவோ கூறினார். இந்நிலையில் பணியமர்த்தப்படாத பயிற்சி பெற்ற 880 ஆசிரியர்கள் இன்னமும் பணி நியமனத்திற்கு காத்திருக்கின்றனர். 2025 4,417 பணியமர்த்தப்படாத பயிற்சி பெற்ற ஆசிரியர்களில் 3,537 பேருக்கு நியமன கடிதம் வழங்கப்பட்டு விட்டதை வாங் சுட்டிக்காட்டினார். அவர்களில் 114 ஆசிரியர்கள் சரவாக்கைச் சேர்ந்தவர்கள். அக்டோபர் 11 வரை நாடு முழுவதும் 202,829 புதிய தலைமுறை மைகாட் அடையாள அட்டைகள் வெளியிடப்பபட்டுள்ளதாக தேசிய பதிவுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் பத்ருல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்தார். புதிய அடையாள அட்டையில் பாதுகாப்பு கூறுகள் தற்போது 53 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அடையாள அட்டை போலியாக தயாரிக்கப்படுவதையும் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் தடுப்பதே அதன் நோக்கம் என்றார் அவர். இவ்வளை பழைய மைகாட் அட்டைகளை உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கடந்த செப்டம்பர் 17 நாள் புதிய தலைமுறை மைகாட் அடையாள அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் மே வரையில் மிக வெப்பமான வானிலையை ஏற்படுத்தும் சூப்பர் அல்னினோ காலநிலையை எதிர்கொள்ள மலேசியா தயாராக இருக்க வேண்டும். இக்காலகட்டத்தில் வெப்பம் 40.1 °C வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் உட்பட புவி வெப்பமடைதலின் தாக்கத்துடன் தற்போது நிலவும் தீவிர அல்னினோ காலநிலை குறித்த பகுப்பாய்வில் நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை 41°C எட்ட வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போதைய காலநிலை மாற்ற அடிப்படையில் நாட்டின் வெப்பநிலை அதிகரிப்பு விகிதம் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் 0.13°C உள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், வார் ஆன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: இந்தியாவில் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி கட்சி சிஜேபியின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்காளர் எண்ணிக்கையில் முறைகேடு நிகழ்ந்ததை தொடர்ந்து தேர்தல் ஆணைய தலைவரை பதவியிலிருந்து விலக கோரி ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. சம்பந்தப்பட்ட நபர் அந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். எனினும் புதுடெல்லியில் இதற்கு எதிராக திட்டமிடப்பட்டிருந்த போராட்டங்களை தொடர்ந்து பல இடங்களில் காவல்துறை பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாநிலத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. 30 காயமடைந்துள்ளதாக உள்ளூர் காவல்துறை கூறியது. கராச்சி துறைமுகத்திலிருந்து பெஷாவார் நோக்கி சென்று கொண்டிருந்த ரஹ்மான் பாபா அதிவேக ரயிலை உட்படுத்திய விபத்தாக இது உள்ளது. காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை தொடர்ந்து அங்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. பெஷாவாரில் சிக்கிக்கொண்ட பயணிகளை ஏற்றிச் செல்ல கூடுதல் ரயில்கள் அனுப்பப்பட்டுள்ளன. தென்கொரியாவின் இன்ச்சியோன் நகரில் உள்ள சந்தையில் நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதலில் 7 காயமடைந்த நிலையில் ஒருவர் மாரடைப்புக்கு ஆளானதாக அந்நாட்டு அதிகார தரப்பு கூறியது. இத்தாக்குதலை நடத்திய ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பாதுகாப்பான

0: கூடாது என்றார் அவர். எனினும் அந்த பதிவை இணையத்திலிருந்து முடக்குவதற்கான அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லை என ஆஸ்திரேலியாவின் இணைய ஒழுங்குமுறை ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. உலக நிதியமைப்பு கடுமையான ஆபத்தை எதிர்நோக்கியிருப்பதாக பன்னாட்டு நாணய நிதியம் IMF எச்சரித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொடர்பான முதலீடுகளில் ஏற்படக்கூடிய சரிவும் இணைய தாக்குதல்களும் உலக நிதிச்சந்தைகளில் பெரும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் என அது தெரிவித்தது. தாய்லாந்து பேங்காக்கில் வெளியிடப்பட்ட உலக நிதி நிலைத்தன்மை அறிக்கையில் IMF அதனை குறிப்பிட்டது. செயற்கை நுண்ணறிவு துறையில் முதலீடுகள் அதிகரித்துள்ள போதிலும் பார்த்த அளவுக்கு பொருளாதார பலன்கள் கிடைக்காமல் போனால் நிதிச்சந்தைகளில் சரிவு ஏற்படக்கூடும் என அது நினைவுறுத்தியது. எனவே எதிர்கால பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள நிதி அமைப்புகளின் பாதுகாப்பையும் மீள் திறனையும் வலுப்படுத்துவது அவசியம் என IMF வலியுறுத்தியது. புகை மூட்டம். ஜோஹோர், மலாக்கா, நெகிரிசெம்பிலானில் நாளை அனைத்து பள்ளிகளும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். இணைய மோசடிகளை கையாள மலேசியா சீனாவுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
1: உங்களுடன் லிங்கம்ஸ் முதலாளி.
2: லிங்கம்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். லிங்கம்ஸ்.

ஐராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் மாலை பொழுது இன்னும் இசையின் வாயிலாக இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். நவராத்திரி தொடங்கி இன்றைக்கு மூன்றாவது நாள் துர்கா வழிபாடு. அதனால இன்றைக்கு முக்கியமாக அந்த நவராத்திரி காலங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆலயங்கள்ல சிறப்பு வழிபாடுகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று வரும். அதனால செவ்வாய்க்கிழமை இல்லையா, இன்றைக்கு வேலை முடிஞ்சு நிறைய பேர் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற யோசனைலாம் இருப்பீங்க. சரி, தொடர்ந்து வாங்கினும் நிறைய கதைகள் பேசலாம். 6 மணிக்குள்ள உங்களுக்காக சுற்றுலா விவரம் பற்றிய விவரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள் நம் நாட்டில் இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு, தெரியாத இடங்கள் நிறைய இருக்கு. அந்த தகவலை தான் செவ்வாய்க்கிழமைகள் உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கோம். அடுத்து ஒரு பாடல் வரட்டும். பாடலுக்கு பிறகு இன்றைக்கு எந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்கலாம்.

0: ஜாமனிக் சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தீராயசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல சுற்றுலா தலங்கள் பற்றிய விவரங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். சிலாங்கூர் மாநில சுற்றுலாத்துறை அதிகாரி ரேணுகா தேவி சிவமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு எந்த இடத்தை பத்தி நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம். இன்னைக்கு சிலாங்கூர் மாநிலத்துல குவேடாமா என்ற ஒரு இடத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த குவேடாமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மள பலர் வந்து பத்து கேஸ்க்கு போயிருக்கோம். ஆனா பத்து கேஸ் சுற்றி என்ன இருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யுதுன்னு சொல்லி பலருக்கு தெரியாது. பத்து கேஸ் பின்னாடி குவேடாமான்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கேஸ் லைம்ஸ்டோன் கேஸ். இந்த லைம்ஸ்டோன் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா, சிலாங்கூர்ல வந்து 400 மில்லியன் வயசான ஒரு கேஸ். இந்த இடத்துல நீங்க என்னென்ன செய்ய முடியும் பாத்தீங்கன்னா, இக்கோ டூரிசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அண்ட் ஆல்சோ எஜுகேஷனல் அவுட்டோர் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு இது ஒரு சரியான ஒரு இடம். இன்னொன்னு இடம் பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரெக்கிங், ராக் கிளைம்பிங், கேவிங். ரெண்டு வகை கேவிங் இருக்கு. ரொம்ப பேத்துக்கு தெரியாது இங்க கேவிங் இருக்கிறது. அந்த கேவிங் வந்து ஒன்னு வந்து வெஞ்சர் டைப், இன்னொன்னு வந்து எஜுகேஷனல் ட்ரிப். இந்த இடத்துல வந்து ஆப்ஸ்டக்கல் ரோப் மேனேஜ்மெண்ட் செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சில பேர் யோசிப்பாங்க, எத்தனை வயசுக்கு மேல போலாம் அப்படின்னு. இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் 4 வயசுக்கு மேல இருந்து செய்யலாம், ஒரு கைடோட நீங்க செய்யலாம். பெர்மிட் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலி ஃபார்முலேஷன், நீங்க அந்த கேவிங் ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு 5 ரிங்கிட் மலேசியனுக்கு, அப்படி நீங்க மலேசியர் இல்லனா 10 வெள்ளி. இதுதான் அதோட ரேஞ்ச் வந்து பெர்மிட்க்கு. பேக்கேஜஸ் பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்டார்டிங் பிரைசஸ் வந்து 100 லிருந்து 250 வெள்ளி இருக்கும் இருக்கு. கேவிங் நம்ம சொன்னல, இதுல வந்து 4 வகை கேவிங் இருக்கு. ஒரு குகைக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி செய்யறது. இந்த குகைக்குள்ள வந்து ஒரு 4 குகை இருக்கு இந்த இடத்துல. இந்த 4 குகையில வந்து அந்த குகையோட பேர் வந்து குவ கத்தல் ஒண்ணு, அதாவது இச்சிபாவான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது குவ சில்லிப்படி, அந்த குகையின் பேர் வந்து சில்லிப்படி. இது ரெண்டும் வந்து முத பிகினர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா, இந்த ரெண்டு குகைக்குள்ளயும் போற ட்ரை பண்ணலாம். அப்படி பத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா வேணும்னு பாத்தீங்கன்னா, மீடியம் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா, ரெண்டாவது குகை பாத்தீங்கன்னா குவ அஞ்சிங் சொல்லுவாங்க. ஆக கடினமான குகை இந்த 4 குகையில வந்து FIG3 குகை. இது கொஞ்சம் கடினமா இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் செய்யறாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க செய்யணும்னா முதல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் நான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஹீராய்ஸில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. சரி, இன்றைக்கு மற்றும் ஒரு வியாபாரத்துறையில் ஈடுபட்ட ஒரு சந்திப்பு உங்களுக்காக இடம்பெற தர காத்துட்டு இருக்கு. பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலந்துன் சம்பந்தன்ல பாத்தீங்கன்னா, எம் மோமோஸ் அப்படின்ற ஒரு உணவகம் செயல்பட்டு வருது. அந்த உணவகத்தை வழி நடத்தக்கூடிய சத்தியான மோடு இப்ப காத்துட்டு இருக்காங்க.
1: வணக்கம். நம்ம என்ன வியாபாரம் பண்றதுன்னா, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் பேர் வந்து எம் மோமோஸ். எம் மோமோஸ்ல மெயினா என்ன விற்கணும்னா டம்ப்ளிங். அது வந்து மோமோஸ் தான் வியாபாரம் பண்றோம். நம்ம நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் வந்து மோமோஸ். நம்ம கடை வந்து பிரிக்ஃபீல்ட் எஸ்கார்ட் ஹோட்டல் ஆப்போசிட்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓகே, நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்னா நம்ம ஏல சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு கடைங்க தான் வந்து மோஸ்ட்லி பிரிக்ஃபீல்ட்ல இருக்கும். சோ நம்ம கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்யலாம்னு சொல்லி நம்ம யோசிச்சப்பதான் மோமோஸ் வந்து நம்மளுக்கு கிளிக் பண்ணிச்சு மைண்ட்ல. சரி, மோமோஸ் இனிஷியலே ஃபர்ஸ்ட் மோமோஸ் கடை வந்து நம்மளோட தான், அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தோ சைனா ஃபுட்டும் நம்மளோட தான். சோ அந்த மோமோஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. மத்த சாப்பாடோட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அது சைவத்திலயும் இருக்கு அசைவத்திலயும் இருக்கு. சோ நம்ம அதை ட்ரை பண்ணோம், நல்லா கிளிக் பண்ணிச்சு. நம்ம ஆரம்பிச்சது டமன் சாரால, இப்ப வந்து நம்ம பிரிக்ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். மோமோஸ் வந்து வெஜ்லயும் இருக்கு நான் வெஜ்லயும் இருக்கு. சிக்கன் மோமோஸ், மட்டன் மோமோஸ், பன்னீர் மோமோஸ், வெஜி மோமோஸ், ஸ்டீம் மோமோஸ், டீப் ஃப்ரை மோமோஸ், குர்குரே மோமோஸ், பிளேட்டர் செட்னு நம்ம வச்சிருக்கோம். இந்த மூணு வகையை வந்து ஒரே இதுல கிடைக்கும். ஒரு ஒரு செட்ல வந்து ஆறு இருக்கும், ஆறு பீஸ் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு வந்து இந்த சமையல் கலையில வந்து ஒரு பேஷன் ஈடுபாடு இருந்துச்சு. அந்த டைம்ல எம்சிஓ எல்லாம் வந்தப்ப ஒரு பிசினஸ் தொடக்கணும்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டோட பாஸோட மனைவி அவங்க கூட சேர்ந்துதான் நாங்க இதை ஆரம்பிச்சோம். உணவகம் தொடக்கணும்னு சொல்லிதான் நம்ம இதை திறந்தது. வரவேற்பு வந்து எல்லா இனத்துவங்களேந்து வரவேற்பு இருக்கு. வித்தியாசமான சாப்பாடு நார்த் இந்தியன் ஃபுட் நீங்க ட்ரை பண்ணணும்னா நீங்க வர வேண்டியது நம்ம கடை எம் மோமோஸ். வித்தியாசமான சாப்பாடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு பிடிக்கும். இது வாயிலாக நான் மின்னல் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளோட கடையை வந்து இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மின்னல் எஃப்எம் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: பிரிக்ஃபீல்ட்ஸ் எம் மோமோஸ் உணவகத்தை வழி நடத்தக்கூடிய சத்யா நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

சபாக்கிழமை தீராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், சபாக்கிழமை வந்தாலே நினைவுகள் பற்றி அதிகமா பேசுவோம். இன்றைக்கு எல்லாரும் கடந்து வந்தக்கூடிய சில சுவாரஸ்யத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். 80-90 ஈராயிரத்தாம் ஆண்டு தொடக்க காலகட்டத்துல இந்த வீட்டு போன், வீட்டு தொலைபேசி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஞாபகம் இருக்கா? இப்ப நம்ம வீட்டுல எல்லாருமே தனித்தனியா வந்து நம்ம கைபேசி பயன்படுத்தினாலும், முன்ன இந்த வீட்டு போன், இந்த வீட்டு தொலைபேசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து நம்ம வாழ்க்கையில பிடிச்சிருக்கும். சின்ன வயசு வாழ்க்கையில ஏதாவது சுவாரஸ்யமான கதை நடந்திருக்கும் இல்லையா, அந்த கதைகளை தான் இன்றைய நிகழ்ச்சியில நீங்க எங்களோட அழைத்து பேச போறீங்க. நீங்களும் அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த வீட்டு தொலைபேசி நடத்திய சுவாரஸ்ய கதைகள்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வருவது 29 வருடங்களாக செயல்பட்டு வரும் ஃபியூச்சர் எம்பயர். ஒவ்வொரு வாரமும் வேலை வாய்ப்புகள் பற்றி பல விவரங்களை நம்மோடு சரவணன் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்திருக்காங்க. வணக்கம் சரவணன்.
2: வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். இன்றைக்கும் நம்ம நிறைய கதைகள் பேச போறோம், வேலை சார்ந்தெல்லாம் பேச போறோம். எப்படி தரா இருக்கீங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, இந்த நீங்க அடிக்கடி பேசும்போது இந்த பகுதி நேர வேலை அப்படின்றத சொல்வீங்க, அதன் முக்கியத்துவத்தை பத்தி பேசுறீங்க. இன்னமும் அதோட தேர்தல் அதிகமா இருக்கு. ஒரு வேலை செய்யறாங்க, இருந்தாலும் அடுத்து ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சரவணன்?
2: கண்டிப்பா. அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பா இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள் இன்றைய வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு 26.
1: ஓ, இந்த வருஷத்துக்கான இறுதி வாய்ப்பு.
2: இறுதி வாய்ப்பு. அதனால வேலையில் திருப்தி இல்லையா, வருமானத்தில் மிகப்பெரிய மாற்றம் இல்லை என்றால், உங்க வீட்டில் குழந்தைங்க டிப்ளமா டிகிரி முடிச்சுக்கோ, உங்க நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்குமாறு சொல்றோம். காரணம், இது இந்த ஆண்டின் இறுதி நிகழ்ச்சி. அது மட்டும் இல்ல, இன்றின் இறுதி வாய்ப்பு 42 பேருக்கான வாய்ப்பு. சோ டிப்ளமா டிகிரி படித்தவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, கேள்விக்கு வரலாம். நீங்க அழகான கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா. நிறைய பேர் வந்து இஷ்டப்பட்டு படிச்சு வாழ்க்கையிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய டிப்ளமா டிகிரி படித்தவர்கள் இன்னமும் குறைந்த வருமானத்துல இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லாஸ் டைரக்ஷன் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து டைரக்ஷனை இழந்துட்டாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லை, குறிப்பா நம்ம சொல்ற மாதிரி இந்த டிப்ளமா டிகிரி ஹோல்டரோட நிலவரம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த B40 கேட்டகரியில அதிகமா காண முடிகிறது. குறிப்பா லோ சேலரி, வேலையில வந்து ஒரு திருப்தி இல்லை, தகுதிக்கேத்த வருமானம் கிடைக்கிறதுல மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இன்றைய டிகிரி ஹோல்டர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க லூசிங் பவர் அப்படின்றோம், ஒரு ஒரு காடியை வாங்க முடியல, ஒரு வீடு வாங்க முடியல, இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குது. இதுல குறிப்பா மோக நீங்க பாத்தீங்கன்னா, டிப்ளமோட சராசரி சேலரி 2000 ரிங்கிட் தான் நம்ம அதிகமா காண முடிகிறது. டிகிரி ஹோல்டரோட வருமானம் 3000 ரிங்கிட், மாஸ்டர் ஹோல்டரோட வருமானம் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 4000 வெள்ளி தான் இருக்காங்க. சோ இவங்களுடைய எதிர்காலம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஓகே, சோ நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், 25 வயசுக்குள்ள நல்ல ஒரு கரியரை தேர்ந்தெடுத்துடணும், நல்ல ஒரு வேலையை வந்து அமர்ந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்குள்ள நல்ல ஒரு பதவியில ப்ரொமோஷன் அமைஞ்சிடணும், அப்பதான் நம்மளுடைய 50 வயசுல நம்ம வந்து நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் நோக்கி போறோம், நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கும்,
1: ஜாலியா இருக்கலாம்.
2: கண்டிப்பா ஜாலியாவும் இருக்கலாம், நல்ல ஒரு ரோல் மாடலாவும் நம்ம இருக்கலாம். ஆனா இது எத்தனை பேர் வாழ்க்கையில நடக்குது? ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, திறமைக்கேத்த வேலை கிடைப்பது இல்ல, தகுதிக்கேத்த வருமானம் கிடைப்பதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. ஆக இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்த்தோம் நிறைய இன்ஃபிளேஷன், காஸ்ட் லீவிங், எடுகேஷன் காஸ்ட் எல்லாமே அதிகரிச்சு வேண்டாம் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆக இன்றைய வருமானம் பற்றாக்குறையா இருக்கு, குடும்பத்தை வழி மிகவும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிட்ரென்ச்மென்ட் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏறக்குறைய நான் கேள்விப்பட்டவருக்கும் 70,000 பேருக்கு மேல வேலை நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிய வருது. குறிப்பா கேள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, தலைநகர்ல ஏறக்குறைய 15,000 பேர்கிட்ட ஆல்மோஸ்ட் ரிட்ரென்ச்மென்ட் பண்ணிருக்காங்க. ஸ்லாங்கூர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 13,000த்துக்கும் மேல வந்து ரிட்ரென்ச்மென்ட் செஞ்சிருக்காங்க. ஆக இது வந்து சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். அப்ப ஒரு வருமானத்தை நம்பி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கேள்விக்குறிய அமையுது. அது மட்டும் இல்ல, யாருக்கு அதிகமா இப்ப ரிட்ரெஷ்மெண்ட் நடந்திருக்குன்னா, வயது பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 25-45 வந்து மிக அதிகமாக காண முடிகிறது. ஓகே, இதனோட என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகன், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாக்கம் வந்து மிக அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கம்பெனிங்க வந்து டவுன் சைஸ் பண்ணிருக்காங்க, நிறைய வேலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த AI வந்து நிறைய வேலையை டேக் ஓவர் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றதுல வந்து குறிப்பிடத்தக்கது. அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை டேக் ஓவர் பண்ணிருச்சான், HR வேலை, கஸ்டமர் சர்வீஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாட்டா என்ட்ரி, கிராஃபிக் டிசைனர், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்ட வேலையை வந்து டேக் ஓவர் பண்றதுனால இது மிக மிக பெரிய அபாயமா மாறுது இந்த 2026ல. ஆக இது இதோடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய டிக்டாக்ல பாத்தீங்கன்னா 700 பேர் வேலை நீக்கம் சமீபத்தில் செஞ்சிருக்காங்க, பெட்ரோநாஸ்ல 10,000 பேர் மேல வேலை நீக்கம், லூலோ ஐபா மார்க்கெட் க்ளோஸ் டவுன், பேனசோனிக்ல ஒரு 400 பேர் ரிட்ரெஷ்மெண்ட், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆக இதுல என்ன நம்ம மெயினா சொல்ல வரோம்னா, இதுல பாதிக்கப்படுறது பெரும்பகுதியினர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிப்ளமோ ஹோல்டர் அண்ட் டிகிரி ஹோல்டர் தான். ஆக இன்னமும் மிக சிறந்த லோ சேலரி பிராக்கெட்ல நிறைய காண முடிகிறது. நிறைய பேர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இன்னும் கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேலை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டமா இருக்கு. ஆக டோன்ட் கெட் பேனிக். சோ நமக்கான ஆப்ஷன் என்ன, நமக்கான சொல்யூஷன் என்ன? உடனே என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சுழியம் 1734194 சுழியம் சுழியம் சுழியம் 1734194 சுழியம் சுழியம்.
1: நீங்க அடிக்கடி நினைவுபடுத்துறது வாய்ப்புகள் இருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு. சரி, ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம், இணைந்திருங்க.

0: ஃபியூச்சர் எம்பையர் உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேல் விவரங்கள் நீங்க தெரிந்து கொள்ள 01 7 3 4 1 9 4 0 0 0 1 7 3 4 1 9 4 0 0 என்ற எண்களுக்கு நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். சரவணன் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்காரு. நீங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா இந்த வேலை நீக்கம் பத்தி நீங்க பேசுறீங்க. திடீர்னு நம்மளுடைய வேலை சில இடத்துல வேலை நீக்கம், அதே சமயத்தில் ரொம்ப நாள் சில பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த ஒரு பதவி உயர்வு இல்லாம. இப்படிப்பட்டவங்க ஒரு வேலை நிகழ்ச்சி கேட்டிருந்தா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சரவணன்?
1: கண்டிப்பா போன வாரம் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசணும் இல்லையா. கடந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 185 கால்ஸ் நான் பேசி முடிஞ்ச
0: கையோட.
1: ஆமா, 185 கால்ஸ் வந்த வண்ணமாவே இருந்தது. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. காரணம் என்னன்னா, இந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாது. 42 பேருக்கான இறுதி வாய்ப்பு. ஆமா, ஸ்டெக்னன் பொசிஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்ல, பெருசா செல்ஃப் டெவலப்மெண்ட்ல எதிர்காலம் இல்லாத வேலை, நோ ஃபியூச்சர், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. டிப்ளமா டிகிரி படிச்சுட்டு இன்னமும் குறைஞ்ச வருமானத்தில் இருக்கேன், உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை, வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை, நீண்ட நேரம் வேலை செய்கிறேன், 10 hour 12 hour வேலை செய்கிறேன், இன்னமும் நான் 4000 வழி தாண்ட முடியல. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தகுதிக்கேற்ற வேலை இல்லை, ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுல, ரிவார்டிங் கிடைக்கிறதுல, இந்த மாதிரி நிறைய நம்மளால் காண முடியுது. இன்னமும் நம்ம சொல்கிறது என்னென்னா, பல பேர் வட்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க, சில பேர் தான் திட்டமிட்டு வாழ்றாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சோ இன்றைக்கான வாய்ப்பு, 42 பேருக்கான வாய்ப்பு, டிப்ளமா டிகிரி படித்தவர்கள் செகண்ட் இன்கம் நீங்க எதிர்பார்க்கறீங்க. பகுதி நேரமா நாங்கள் 4000 ரிங்கிட் வழங்க காத்துட்டு இருக்கோம் முதல் மாதமே. இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு வந்து, யாரெல்லாம் நீங்க வந்து ஸ்டக்னன் பொசிஷனா ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்து கரியர் ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30,000 வரைக்கும் நாங்க வருமானம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க டிப்ளமா டிகிரி படிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். இந்த செகண்ட் இன்கம் ஏன் ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிற வருமானம் மிகப்பெரிய பற்றாக்குறையா இருக்கு. டிப்ளமா டிகிரி படிச்சுக்கிட்டு ஏற்கனவே வருமானம் பாத்தீங்கன்னா 2000-3000 ரிங்கிட் வச்சு சர்வை பண்ண முடியல, ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. சமீபத்துல ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் மீட் பண்ணோம். அவங்க பாத்தீங்கன்னா, கணவர் 2 வேலை செய்யறாரு, மனைவி 3 வேலை செய்யறாங்க.
0: ஓ,
1: சோ சர்வைவிங் லெவல் இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டமா இருக்குதுன்றத தெள்ள தெளிவா இருக்கு. சோ இன்னைக்கு நிறைய வேலை டிட்ரேஷ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய வந்து விஎஸ்எஸ் வாங்கிட்டாங்க, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் கான்ட்ராக்ட் முடிவர நேரத்தில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பா வேணும். ஸோ சைட் இன்கம் ஓ செகண்ட் இன்கம் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தேடிட்டீங்களா அல்லது நீங்க முயற்சி பண்ணிட்டீங்களா? உங்களுக்கான வாய்ப்பு தான் வந்து இன்று 42 பேருக்கான வாய்ப்பை நம்ம வழங்க கத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமீபத்தில் நம்ம ப்ரோக்ராம்ல கலந்த ஒரு சில பேரை பார்க்கலாம்.
0: சொல்லுங்க.
1: தலைநகரை சேர்ந்தவங்க ஷோபனா, வயது 32, டிகிரி மூன்றாவது மாதவன் தலைநகர் சேர்ந்தது, இவர் வயது 42, டிகிரி ஹோல்டர். இவர் வந்து ஹவுசிங் பேமெண்ட் கட்டுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு நம்மளை வந்து மீட் பண்ணாரு. அவரோட வருமானம் ஏறக்குறைய 3400 வழி தான். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் கலந்து கடந்த மாதம் 4700 வழி பகுதி நேரமாக ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஆக ஒரு வருமானத்தை நம்பி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளால் வாழ முடியாது. கண்டிப்பா நம்மிடைய சிந்தனை மாற்றம் தேவைப்படுகிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருங்க குரங்கு இருக்கு இல்லையா, குரங்கிட்ட போயிட்டு ரெண்டு வாழைப்பழமும் வச்சுட்டு பக்கத்துல ஒரு 100 வழி வச்சா அந்த குரங்கு எதை எடுக்கும்?
0: வாழைப்பழம் தான்.
1: வாழைப்பழம் தான் எடுக்கும், ஏன்னா அந்த குரங்குக்கு வாழைப்பழம் தான் தெரியும்.
0: தெரியும். ஆமா.
1: ஆனா அந்த குரங்குக்கு உண்மையிலே தெரியல, அந்த 100 வழி வச்சு 100 வாழைப்பழம் வாங்கலான்னு. ஏறக்குறைய இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் குறிப்பா யாரு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிப்ளமோ ஹோல்டர், டிகிரி ஹோல்டர் இருக்காங்க. ஆக இன்றைக்கான இறுதி வாய்ப்பு, 42 பேருக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் செகண்ட் இன்கம் தேடுறீங்களோ கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள முடியல, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். இரண்டாவது, யாரெல்லாம் கரியர் ஸ்விட்ச் பண்ணணும் நினைக்கிறவங்க, டிப்ளமா டிகிரி பட்டவர்கள், 25 வயதுலேருந்து 50 வயது உள்ளவங்க நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணலாம், குறிப்பா மலேசியரா இருக்கணும். ஆக இறுதியாக யாரெல்லாம் இந்த வாய்ப்பை முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் லோ சேலரியில் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் தேவைப்பட்டுச்சுன்னா தைரியமா என்னை தொடர்பு கொள்ளலாம். கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வேலையில டிமாண்ட் இல்லை, என்னோட வருமானத்தில் மிகப்பெரிய மாற்றம் இல்லை, நீங்க கண்டிப்பா என்னை தொடர்பு கொண்டு இலவச ஆலோசனை பெறலாம். ஓகே. அடுத்தது மூன்றாவது, என் வேலையில எதிர்காலம் இல்லாத வேலையில இருக்கேன், பெருசா குரோத் இல்லை, நான் என்ன செய்யலாம், கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்ளலாம். அல்லது நான் 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக வேலை செய்யற ஒரு நிறுவனத்துல எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி நான் ஏமாந்து போயிட்டேன். நீங்களே என்னை தொடர்பு கொள்ளலாம். சிங்கிள் மத வரவேற்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த போன்ற அடிப்படையில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியான ஸ்டெக்னன்ட் பொசிஷன், நீங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஆக யாரெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு உங்க வாழ்க்கை அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0317-341-94.
0: இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்தது ஃபியூச்சர் எம்பயர்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 2024 ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கடந்த மாதம் 30ஆம் நாள் வரை சட்டவிரோத வணிக சோதனைகள் தொடர்பாக 12,343 செயலாக்க நடவடிக்கைகளை மலேசிய குடிநுழைவுத்துறை மேற்கொண்டுள்ளது. இதன் விளைவாக 25,124 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செயலாக்க நடவடிக்கைகள் உணவகங்களையும் உணவு தயாரிப்பு வளாகங்களையும் மையமாக கொண்டு நடத்தப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா நில நடுக்கங்களுக்கான நாட்டின் தயார் நிலையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜொஹோர் உள்ளிட்ட சில இடங்களில் அடிக்கடி நிகழும் இந்த பேரிடர் குறித்த கவலைகளை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நட்மா பேரிடர் திட்டமிடல் தயார்நிலை பிரிவு துணை தலைமை இயக்குநர் சைஃபுல் யாசான் அல்வி தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் கனிம வள புவி அறிவியல் துறை உள்ளிட்ட தொடர்புடைய தரப்பினருடன் நட்மா கலந்துரை யாடல்களையும் நடத்தியுள்ளது. புகைமூட்டத்தின் தாக்கத்தை குறைக்க ஜொஹோர் பாரு சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று செயற்கை மழையை பொழிவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜொஹோரில் மேக விதைப்பு நடவடிக்கைக்கு ஏற்ற தற்போதைய வானிலை நிலவிய வேளை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஈஷா முகமது அனீப் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியா கிழக்கு ஜாவாவில் உள்ள செமேரு எரிமலை 10 முறை வெடித்ததாக எரிமலை புவியியர் இடர் குறைப்பு மையம் தெரிவித்தது. மேலும் 900 மீட்டர் உயரத்திற்கு கரும்புகையை கக்கியதாக அது கூறியது. அங்கு 3ஆம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள வேளை அந்த எரிமலையை சுற்றி பொதுமக்கள் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகின் முதன்மை எண்ணெய் ஏற்றுமதியாளரான சவுதி அரேபியா ஏற்கனவே மேற்காசிய போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹுதி தரப்பு நடத்தும் தாக்குதலுக்கும் இலக்காகியுள்ளது. இதன் விளைவாக சவுதி பெரும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் என்று பன்னாட்டு நாணய நிதியம் IMF கூறியது. ஆர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்குவதால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3.3 விழுக்காடு வரை நலிவடையும் என்று உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இந்த நிகழ்ச்சியில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே நினைவுகள் பத்தி கொஞ்சம் அதிகமா பேசுவோம். ஆமா, இன்றைக்கும் 80-90 பிறகு ஈராறத்தம் ஆண்டு காலகட்டத்துல இது கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கோம் இல்லையா. அந்த வீட்டு தொலைபேசி, இந்த வீட்டு போனு, இதை பற்றிய சில சுவாரஸ்ய கதைகள் கண்டிப்பா நடந்திருக்கும். பல மணி நேரம் வீட்டு, ஏன்னா இப்போ எல்லாருக்கும் கையில கை தொலைபேசி இருக்கு. நமக்கு என்ன தோணுதோ நம்ம பாட்டுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஆனா முன்பெல்லாம் வந்து அந்த வீட்டு தொலைபேசின்றது ஒரு பெரிய அலாரம் மாதிரி, யாராவது வந்தா ஒரு வீட்டுக்கே தெரியும், எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும், பக்கத்து வீட்டுல கொஞ்ச நேரம் போன் பேசணும், தொலைபேசியில உரையாடணும் அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி பல கதைகள் இருக்கும். இப்ப டக்குன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத தாராளமா எங்களோட அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இடியூஷன் தொடர்புக்கு 1909 7 2 9 1 9. இந்த நிகழ்ச்சியில் இந்த வீட்டு தொலைபேசி பத்தி தான் நம்ம பேச தொடங்கி இருக்கோம்.
1: சிவஞானவதி
0: சொல்லுங்க. சிவா, வீட்டு தொலைபேசினா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு?
1: ஆமா, பட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, முன்ன டெலிகாம்ல தானே கொடுப்பாங்க.
0: ஆமா,
1: ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது வந்து வீட்டுல அப்ப வந்து எங்களுக்கு வீட்டு போன் இருக்கு எங்களுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்பர் கொடுத்துட்டு பிரேக் எல்லாம் வரும்ல, அப்ப வந்து கால் பண்ணுவாங்க. நம்பர் கொடுத்துட்டு வந்துருவோம். அதே மாதிரி ரொம்ப அடிக்கடி கால் வெளியே போகுதுன்னு எங்க அப்பா, அதுக்குன்னு ஒரு பூட்டு இருக்கும்ல.
0: ஓ, அப்படியா? பூட்டு வச்சிருப்பாங்க.
1: பூட்டு இருக்கு, அதுக்கு ஒரு கவர் போட்டுட்டு, அதுக்கு ஒரு பூட்டு இருக்கு, அதை பூட்டுட்டு எங்க அப்பா அம்மா எங்களுக்கு ஹாலிடேனாக்கா அவங்க சாவி எடுத்துட்டு போயிருவாங்க.
0: பிள்ளைங்க யாரும் தொலைபேசி பேசக்கூடாதுன்னு.
1: ஆமா, பில்லு ரொம்ப ஏறிடுச்சு.
0: அந்த அளவுக்கு பேசிருக்கீங்க.
1: ஆமா, அப்படியா? சரிட்டு அப்புறம் ஒரு டெக்னிக் என்ன பண்ணோம், இல்ல அந்த ரிசீவர் நம்ம வைக்கிற இடத்துல வந்து அந்த ஒரு மாதிரி பட்டன் அமுங்கல, அது வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதுலயே வந்து லெட்ஸே லைக் வீட்டு நம்பர் லைக் 5 இருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா அதை வந்து 5 வாட்டி பிரஸ் பண்ணும். அதே மாதிரி வரிசை எல்லா நம்பரும் என்னென்ன நம்பர் வந்து அந்த நம்பர் பிரஸ் பண்ணிட்டு அதே மாதிரி தட்டணும். அது மாதிரி தட்டுனா அந்த நம்பர் கிடைச்சிடும். சோ அந்த மாதிரி தான் கால் பண்ணுவோம்.
0: பல மணி நேரம் பேசுவீங்களோ?
1: ஆமா, ஃப்ரெண்ட்ஸ்க்குதான் கதை இல்ல, ஸ்கூல் ஹாலிடேனா கதை பேசுவோம்.
0: ஆனா என்னதான் இருந்தாலும் அது அப்ப இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம், இப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியறது இல்ல.
1: ஆமா, அது இல்லன்னா எங்க பூட்டிட்டாங்கன்னா அப்புறம் பப்ளிக் போன் தேடுவோம், போயிட்டு இந்த வேலையை தான் செய்வோம்.
2: யார் பார்த்தது

0: தீராசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. இந்த வீட்டு தொலைபேசி பத்திய கதைகள் தான் நம்ம நேர்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க.
1: யார் அடிக்கிறான், அங்க இருந்து பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும், முன்னுக்கு இருந்து ஒரு சத்தம் வரும், இப்ப நம்ம முத யாரு அங்க பேசுறது அப்படின்னு கேக்குறது, அப்புறம் தான் போன கொடுப்பாங்க. நாங்க மொத்தம் 7 பேரு.
0: ஓ,
1: அப்ப ஆளாளுக்கு பறந்துகிட்டு போவாங்க. ஏன்னா அம்மா அப்பா எல்லாம் கடையில இருப்பாங்க பாருங்க, நாங்க தானே வீட்டுல. போராட்டம் நடக்கும், இந்த திருட்டு திரும்ப போன் எப்படி அடிக்கிறது இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருந்தோம்.
0: அப்புறம் இந்த மஞ்ச புத்தகம் ஒண்ணு இருக்கும் தானே?
1: ஆமா, அந்த டைரக்டரி புக், அதுல வந்து நம்ம பேர் இருக்கா, நம்ம வீட்டு அட்ரஸ் சரியா இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்க அட்ரஸ் சரியா இருக்கா, சொந்தக்காரங்க அட்ரஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு நம்ம வந்து அதுல பாத்துட்டு இருப்போம்.
0: நிறைய பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இல்லையா அது?
1: நன்றி.
0: நன்றி மோகன்.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் மாலை பொழுதை நினைவுகளால் நினைவுபடுத்தி அழகுபடுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு இந்த வீட்டு தொலைபேசி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சசி வந்திருக்காங்க. சசிகலா,
1: எனக்கு வீட்டு போகணும்னு ஒரு ஞாபகம் வருது. நான் பள்ளி பருவத்துல படிக்கும் போது வீட்டுக்கு வந்து பஸ்ல தான் வீட்டுக்கு வருவேன். நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டுனா இல்லையான்னு ஒரு அலாரம் பாத்தீங்கன்னா வீட்டு போன, அதாவது எங்க அம்மா அப்பா வந்து வேலை இடத்துல இருப்பாங்க, கால் பண்ணுவாங்க. வீட்டு போன அட்டன் பண்ணிட்டேனா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். அட்டன் பண்ணனா நான் வீட்டுல இல்லைன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஒரு அலாரம் எனக்கு வந்து. அப்ப வந்து காலையில வந்து பள்ளிக்கு போவேன். போயிட்டு நான் மத்தியானம் வந்துருவேன். மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ள பள்ளி முடிஞ்சிரும். பஸ் எடுத்து வந்தா கூடயுமே ஒரு 4 மணிக்கு 3 மணிக்குள்ள வந்தல. ஏன்னா பஸ் வர பொறுத்து இருக்கு. அதுக்கு மேல ஆயினாக்கா அம்மா அப்ப வந்து போன் அடிப்பாங்க. வந்து போன் அட்டன் பண்ணிட்டேன்னா ஓகே வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே அட்டன் பண்ணல நான் ஒண்ணு வீட்டுக்கு வரலன்னா அது அவங்க தெரிஞ்சுப்பாங்க.
0: அந்த மாதிரி நடந்திருக்கா? ரொம்ப தாமதமா நீங்க
1: ஒரு சமயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இதெல்லாம் ஸ்டடிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் வந்து படிச்சுட்டு வருவோம்ல, அப்ப கொஞ்சம் தாமதமாகும். அந்த டைம்ல எல்லாம் வந்து நம்ம கிட்ட டச்சிங் போன் இந்த மாதிரி போன் எல்லாம் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இல்ல. அப்ப அந்த டைம்ல வீட்டுக்கு வந்தாதான் நம்மளுக்கு போன். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து வீட்டு போன்ல பேசும்போது அப்பா வந்து போன் பில்ல கண்டுபிடிச்சிருவாரு. இவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு கேட்பாரு. ஓகே அதுல தெரிஞ்சுக்கிட்டுதான் மாட்டிக்கிட்டேன்.
0: வரவை உறுதி பண்றதுக்கு இந்த வீட்டு தொலைபேசின்றது ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கு.
1: உண்மைதான்.
0: உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கா சசிகலா?
1: என்னோட கனவு வந்து பாத்தீங்கன்னா நான் பாட்டு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு வந்து பாட்டு சரி இந்த படத்துல நடிக்கணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்காது. சின்ன வயசுல இருந்து
0: ஓ ரொம்ப அழகா பாடியிருந்தீங்க. ரொம்ப நிறைவா இருந்தது. இசைத்துறையில ஒரு வருஷம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றது எங்களுடைய பாராட்டுகளும். ரொம்ப நன்றி உங்களுக்கு சசிகலா.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: இன்றைய தீரகாய்சையில் இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்கங்க. நினைவுகளை மீண்டும் நினைவைய செய்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அப்படிதான் வாழ்க்கையில நடந்த கடந்த சில ஞாபகங்களை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க.
2: பேர் சொல்ல விரும்பவில்லை.
1: அப்படி என்னங்க கதை? பேர் சொல்ல சரி சொல்லுங்க கேப்போம்.
2: பேர் சொன்னா யாரு பேசுறோம்? நம்மளோட குடும்பத்துக்கு தான், நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சிடும், ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சிடும்.
1: அப்படியா? என்ன உண்மை தெரிய போ சொல்லுங்க.
2: அதாவது என்னோட கணவரும் நானும் வந்து ஒரு 6 வருடமா இந்த தொலைபேசியிலதான் பேசிக்கிட்டு இருந்தோம்.
1: வீட்டு தொலைபேசிலையா? வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாதா?
2: வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம பேசுவோம். 6 வருஷமா இப்படிதான் பேசணும். நேர்ல பார்த்தா பேசிக்க மாட்டோம். அப்ப உள்ள டைம்ல வந்து நம்மளுக்கு நேர்ல பேசுறதுக்கு எல்லாம் தகிரி வந்ததில்ல. அதனால தொலைபேசியில்தான் பேசுவோம். நாங்க ரெண்டு பேரும் ஒரு ரகசிய நண்பர்களா ஒரு 6 வருடம் இருந்து அதுக்கப்புறமா வந்து அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய் இப்ப திருமணம் ஆகி 10 வருடம் ஆயிடுச்சு.
1: அப்பாடா, அப்ப மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பேசுவீங்க கணவர்கிட்ட?
2: அந்த மாசத்துக்கு ஒரு தடவை கூட நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது சார். சமயத்துல ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிதான் பேசுவோம்.
1: இதுக்காக நிறைய திட்டம் போடணும்ல?
2: ஆமா ஆமா, நிறைய திட்டம் போடுவோம்.
1: தொலைபேசி உரையாடல் தான் உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தொடக்கமா இருந்திருக்கு.
2: ஆமா, நீங்க சொன்னதும் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நம்மளோட வாழ்க்கை இப்படிதானே தொடங்கினுச்சு அப்படின்னு.
1: அவரும் வீட்டு போன் தானா?
2: இல்ல, அவர் வந்து கை தொலைபேசி வச்சிருந்தாரு.
1: ஓ,
2: ஆனா அவரு எனக்கு கால் பண்ண முடியாது, ஏன்னா யாரு எடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த கால்காக அந்த ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ஒரு மீனிங் ஃபுல்லான நிமிடங்கள்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இந்த வீட்டு தொலைபேசி, ஆமா அந்த வீட்டு போனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோங்க.
2: ராஜ் பேசுறேன்.
1: ஆ ராஜ், என்ன ஞாபகம் வருது?
2: எனக்கு சரியான ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது. எங்க சின்ன வயசுல இருக்கும்போது, நாங்களாம் படிக்கும் போது, அப்ப வந்து பப்ளிக் பூத் இல்லனா வந்து வீட்டு போன் தான் இருக்கும். அப்ப செலக்டட் பீப்பிள் வீட்டுல தான் போன் இருக்கும் வீட்டுல. ஓகே, அப்ப என் நண்பர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, போன்ல இருந்து அடிச்சிருக்காரு வீட்டுக்கு.
1: யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு?
2: என் வீட்டுக்கு. அப்ப வந்து போன்ல வந்து அதான் ஓட்டோ கோல. அந்த டைம்ல வந்து ஒரு ஓட்டோ கோல் இருக்கும். அந்த நீங்க சிலத்தை எங்கேஜ் ஆயிருந்துச்சுன்னா நம்பூரி அங்க அண்டாண்டல் செட்டாங்கி குணக்கன் இல்லன்னா சீடா டாடாடெல்லாம் பரிக் மாத்தான் அப்படின்னு
1: சொல்லுவோம்.
2: உங்களுக்கு அவரு ஒண்ணு இல்ல இல்ல, இது என் கூட்டாளியோட வீடு தான், எனக்கு தெரியும், இது அவரோட போன் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரா.
1: எத்தனை வயசு நடந்தது அப்போது?
2: இது வந்து நடக்கிற ஒரு 12 வயசு இருக்கும், 12 வயசு 13 வயசு இருக்கும்.
1: ஆனா இப்ப புரிஞ்சுகிட்டாரா? அது வந்து ஆள் இல்ல,
2: புரிஞ்சது, அது அப்பயே புரிஞ்சுகிட்டாரு. அது கம்ப்யூட்டர் பேசுது, இது பேசுது, சிஸ்டம் பேசுது.
1: சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க,
2: நன்றி.
1: அந்த மலாய் தோழியோட குரலை கேப்போமா?
3: Nombor yang anda dial tidak dapat dihubungi. Terima kasih.

0: இந்த வீட்டு தொலைபேசி கதைகளை தான் நேர்கள் நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நேர் வந்திருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
1: நான் இருக்கேன்னு தெரியல, நம்ம பயோடத்தன் ஒரு நண்பர்கள்ட்ட புக்கு கொடுத்து உங்க டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்கன்னு சொல்லிடுவோம்.
0: ஆமா,
1: அதெல்லாம் எழுதிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச சில தோழி ஒரு நம்பர் எடுத்துட்டு எப்படி இருக்கீங்க போன் எடுத்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம்.
0: சரி,
1: நெக்குலுக்கு வரும்போது ஓ நானா அடிச்சு அப்படியே தெரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி போன் அடிச்சு பேசும்போது ஒரு வாட்டி நான் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா நம்ம அடிச்ச நம்பர் வந்து போன் பில்ல நிறைய ரொம்ப நேரம் பேசின பிறகு பில்ல வந்து எங்க அப்பா கேட்டாங்க, ஏன் இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் மட்டும் எவ்ரிடே போன் அடிச்சிட்டு இருக்காங்க, அது ஒவ்வொரு வாட்டியும் இரண்டு வழி மூணு வழிக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதே நம்பருக்கு அடிச்சு கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு அதே நம்பருக்கு அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அவங்க யாரு எல்லாம் தெரிய வந்து அதுக்கப்புறம் நீனா அடிச்சு பேசிட்டு நான் கண்டு ஒத்துக்கல, ஏன்னா பயம் வந்துருச்சு திடீர்னு அடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கல்ல நல்லா அம்மா வந்து கவ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டேன் நானா அடிச்சேன்னு.
0: இவர் இப்படி சொல்லியிருந்தாரு. இந்த கதையை கேட்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க, அந்த அலைப்பாயுதை திரைப்படத்துல ஒரு ஒரு வண்ணம் வர ஒண்ணு ஒரு காட்சி, அந்த காட்சி இப்ப உங்களுக்காக இடம்பெற செய்யறோம். கேக்கலாம்.
2: யாரோ ஃப்ரெண்ட் தங்கிச்சா.
3: ஹலோ, யாரு?
4: ஹலோ,
3: ஹலோ,
4: ஹாய்.
3: நம்பர் எப்படி கிடைச்சது
4: உங்ககிட்ட? ஒண்ணு பேசலாம்.
3: அடுத்த ரசம் வச்சிருக்கேன், நாளைக்கு பிராக்டிகல். அம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. பரவாயில்ல, பொறுமையா கேக்குறேன். சொல்ல, என்ன விஷயம்?
4: நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன். நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்.
3: அதுக்கு
4: அது நாளைக்கு வரணும்.
3: நானா? ஏன்?
4: ஏது பாரு, நானும் பீச் கூப்பிடல, பார்க் கூப்பிடல, சினிமா கூப்பிடல, மாவாலி பொருத்து கூப்பிடல, என் வீட்டுக்கு தானே கூப்பிடுறேன்.
3: நாளைக்கு வரணும்.
4: நாளைக்கு நீங்க வரலனா நாங்க வந்துருவேன்.
3: இத பாரு,
4: இந்த சர்க்கஸ் ஸ்டாண்ட் மாதிரி சல்வார் எல்லாம் போட்டுட்டு வர வேண்டாம், அழகா லட்சணமா புடவை கட்டிட்டோம். ஓகே,
3: இத பாரு.

0: இன்றைய தீராயசையில் இந்த வீட்டு போன், ஆமா அந்த வீட்டு தொலைபேசி கதைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். கேசவன் வந்திருக்காரு,
1: ஹோம் டவுன் வந்துட்டு சிண்டோ கதா புக்கே கை சாமிச்சிருக்கோம். அம்மா அப்பா அங்க இருக்காங்க, எஸ்டேட்ல இருந்து இருக்காங்க. சோ என்னோட அந்த தொலைபேசின்னு சொன்னே எஸ்டேட் ஞாபகம் தான் வருது. முத முத எஸ்டேட்ல நாங்க தான் தொலைபேசிய வந்து வீட்டுல போட்டோம்.
0: ஓ,
1: அந்த நம்பர் ஞாபகம் இருக்கு. அப்ப என்ன அந்த போன் நம்பர் போட்டானே எல்லாத்துக்கும் அடிக்க தோணும்ல, எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துருவோம். அப்புறம் எஸ்டேட்ல யாருக்கு போன் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க பேசுறதுக்கு. அப்ப நெடுரத்தில் எல்லாம் கால் வரும். அப்ப அப்பா வந்துட்டு இந்த போன் போட்டது ஒரு தொல்லையா போச்சு. அப்ப வந்துட்டு எஸ்டேட்ல மரம் வெட்டுவாங்க. மரம் வெட்டுறதுனால காலங்காலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா மரம் வெட்ட முடியாது, மரம் வெட்ட முடியாது. அப்ப அங்க வந்துட்டு அவரு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து வர்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு போன் அடிப்பாங்க. காலங்காத்தால 4 மணிக்கு எல்லாம் அடிப்பாங்க, அங்க மழை பெய்தானே அப்படின்னு. அப்ப அப்பா தான் போய் பாத்துட்டு சொல்லணும். அப்ப இது ஒரு சைட்ல அப்படி போய்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த நாங்க காலையில இழந்தனே மணி அடிக்குதா அப்படின்னு எழுந்து போய் எடுத்தோமா, ஐயா மழை பெஞ்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வரும் நம்மளுக்கு.
0: அதாவது உங்களுக்கு வர அழைப்பை விட மத்த வீட்டுக்கு வர அழைப்பு தான் அதிகம்.
1: ஆமா வருவோம். ஆனா எங்களுக்கு அது ஒரு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போன் வருது இல்ல. அப்ப நாங்க இது நானு வேலைக்கு போயிட்டு கூட லான்ச் டைம் சாப்பிட்டு முடிஞ்சு அந்த சில்லற காசு கொடுப்பாங்க. அந்த சில்லற காசு எடுத்து வீட்டுக்கு அடிப்போம். கரெக்டா அந்த லான்ச் டைம் அடிச்சுன்னா அம்மா அப்பா வெயிட் பண்ணுவாங்க, சாப்பிட்டீங்களா அம்மா, நல்லா இருக்கு. இது இப்படிதான் ஓடும். அப்ப எங்களுக்குள்ளார ஒரு கனெக்ஷன் வந்து அந்த போன் கனெக்ஷன் வந்து மறக்கவே முடியாது. நீல பூத்து ஓரஞ்சு பூத்து மறக்கவே முடியாது. அப்ப அந்த எல்லோ பேஜஸ் சொல்லுவாங்க ஒரு பெரிய பூத்து, இது எல்லாமே மறக்க முடியாது. ஏன்னா அது எல்லாமே அண்டர்லைன் பண்ணி தீபாவளிக்கு அது அட்ரஸ் வச்சுதான் நாங்க காத்து அனுப்புவோம். அப்ப அந்த எல்லோ பேஜஸ் வச்சு ஏன்னா அட்ரஸ் வந்து அப்ப கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒண்ணும் இல்லையா, வாட்ஸ்அப் மீறிலாம்.
0: நினைவுகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த காலகட்டம் அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் வரம் தான். இப்போ அனுபவங்களால் தருணங்களால் நிறைந்திருக்கு இல்லையா. அந்த மாதிரி நீங்க முன்பு பயன்படுத்தின அந்த தொலைபேசிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க கேள் வந்தீங்கன்னா கூட மியூசியம் டெலிகாம் அருங்காட்சியகம் ஒன்று செயல்பட்டு வருதுங்க. நம்ம நாட்டில் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தின இந்த தொலைபேசிகள் அதன் மாதிரிகள்லாம் உங்களுக்காக அங்க இருக்கும். வாய்ப்பு இருந்தால் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போங்க. இன்றைக்கு நம்மோடு அழைத்து பேசிய அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:03. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:03.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பஹாங்கில் மலேசிய இஸ்லாமிய உயர் சான்றிதழ் தேர்வு STAMம் மலேசிய பல்கலைக்கழக ஆங்கில தேர்வு மூஏட்டும் அட்டவணைக்கேற்ப தொடரப்படும். செயல்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உட்பட நடைமுறைகளுக்கேற்ப தேர்வுகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கல்வித்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர்களும் தேர்வு பணியாளர்களும் பள்ளிகளின் அண்மைய அறிவிப்புகளை கருத்தில் கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் மோடெக் தேசிய கலை பண்பாட்டுத்துறை JKKN ஒத்துழைப்புடன் இம்மாதம் 9 முதல் 11 வரையில் பஹாங் பர்ந்தோங் சதுக்கத்தில் 2026 பஹாங் மக்கள் கலை பண்பாட்டு பாரம்பரிய நிகழ்வு டாப்பை ஏற்று நடத்தியது. உள்நாட்டு கலை பண்பாடு உட்பட தயாரிப்புகளின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படும் 15 பண்பாட்டு திட்டங்களில் டாப்பும் ஒன்றாகும். October 12 முதல் 17 வரையில் கோலாலம்பூர் உட்பட ஜோஹர் பாருவை சவுதி அரேபியாவின் ஜெட்டா உட்பட மடினாவுடன் இணைக்கும் அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்வதாக மலேசியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபிய பன்னாட்டு விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து இப்பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஏர்லைன்ஸ் குறிப்பிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நெக்ரிசம்பிலான் பாஞ்சோர் பகுதியில் பள்ளிக்கு அருகிலுள்ள சாலையில் கம்பி வட திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பெண்கள் இருவர் உட்பட 14 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. லாபு நீலாய் டெங்கிலில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் 22 முதல் 67 வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட காவற்படை தலைவர் ACP முகமது யாத்தீம் தெரிவித்தார். சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு உதவுகின்றன என்பதை தாம் நம்பவில்லை என்றும் அவ்வாறு செய்வதால் அவை மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். இவ்வேளை அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களுக்கு தேவையான உளவு தகவல்களை சீன ரஷ்ய அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக வெளியான தகவல்களால் டிரம்ப் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார். விளையாட்டு. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள விளையாட்டு மானியம் விளையாட்டு நிர்வாக அமைப்புக்கும் இதர விளையாட்டு சங்கங்களுக்கும் தொடர்ந்து உதவியாக இருக்கும் என மலேசிய பூப்பந்து சங்கம் BAM நம்பிக்கை கொண்டுள்ளது. இதற்கு முன் தனியார் துறை பங்காளித்துவத்தை அதிகம் சார்ந்திருந்ததாக அதன் தலைவர் தங்குடத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல்லாசிஸ் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோட மோகன் பேசிட்டு இருக்க, இரவு பொழுதிலும் உங்களை நாங்கள் இசைக்க காத்துட்டு இருக்கோம், நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். அதுதான் இந்த வருடம் மின்னலுடைய தீபாவளி கருப்பொருள். நேற்று தினம் வணக்கம் மின்னல் தான் இது அதிகாரப்பூர்வமா நம்ம வந்து அறிவித்திருந்தோம். ஆக நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த வருடம் எல்லாருடைய கனவுகளை மெய்ப்பிக்கும் வண்ணம், மற்றடைய முகத்துல எப்படி புன்னகை பார்க்கும் போது ஒரு பெரிய மன நிறைவு நமக்கு பிறக்குமோ அதே மாதிரி தாங்க. மற்றனுடைய கனவிலும் நாம ஒன்றிணைந்து அந்த கனவுக்கான ஒரு பெரிய தேடலை உருவாக்குவோம். இன்றைய இந்த வருட தீபாவளி மின்னலுமோ கொண்டாட போறீங்க.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. பாட்டு கடையில முதல் நேரம் சந்திக்க போறோம். வணக்கம். அப்படியா, என்ன பாடல் கேட்டா நல்லா இருக்கும்?
1: ரோஜா படத்திலிருந்து புது வெள்ளை மலை.
0: அப்படியா, மழையா அந்த இடத்துல?
1: மழை சார், கண்டிப்பா.
0: ஓ, அதான் மழைக்கு அதுவுமா அந்த பாடல் கேக்குறீங்களா? சரி, நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். விஜய்க்கு என்ன ஒரு கனவு இருக்கு, என்ன ஒரு ஆசை இருக்கு, இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல, என்ன அது சொல்லுங்க விஜய்.
1: பெரிய வீடு வாங்கணும்னு ஒரு பெரிய கனவோட தான் இருக்கு. எல்லாம் எல்லாம் ஒரே ஃபேமிலியா வாழ்ற மாதிரி கூட்டு கொடுக்குமா?
0: ஓ, இப்ப எப்படி இருக்கீங்க?
1: அம்மா அப்பா எல்லாம் வந்து எல்ஜில இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பங்களாஸ் வாங்கி எல்லாத்தையும் வந்து ஒன்னா இருக்கலாம்.
0: அப்படி அம்மா அப்பா எல்லாம் நீங்க எல்லாம் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு. நடந்துடணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு கூட. நீங்க கேட்ட பாடல் வருது, கேப்போமா?
1: நன்றி.

0: பாட்டுக்கடையில நம்ம நேர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டுக்கடை வாயிலாக நேர்கள் அவங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து யார் வந்திருக்கா அப்படின்னு பாக்கலாம்.
1: வணக்கம்,
0: கேசவன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து நானும் என் நண்பர் சதீஷன் இருவரும் வந்து கோன்ஸ்டால் இருந்து நாளாம் போயிட்டு இருக்கோம். வேலை முடிச்சு
0: போயிட்டு இருக்கீங்களா?
1: வேலையை நாங்க கோன்ஸ்டாலுக்கு போறோம். வேலையை முடிச்சு நாங்க போயிட்டு இருக்கோம்.
0: ரெண்டு நண்பர்களா இருக்கீங்க, நிறைய கதை பேசிட்டு வருவீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் ரொம்ப துணையா இருக்கேன்.
0: சரி, அங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இந்த பாடல் வந்து இரு நண்பர்கள் வந்து ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாடல்.
0: ஓ,
1: எப்படி என்ன பாடல் போடலாம்?
0: என்ன கேக்குறீங்க? ஏன் சார் இப்படி என்ன மாட்டி விடுறீங்க? நீங்களே சொல்லுங்க ஏதாவது.
1: ஓகே, பாட்டு கடையில இரு நண்பர்கள் ஒன்றாக போயிட்டு இருக்கும் போது என்ன பாடல் கேட்கலாம்னா, ஓகே
0: பிள்ளைங்களுக்காக தான் உழைக்கணும் அப்படின்றீங்களா? வணக்கம் சார்.
1: இருவருமே இதான் பேசிட்டு வருவோம். பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி தான் நாங்க பேசுவோம்.
2: எல்லாம் எல்லாத்துக்கும் அந்த ஆசை தான், பிள்ளைங்க நம்ம நல்லா கொண்டு வரணும், அதுதான் அந்த ஆசை.
0: சரிங்க சார்.
2: பாத்து தந்தை.
0: சரி, கண்டிப்பா அது நடக்கும். உங்க பேர் சொல்லும் பிள்ளைகளாக மாறும். ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி நன்றி.

0: கம் மின்னலில்
1: என்ன சுத்தி நடக்கிறதா, நிறைய பேர் வந்து தமிழ் தெரியல இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலி நானே என் ஹஸ்பண்ட் வந்து மலே ஸ்கூல்னால என் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூல்லதான் போடணும் அப்படின்ட்டு நாங்க தமிழ் ஸ்கூல்லதான் போட்டிருக்கோம்.
2: சரி, பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்களா?
1: நல்லா தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலாயும்
2: பேசுவாங்க. பிள்ளைங்களோட கூட்டாளி எல்லாம் எப்படி?
1: பிள்ளைங்களோட கூட்டாளி சில பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, சில பேர் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க.
0: நீங்க மும்மொழியும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
1: ஆமா, இதுக்கு எனக்கு ஹஸ்பண்டுக்குமே தமிழ் வந்து படிக்க தெரியாது எழுத தெரியாது, பள்ளினால அதனாலயே எங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தமிழ் ஸ்கூல் இரண்டு பேரையுமே தமிழ் ஸ்கூல் தான் போட்டிருக்கோம்.
2: தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், எழுதி இருக்காங்க, படிக்கணும், என்ன பண்ணுவீங்க?
1: ஆக்சுவலி இப்ப வந்து இப்ப எல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்ல தங்கச்சி தமிழ் ஸ்கூல் அவங்கள்ட்ட கேட்டு பழகிக்குவோம். இப்ப வந்து பிள்ளைங்கள்ட்ட படிக்க சொன்னா ஓகே படிக்கிறாங்களா அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் தான்.
0: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க படிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்திருக்கீங்க, பெரிய விஷயங்க.
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன். ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒலியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

0: ஆடி வாணி, எப்படி இருக்கீங்க மோகன்?
1: நல்லா இருக்கேன் வாணி, சொல்லுங்க.
0: காலையில எப்போதுமே நான் உங்களை நிகழ்ச்சி எல்லாம் கேட்பேன்.
1: அப்படியா, இப்ப மாலையில கேட்க ஆரம்பிச்சிங்களா?
0: இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மாலையில கால் பண்றேன்.
1: ஓ சரி, என்ன பாடல் கேட்கலாம்னு இருக்கீங்க?
0: ஓகே, அந்த தென்றல் வந்து தீண்ட போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்டி, அது மகளுக்காண்டி கேக்குறேன். அது பேரு மைதிலி. அவங்களுக்காண்டி இப்ப பர்த்டே முடிஞ்சிச்சு 7ஆம் தேதி. அது ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி ஒரு பாடல். அந்த பாடல்
1: சரி கண்டிப்பா வருது. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த வருடத்தின் தீபாவளி கருப்பொருள் உங்க கனவு என்ன வாணி?
0: சொன்னா சிரிச்சிருவீங்களா?
1: என்னங்க சொல்லுங்க கேப்போம்.
0: அப்படியே பணக்காரனே ஆகணும்னு.
1: ஏங்க, நல்ல கனவு தானே?
0: ஓடுற
1: வரைக்கும் ஓடுவோம்.

0: உங்கள் இரவு பொழுது இந்த பாடல்கள்லாம் அழகாக்கிட்டு இருக்கு.
1: ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: அஞ்சலி பேசுறேன்.
0: அஞ்சலி, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்னு இருக்கீங்க?
1: ஆக்சுவலி பாடம் பேர் வந்து 1000 பொய் சொல்லி நினைக்கிறேன். அதுல வந்து ஏதோ மின்னல் ஏதோ மின்னல் அந்த பாடல் வரும், அந்த பாடல் விரும்பி கேக்குறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த பாடலை கேட்டேன்.
0: ஓ சரி, அப்படின்னா கண்டிப்பா கேட்டலாம். உங்க கனவு என்ன அஞ்சலி?
1: நல்லா இருக்கணும்
0: அது போதுங்க, நம்பிக்கை ஒளியேற்றுவோம். ரொம்ப நன்றி
1: உங்களுக்கும்.

0: மின்னலோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. பாட்டு கடையின் நிறைவு நேர் யாருன்னு பாக்கலாம்.
1: திலகம் பிள்ளைங்களிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க திலகம், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இன்னைக்கு வந்து சற்று முன் கிடைத்த தகவல் படி ஹரிஷ் ராகவேந்திராவோட.
0: சரி, அந்த பாடல் வருது நம்பிக்கை ஒளியேற்றோம். என்ன கனவு உங்களுக்கு இருக்கு திலகம்?
1: என்ன கனவுனா ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை. சிங்கிள் பேரண்ட், சோ எல்லா ஹெக்டிக்ல இருந்த ஒரு ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வேணும். எனக்கு வந்து தெய்வீகன், உங்களை அப்புறம் குமரன்ல எல்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து நேரா பாக்கணும்.
0: என்னங்க கனவு கேட்டா இப்படி சொல்றீங்களே?
1: என்ன சொல்லுவாங்க, எப்போதுமே அந்த 4 to 8 வந்து நீங்க தான் எங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்றீங்க. மைண்ட் அப்படியே பீஸா வச்சிருக்கீங்க. சோ அதனால வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும்.
0: ஏற்ற போறோம் கேல் டவர்ல தான் அந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. நீங்க வாங்க, கண்டிப்பா பாக்கலாம். ரொம்ப சந்தோஷம், உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்பிக்கை ஒளியேற்றுவோம் சரிங்களா? நேர்கள் நீங்களும் வந்து கலந்துக்கலாங்க. வரும் அக்டோபர் 25 மன்னர கோலாலம்பூர் போர்ல இருக்கு இல்லையா, அங்க 1000 தீபங்களாக நாம ஏற்றப்போடும். அதுக்காக தான் அந்த நம்பிக்கை ஒளியேற்றுவோம். நேர்கள் தொடர்ந்து நீங்க அழைத்து உங்க கனவுகள் என்ன, உங்க ஆசைகள் என்ன அப்படின்றத, உங்கள் எதிர்பார்ப்புகளை, உங்க ஆசைகளை எங்களை தாராளமா நம்ம ஒளிபரப்புல நீங்க அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். இணைந்திருங்க.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். உங்கள் கனவுகள் ஆசைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றேன் நான் உங்கள் மோகன். அடுத்து உங்களோடு இன்னும் காற்றின் மொழியில் சேர்ந்து பயணிக்க கிஷன் ரொம்ப தர காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் உங்கள் பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஜப்பானில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள மலேசியர்கள் குறித்த துல்லிய தகவல்களை பெற உள்துறை அமைச்சர் அந்நாட்டு அதிகார தரப்பினரை தொடர்பு கொள்ளும். உண்மையை கண்டறிய விரைந்து இப்பணியில் ஈடுபட புக்கிட்டமான போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ உசேன் ஒமார் கானுக்கு பணிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார். மலேசியாவை தோற்றுவித்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களின் உரைகள் உட்பட கட்டுரைகளை உயிர்ப்பிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் தேசிய நிலையிலான பரிந்துரையை தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமிஃபாடில் வெளியிட்டுள்ளார். இது எதிர்கால தலைமுறையினருக்கான சொத்தாக அமையும் என அவர் சொன்னார். 2022 தொடங்கி இவ்வாண்டு செப்டம்பர் வரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM 1.27 பில்லியன் ரிங்கிட் சொத்துக்களை முடக்கியுள்ளது. வங்கிக் கணக்குகள், ஆபரணங்கள், அசையா சொத்துக்கள் உட்பட இதர மதிப்புமிக்க பொருள்கள் அதில் அடங்கும் என பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். ரஷ்யாவும் ஆசியானும் புதிய ஒத்துழைப்புகளை ஆராய இணங்கியுள்ளன. கடல்சார் பாதுகாப்பு, பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கை உட்பட சுங்க விவகாரங்கள் இதில் அடங்கும் என மோஸ்கோ வெளியுறவு அமைச்சர் செர்கே லோரோவ் தெரிவித்துள்ளார். ஆசியானுடன் வியூக பங்காளித்துவத்தை அமைக்க வேண்டும் என்பது ரஷ்யாவின் நீண்டகால வெளியுறவு கொள்கை என கம்போடியாவில் ஆசியானின் தலைமைச் செயலாளர் டாக்டர் கவோ கிம் ஹானுடனான சந்திப்பில் லோரோவ் சொன்னார். ஸ்வீடனின் சமூக ஜனநாயக கட்சித் தலைவர் மக்டானேலா ஆண்டர்சன் அரசாங்கத்தை அமைக்க தவறினார். இடதுசாரி அணியில் உள்ள மற்ற 3 கட்சிகளுடன் இணைந்து அரசாங்கத்தை அமைப்பதில் தோல்வியடைந்து விட்டதாக அவர் கூறினார். பிரதமர் பதவிக்கான வாக்கெடுப்புக்கு தயாராக இருப்பதாக அவர் நாடாளுமன்ற தலைவரிடம் தெரிவித்துள்ளார். விளையாட்டு கார்பந்து. வெனிசியா அதன் தலைமை பயிற்றுநர் கிவானி ஸ்ட்ரோஃபாவை பதவியிலிருந்து நீக்கியது. இந்த பருவத்தில் முதல் 6 சிரியா ஆட்டங்களில் அந்த அணி 1 புள்ளியை கூட பெறாததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏசி மிலான் லசியோ மத்திய திடல் ஆட்டக்காரரான 58 வயது ஸ்ட்ரோஃபா கடந்த பருவத்தில் சிரி பி வெற்றியாளராக வெனிசியாவை வழிநடத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

செவ்வாய்க்கிழமை காற்றின் மொழி நிகழ்ச்சியில் இருந்து பக்கமா உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கேங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும். மழை நேரமா இருக்கு இல்லையா? ஆமா, பார்த்து பத்திரமா போங்க. இப்ப பயணத்துல இருந்தா சரி, நல்லபடியா வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டீங்களா? வீட்டுல இருந்தும் நாங்க நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம தெலுங்கு பாடல் தான் கேட்க போறோம். தெலுங்கு பாடலா இருந்தாலும் இப்போ அடுத்து இந்த பாடல் வந்து உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பாடல் தான், கேட்கலாம்.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேரிகளை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:12. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:12.
3: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

எஸ்டிஆர் கீதா குரல்ல ஒரு உற்சாகமான விறுவிறுப்பான பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டே போயிட்டு இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சி முழுக்க இப்போ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, நம்பிக்கை ஒளியேற்றுவோம். நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய கனவுகள் என்ன, ஆசைகள் என்ன அப்படின்றத தாராளமா நீங்க அழைத்து எங்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம். 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 மன்னார கோலரும் பொருள் பாத்தீங்கன்னா 1000 தீபங்களாக ஏற்ற போறோங்க. உங்களுடைய ஆசை என்ன அப்படின்றத நீங்க நம்ம காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு தாராளமா அழைத்து பகிர்ந்துக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

ஸ்ரீராம் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ அடுத்தடுத்து என்னென்ன தெலுங்கு திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஎன்இ ரிபீட் அப்படின்ற ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா, முழுமையாவே ஒரு நகைச்சுவையான திரைப்படம். இந்த நவம்பர் மாதம் தருண் பாஸ்கர் தஷாம் இயக்கத்துல வந்து வெளிவர போகுதுங்க. விஸ்வக் சென், மகேஷ் யாதவ், மகந்தி, பிறகு அனிஷா, அபினவ், இப்படி பல நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்கிற ஒரு நகைச்சுவையான திரைப்படம் உங்களுக்காகவே நவம்பர் மாதம் வந்து வெளிவர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த படத்தை நம்ம பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக அடுத்த பாட்டு டிஎஸ்பி கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

0: வாழ்க்கை ஒளியேற்றுவோம். நீங்க சொல்லுங்க உங்களுடைய கனவு ஆசை என்ன அப்படின்றத நம்ம நிகழ்ச்சிக்கு தாராளமா அழைத்து சொல்லலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து தர்ஷனன் அம்பாங்ல இருந்து அழைச்சிருக்காரு, அவருடைய கனவு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம் அண்ணா. என் கனவு வந்து எங்க அம்மா ஒரு சின்ன ஸ்டோர் வச்சிருக்காங்க, சாப்பாடு கடை மாதிரி, அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆக்கணும்னு ஒரு கனவுனே.
0: அம்மாவுடைய அந்த சின்ன கடையை நீங்க பெரிய கடையா ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, உங்களுடைய வயசு என்னது?
1: வயசு 19
0: அண்ணா. 19 வயது. சரி, வேற ஏதாவது கனவுகள் இருக்கா உங்களுக்கு?
1: நான் என் ட்ரீம் கார் வாங்கணும்னு ஒரு ஆசை அண்ணா.
0: உங்களுக்கு பிடிச்ச வாகனமா நீங்க வாங்கணும், அதுல பயணம் செய்யணும், அம்மாவையும் அதுல கூட்டிட்டு போகணும், சரியா?
1: ஆமா அண்ணா, கண்டிப்பா அண்ணா.
0: நன்றி அழைத்து பகிர்ந்து கிடத்துக்கு. உங்களுக்காகவே 25 அக்டோபர் வந்து 1000 விளக்குல ஒரு விளக்கு நாங்க ஏற்றி வைக்கிறோம், சரியா?
1: நன்றி அண்ணா.
0: கனவு மெய்ப்பட எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.
1: தேங்க்யூ அண்ணா.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: என்ன சுத்தி நடக்கிறதா, நிறைய பேர் வந்து தமிழ் தெரியல இங்கிலீஷ் தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்து ஆக்சுவலி நானே ஹஸ்பண்ட் வந்து மலேசிய ஸ்கூல்னால என் பிள்ளைங்களை வந்து தமிழ் ஸ்கூல்லதான் போடணும் அப்படின்ட்டு நாங்க தமிழ் ஸ்கூல்லதான் போட்டிருக்கோம்.
2: சரி, பிள்ளைங்க தமிழ் பேசுறாங்களா?
1: நல்லா தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, மலாயும்
2: பேசுவாங்க. பிள்ளைங்களோட கூட்டாளி எல்லாம் எப்படி?
1: பிள்ளைங்களோட கூட்டாளி சில பேர் வந்து ஆங்கிலம் பேசுவாங்க, சில பேர் தமிழ் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க.
0: நீங்க மும்மொழியும் சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க?
1: ஆமா, பிகாஸ் எனக்கு ஹஸ்பண்டுக்குமே தமிழ் வந்து படிக்க தெரியாது எழுத தெரியாது, பள்ளியினால அதனாலயே எங்க பிள்ளைங்களை வந்து தமிழ் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க தமிழ் ஸ்கூல், இரண்டு பேரையுமே தமிழ் ஸ்கூல் தான் போட்டிருக்கோம்.
2: தமிழ்ல தெரிஞ்சுக்கணும், எழுதி இருக்காங்க, படிக்கணும், என்ன பண்ணுவீங்க?
1: ஆக்சுவலி இப்ப வந்து இப்பெல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா இல்ல தங்கச்சி தமிழ் ஸ்கூல் அவங்கள்ட்ட கேட்டு பழகிக்குவோம். இப்ப வந்து பிள்ளைங்கள்ட்ட படிக்க சொன்னா ஓகே படிக்கிறாங்களா அப்படின்னு கூகுள் டிரான்ஸ்லேட் தான்.
0: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க படிக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்திருக்கீங்க, பெரிய விஷயங்க.
1: ரொம்ப நன்றி.
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.

0: மனிதர்களா பிறந்துட்டாலே நிறைய ஆசைகள் நிறைய கனவுகள் மனசுக்குள்ள இருக்கோங்க. இந்த ஆண்டு தீபாவளிக்கு உங்களுடைய ஆசை என்ன, கனவுகள் என்ன, இது நடத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னன்னு எங்க கிட்ட அழைத்து சொல்லுங்க. உங்களுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் மின்னலுடன் பகிரப்படும் 1000 நேர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக வரும் அக்டோபர் 25 நாள் மின்னார கோலாலம்பூர்ல பாத்தீங்கன்னா 1000 தீபங்களாக நாங்க ஏற்ற போறோங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து அதை பகிர்ந்துக்காம போனா எப்படி? 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: திவ்யாஸ்ரீ.
0: சொல்லுங்க, உங்களுடைய கனவு என்ன?
1: என் கனவு வந்து நல்லா படிச்சு என்னோட சித்திக்கு வந்து தேவையான காடி அதெல்லாம், அவங்களுக்கு ஃபேவரட்டான காடி அதெல்லாம் வாங்கி தரணும்.
0: ஓ, சித்திக்கு? ஏன், சித்தினா அவ்வளவு பிடிக்குமா?
1: ஆமா, சித்தினா அவ்வளவு பிடிக்கும்.
0: இப்ப உங்களை சித்தி தான் பாத்துக்கிறாங்க.
1: ஆமா,
0: அதனாலதான் அவங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கி தரணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, என்றைக்காவது அவங்கள்ட்ட நேரடியா சொல்லிருக்கீங்களா?
1: சொல்லிருக்கேன்.
0: மகிழ்ச்சி, சித்தி உங்களை நல்லா பாத்துக்கிற மாதிரி பிறகு நீங்க சித்திய நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அந்த எண்ணத்தை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். உங்களுடைய ஆசை நிச்சயமா நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கு.
1: நான் என் சித்திக்காக ஒன்னு சொல்லணும்.
0: சொல்லுங்க.
1: நான் வந்து நிறைய தப்பு பண்ணிருக்கிறேன், அது எல்லாத்துக்கும் சாரி சித்தி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சித்தி.
0: சித்தி பேர் என்னது?
1: சாதனி மற்றும்
0: சாதனி ரேகா. சரி, அவங்களுக்கு நீங்க சொன்ன விஷயம் போய் சேர்ந்திருக்கும் நம்புறோம். உங்களுக்கு மனமார்ந்த தீபாவளி வாழ்த்து.
1: தீபாவளி வாழ்த்து.

0: தேசிய உறுதிமொழி வியூகம், கூட்டரசு மாநில அரசு ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். நாட்டில் அடுத்த இரு வாரங்களில் புகைமூட்டத்தின் தாக்கம் குறையும் என கணிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தேசிய உறுதிமொழி வியூகம் வாயிலாக கூட்டரசு மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மேலும் நிலையான நியாயமான தேசிய வளர்ச்சியையும் அனைவரையும் உள்ளடக்கிய நல்வாழ்வையும் உறுதி செய்ய இந்த அணுகுமுறை அவசியமாகிறது. 2027 வரவு செலவு திட்டத்திற்கேற்ப மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஒவ்வொரு மாநிலத்தையும் மேம்படுத்த தேசிய உறுதிமொழி வியூகம் மிகவும் அவசியமானது எனவும் இன்று நடைபெற்ற 150வது முதலமைச்சர்கள் மந்திரிபசார் கூட்டத்தில் பிரதமர் கூறினார். மலேசியாவை தோற்றுவித்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களின் உரைகளையும் கட்டுரைகளையும் உயிர்ப்பிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் தேசிய நிலையிலான பரிந்துரையை தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் வெளியிட்டுள்ளார். இது எதிர்கால தலைமுறையினருக்கான சொத்தாக அமையும் என அவர் கூறினார். நாட்டின் முன்னோடி பத்திரிகையாளர் ஜே விக்டர் மொரைஸின் கிரேட் விஸ்டம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மலேசியன் என்ற தலைப்பிலான படைப்புகளை மறுபதிப்பு செய்வது நாட்டின் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான பரந்த முயற்சிகளுள் ஒன்றாகும் என்றார் அவர். இதன் வாயிலாக பாதுகாக்கப்பட்டுள்ள உரைகள், எழுத்துகள் உட்பட வரலாற்று பதிவுகளை மீண்டும் கண்டறியும் முயற்சிகளை இந்த முன்னெடுப்பு உள்ளடக்கி இருக்கும் என டாக்டர் ஸ்ரீஃபாமி கூறினார். புகைமூட்டத்தால் ஜோஹோர், மலாக்கா, நெக்ரிசிம்பிலான் ஆகிய மாநிலங்களில் அனைத்து பள்ளிகளும் நாளை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். சிலாங்கூரின் சில மாவட்டங்களிலும் பஹாங், சபா, சரவாக் ஆகிய இடங்களிலும் பள்ளிகள் மூடப்படும் என கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபட்லினா சீடே கூறினார். சிலாங்கூரில் உலுலங்கட், சப்பாங் மாவட்டங்களிலும் பஹாங்கில் குவாந்தான், பிக்கான், ரொம்பின் மாவட்டங்களிலும் பள்ளிகள் நாளை தொடர்ந்து மூடப்படும். இதர மாநிலங்களிலும் வட்டாரங்களிலும் பள்ளி வழக்கம்போல் இயங்கும் என அமைச்சர் தெரிவித்தார். பள்ளி மூடப்படும் காலகட்டத்தில் இல்லிருப்பு கற்றல் தொடரும். ஆகஸ்ட் 8 முதல் நாட்டின் காற்றின் தரம் மீது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள எல்லை கடந்த புகைமூட்டம் அடுத்த இரு வாரங்களில் குறையும் என கணிக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துணை அமைச்சர் சயீத் இப்ராஹிம் சைனோ தெரிவித்தார். அக்டோபர் 9 தொடங்கி நாடு பருவமழை கால மாற்றத்தை எதிர்கொண்டுள்ளது. இம்மாத இறுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். எனினும் புகைமூட்ட சிக்கலுக்கு வானிலை மாற்றங்கள் நீண்டகால தீர்வாகாது என்பதை அவர் வலியுறுத்தினார். எனவே எதிர்காலத்தில் இதுபோன்ற நிலைமை மீண்டும் நிகழாமல் இருப்பதை தவிர்க்க உள்நாட்டில் சட்ட செயலாக்க நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் இச்சிக்கலை களைய வட்டார நாடுகளுடனான ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். அரசாங்கம் அத்தியாவசிய பொருள்களின் விலையை நிலைப்படுத்தும் முயற்சியை தொடர்ந்து வலுப்படுத்தும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொமன்னசீர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜூன் தொடங்கி குறைந்தபட்ச சம்பளம் 1000 ரிங்கிட்டாக செயல்படுத்தப்படவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மக்களிடையே வாழ்க்கை செலவின உயர்வு குறித்த பதற்றம் எழுந்துள்ளது. எனவே விலை கட்டுப்பாடு கொள்ளை லாப சட்டத்தின் கீழ் அரசாங்கம் செயலாக்கங்களை கடுமையாக்கும் என அவர் கூறினார். அத்துடன் மடானி ரஹமா விற்பனை, மடானி வேளாண் விற்பனை ஆகிய திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றார் அவர். ஜப்பானில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள மலேசியர்கள் குறித்த துல்லிய தகவல்களை பெற உள்துறை அமைச்சு அந்நாட்டு அதிகார தரப்பினரை தொடர்பு கொள்ளும். உண்மையை கண்டறிய விரைந்து இப்பணியில் ஈடுபட புக்கிடமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து உசேன் ஒமார் கானுக்கு பணிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கடந்த சனிக்கிழமை ஹனிடா விமான நிலையத்தில் 120 மில்லியன் மதிப்பிலான 5 கிலோகிராம் கொக்கேன் போதைப் பொருளை கடத்த முற்பட்டதாக பெண் ஒருவர் உட்பட மலேசிய ஐவர் டோக்கியோவில் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் உள்ள சாலைகளின் நிர்வாகம், பராமரிப்பு பணிகள் ஆகியவற்றின் ஒவ்வொரு கட்டத்திலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்பொருள் இணையம், IoT பயன்பாடு விரிவுபடுத்தப்படும். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடாக நடைமுறை கட்டமைப்புகள் இருப்பதை உறுதிப்படுத்த இந்த மாற்றம் அவசியம் என பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். 2022 தொடங்கி இவ்வாண்டு செப்டம்பர் வரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM 1.27 பில்லியன் ரிங்கிட் சொத்துக்களை முடக்கியுள்ளது. பொருளக கணக்குகள், ஆபரணங்கள், அசையா சொத்துக்கள் உட்பட இதர மதிப்புமிக்க பொருள்களும் அதில் அடங்கும் என பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தார். 2001 கள்ளப்பண மாற்ற தடுப்பு சட்டவிரோத நடவடிக்கை கீழ் இந்த சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டு மட்டும் 1006 சொத்துக்களை முடக்க உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது. அவற்றுள் 781 உத்தரவுகள் மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஏற்படுவது தொடர்ந்து அதிகரிப்பு.
2: பேறுகால நீரிழிவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது குழந்தையை பாதிக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
1: மருத்துவரின் ஆலோசனைக்கேற்ப சீரான உணவு, மிதமான உடற்பயிற்சி என வாழ்வியல் முறை வழியாகவும் இவ்வகை நீரிழிவை கட்டுப்படுத்தலாம்.
2: உடல்நலம் காத்து உயிர் நலம் பேணுவோம்.
0: ரஷ்யாவும் ஆசியானும் புதிய ஒத்துழைப்புகளை ஆராய இணங்கியுள்ளன. கடல்சார் பாதுகாப்பு, பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கை உட்பட சுங்க விவகாரங்கள் இதில் அடங்கும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லோரோவ் தெரிவித்தார். ஆசியானுடன் வியூக பங்காளித்துவத்தை அமைக்க வேண்டும் என்பது ரஷ்யாவின் நீண்டகால வெளியுறவு கொள்கை என கம்போடியாவின் ஆசியானின் தலைமைச் செயலாளர் டாக்டர் கவோ கிம்ஹோனுடனான சந்திப்பில் லோரோவ் கூறினார். சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு உதவுகின்றன என்பதை தாம் நம்பவில்லை என்றும், அவ்வாறு செய்வதால் அவை மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். இச்செயலில் ஈடுபட்டால் அவர்கள் பல விவகாரங்களை இழக்க நேரிடும் என்பதை அறிந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கடந்த ஜூலையில் அந்நாடுகள் ஈரானுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்கின்றன என்பதை தம்மால் நம்ப இயலவில்லை என டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இவ்வேளை அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களுக்கு தேவையான உளவு தகவல்களை சீன ரஷ்ய அமைப்புகள் ஈரானுக்கு வழங்கியதாக வெளியான தகவல்களால் டிரம்ப் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளார். ஸ்வீடனின் சமூக ஜனநாயக கட்சித் தலைவர் மேக்டலேனா ஆண்டர்சன் அரசாங்கத்தை அமைக்க தவறினார். இடதுசாரி அணியில் உள்ள மற்ற 3 கட்சிகளுடன் இணைந்து அரசாங்கத்தை அமைப்பதில் தோல்வியடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் பதவிக்கான வாக்கெடுப்புக்கு தயாராக இருப்பதாக அவர் நாடாளுமன்ற தலைவரிடம் தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற தேர்தலில் இடைக்கால பிரதமர் உல்ஃப் கிறிஸ்தர்சனின் சமூக ஜனநாயக கட்சி 173 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மத்திய இடதுசாரி கட்சி 176 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. விளையாட்டு கார்பந்து. வெனிசியா அதன் தலைமை பயிற்றுநர் ஜியோவானி ஸ்ட்ரோஃபாவை பதவியிலிருந்து நீக்கியது. இந்த பருவத்தில் முதல் 6 சிரியா ஆட்டங்களில் அந்த அணி 1 புள்ளியை கூட பெற தவறியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏசி மிலான் லாசியோ மத்தியத்திடல் ஆட்டக்காரரான 58 ஸ்ட்ரோஃபா கடந்த பருவத்தில் சிரி பி வெற்றியாளராக வெனிசியாவை வழிநடத்தினார். இப்பருவ சிரியா ஆட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 4வது பயிற்றுநராக அவர் உள்ளார். முன்னதாக ஃபியோரண்டினா, பொலோக்னா, பார்மா ஆகிய அணிகளும் அவற்றின் பயிற்றுநர்களை நீக்கின. நிறைவாக ஃபார்முலா 1 கார் பந்தயம். 1993 பின் ஆப்பிரிக்காவின் முதல் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரி பந்தயத்தை ருவாண்டா 2030 தொடக்கத்தில் ஏற்று நடத்தவுள்ளது. பல ஆண்டுகளாக அந்த கார் பந்தயத்திற்கு தலைமையேற்க அந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாடு முயன்றது. இவ்வேளை இது ஃபார்முலா 1 பந்தயத்தின் ஒரு புதிய மைல்கல் என F1 தலைவர் ஸ்டிஃபானோ டொமினிகாலி கூறினார். ஆயினும் வகசேராவில் இப்போட்டிக்கான பந்தய தளம் நிர்மாணிப்பு நிறைவடைந்த பின்னரே அது அங்கு நடைபெறும் என அவர் குறிப்பிட்டார். தேசிய உறுதிமொழி வியூகம். கூட்டரசு மாநில அரசு ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். நாட்டில் அடுத்த 2 வாரங்களில் புகைமூட்டத்தின் தாக்கம் குறையும் என கணிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1994 ஆண்டு இன்றைய நாளில் சிலாங்கூர் காஜாங்கில் தினக நேஷனல் புர்ஹாட்டின் பொறியியல் தொழில்நுட்ப கழகம் இக்கா தானை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இக்கா தான் TNB க்கு சொந்தமான தினக நேஷனல் அறக்கட்டளை நிர்வாகத்தின்

0: வளர்ச்சியடைந்தது. 1997 ஜூன் மாதம் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் இது தினகு நேஷனல் பல்கலைக்கழகம் யூனிடன் என பெயர் மாற்றம் கண்டது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மா நபியின் பொன் மொழிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நேயர்களே, திருமணம் ஒரு உன்னதமான உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அந்நிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமர் ரகப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை,

0: எவர் என்னுடைய வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவரே அல்லர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆம், நாம் யோசித்து பார்க்கிறோம், திருமணம் என்ற இந்த உன்னதமான உறவு எவ்வளவு அற்புதமான ஒரு உறவு என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுவான், வல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்த ஜமீஅம் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹகீம். அவன் அவர்களுடைய உள்ளங்களை இணைத்தான். பூமியிலுள்ள அனைத்து செல்வங்களையும் நீர் செலவு செய்திருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களை நீர் இணைத்திருக்க மாட்டீர். எனினும் அல்லாஹ்தான் அவர்களை இணைத்தான். அவன் வல்லமை படைத்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவான் என்று சூரத்துல் அன்பால் 8வது அத்தியாயம் 63வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் இறங்கிய இந்த சமூகத்தினர்கள் வேறு சமூகத்தினர்களாக இருந்தாலும், இந்த வசனத்திற்கு பல விளக்கங்கள் இருந்தாலும், இந்த வசனத்திற்கு கணவன் மனைவி இணையும் இணைப்பு எவ்வாறு ஏற்படுகிறது, அதை செய்தவன் யார் என்பதையும் சூசகமாக இந்த வசனம் பேசுகிறது. எனவே திருமண உறவு ஒரு உன்னதமான உறவு என்பதை இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. எங்கோ பிறந்து வளர்ந்த ஒரு ஆண்மகன், எங்கோ பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மகள், கணவன் மனைவி என்ற இந்த உறவின் மூலம் அவர்களுடைய நெருக்கம், அவருடைய அன்பு, அவர்களுடைய பாசம், அவர்களுடைய நேசம் எவ்வளவு உன்னதமானது, நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு உறவு என்றால் அது மிகையல்ல. கணவனுக்கு ஒன்று என்றால் மனைவி தவித்து போய்விடுகிறாள், மனைவிக்கு ஒன்றென்றால் கணவன் துடித்து போய்விடுகிறான். இந்த பாசத்தை ஏற்படுத்தியது யார்? திருமணம் என்ற ஒரு உறவு. ஆனாலும் அந்த உறவின் மூலம் வெளிப்படுகிற அந்த பாசம், அன்பு, பிணைப்பு, இணைப்பு எவ்வளவு உன்னதமானது என்பதை இந்த வசனம் நமக்கு யோசிக்க தோன்றுவதோடு, திருமணம் என்ற உன்னத உறவாக இருப்பதனால்தான் அது எனது வழிமுறை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுவான், மங்கையர்களில் மனம் விரும்பும் மங்கையர்களை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்ற இந்த சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 3வது வசனம் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. மங்கையர்களில் நீங்கள் விரும்பும் மங்கையர்களை மணந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வாசகம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகம். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. அடுத்து சொன்னான், நீங்கள் மணக்கிறீர்கள், மனம் விரும்பும் மங்கையர்களை நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள், ஆனால் உங்கள் இருவருக்கு மத்தியிலே, அதாவது நீங்கள் உங்கள் துணைவியரிடம் மன அமைதி பெறுவதற்காகவே உங்களிலிருந்தே அவர்களை உங்களுக்காக நாம் படைத்து உங்களுடைய பாசத்தையும் பரிவையும் அவன் ஏற்படுத்தியிருப்பதும் அவனுடைய சான்றுகளில் அடங்கும். சிந்திக்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் 30வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் மவத்தத் ரஹ்மத் என்ற ரெண்டு வாசகத்தை அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். அதாவது பாசத்தையும் பரிவையும் அவன் ஏற்படுத்தினான் என்ற இந்த திருமண உறவின் மூலம் ஏற்பட்ட அந்த பாச பரிவை அல்லாஹ் அழகுபட நமக்கு சொல்லி காட்டுகிறான். அவன்தான் உங்களை ஒரே உயிரினங்களிலிருந்து படைத்தான், அதிலிருந்தே அவன் துணைவியரையும் அவன் படைத்தான், அவளிடம் மன அமைதி பெறுவதற்காக என்று அல்லாஹ் தன்னுடைய அல் குரான் 7வது அத்தியாயம் 189வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே மனைவியினுடைய நோக்கம் கணவன் அவளிடம் இருந்து மன அமைதி பெற வேண்டும் என்று சொல்லுகிறான். மனிதன் பிரச்சனை என்று சொல்லுகிறான், ஒரே பதட்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான், மன பதகளிப்பு என்று சொல்லுகிறான், நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறான். அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறான், அது உங்களுடைய மனைவி இடத்தில் இருக்கிறது. எனவே இந்த திருமண உறவு எவ்வளவு ஒரு மன அமைதியை மனிதனுக்கு தேடித்தருகிறது. நாம் ஒரு அவசர உலகத்தில் வாழுகிறோம். மன அமைதி எந்த கடையிலும் கிடைக்குமா? அது எவ்வளவோ தொகையாக இருந்தாலும் வாங்கி நாம் பெற்றுக் கொள்ளலாமே என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. தூக்கம் வரவில்லை என்று தூக்க மாத்திரைகளை போட்டுக்கொண்டு உறங்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. எதற்கெடுத்தாலும் பதற்றம் பதற்றம் பதற்றம் என்று படபடப்போடு உலகத்தை கடந்து செல்லக்கூடிய மனிதர்கள் உண்டு. இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வாக இஸ்லாம் சொல்லுகிறது, திருமண உறவிலே உங்களுக்கு மன அமைதி இருக்கிறது, உங்களுடைய மனைவியிடத்திலே உங்களுக்கு மன அமைதி இருக்கிறது, நாம் உங்கள் இனத்திலிருந்தே உங்களுடைய மனைவியை படைத்ததே லித்தஸ்குனு இலைஹா, அவளிடத்திலே நீங்கள் மன அமைதி பெற வேண்டும். அந்த மன அமைதி உங்களுக்கு எப்படி ஏற்படுகிறது? அதை இறைவன் ஏற்படுத்தினான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்கள் இருவருக்கு மத்தியிலே அன்பையும் பரிவையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அழகாக அல்குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மேலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலம் தரலில் முத்தஹாபைனி மிஸ்லன் நிக்காஹி, கணவன் மனைவி இருவருக்கும் பரஸ்பர அன்பு ஏற்படுத்துவதிலே நிக்காஹ் போன்றதை விட வேறு எதையும் நான் கண்டதில்லை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிக்காஹ் என்ற உறவு ஒரு அற்புதமான உறவு. இன்னும் சொல்லுவதென்றால், ஒரு குடும்பத்திலே திருமணம் நடைபெற இருக்கிறது. அந்த குடும்பத்தில் திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் மட்டும் மகிழ்ச்சி பெறுவதில்லை, அந்த குடும்பமே மகிழ்ச்சி கடலிலே மூழ்கி போய்விடுகிறது. என்றோ நடக்க இருக்கக்கூடிய திருமணத்திற்காக அந்த ஏற்பாடுகளிலே அந்த குடும்பங்கள் அடைகிற இன்பம் மகிழ்ச்சி உன்னதமானது, அலாதியானது. எனவே இந்த மகிழ்ச்சி எப்படி ஏற்படுகிறது, யார் அதை ஏற்படுத்தியது, அது யாருக்கெல்லாம் ஏற்படுகிறது? இந்த நிக்காஹ் என்ற ஒரே ஒரு அற்புத இந்த உறவு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை தர முடிகிறது என்றால், அது எவ்வளவு உன்னதமான உறவு என்பதை நாம் நினைவில் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அன்பு நேயர்களே, இந்த கணவன் மனைவியினுடைய உறவு எவ்வளவு உன்னதமான ஆழமான ஒரு உறவை ஏற்படுத்தி விடுகிறது என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். உலக வரலாற்றிலே இப்படி ஒரு காதல் காவியத்தை யாரும் படித்திருக்க முடியாது, கேட்டிருக்க முடியாது. அப்படியான ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நபிமொழிகளில் இது அமைந்திருக்கிறது. முகைஸ் என்று ஒரு அடிமை இருந்தார். பரீரா என்ற ஒரு சுதந்திர பெண்ணை அவர் மணந்திருந்தார். ஆனாலும் இந்த பரீராவுக்கு முகைஸ் என்ற அந்த அடிமையை நாம் கணவராக வைத்திருக்கிறோமே என்ற ஒரு சின்ன சலசலப்பு உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அடிமையான இந்த முகைஸ் தன்னுடைய மனைவியாகிய பரீராவின் மீது கொண்டிருந்த காதல், இந்த கணவன் மனைவி உறவு உலகத்தில் யாரும் கண்டதில்லை. கன்னி அந்துரு இலைஹி யதூஃபு கல்ஃபஹா யபுகா, பரீரா தன்னுடைய கணவர் முகைஸ் என்பவர் ஒரு அடிமை என்பதனால் அவர் சற்று வெறுத்து ஒதுக்க முற்பட்ட பொழுது, தன்னுடைய மனைவியின் மீது அவர் கொண்டிருந்த அன்பினுடைய வெளிப்பாடாக மதீனா வீதிகளெல்லாம் யா பரீரா யா பரீரா என்று அழுதுகொண்டே சுற்றித் திரிகிறார். அவருடைய அழுகையின் காரணமாக கண்ணீர் தாடிகளை ஈரமாக்கி விடுகிறது. இந்த காட்சியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுகிறார்கள். வதுமுஹு தஸீலு அலா லிஹ்யத்திஹி, அந்த அழுகையின் மிகைப்பு அவருடைய தாடியை நனைத்து அப்படியே சொட்டி கொண்டு வருகிற இந்த காட்சியை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே வீற்றிருந்த நபி தோழர்களில் அப்பாஸ் என்ற அந்த சஹாபியிடத்திலே சொன்னார்கள், யா அப்பாஸ் அலா தஜபு மின் ஹுப்பி முகைஸ் பரீரா, இந்த முகைஸ் பரீராவின் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த காதல், இந்த அன்பை பார்த்தல் ஆச்சரியமாக இல்லையா? அவளோ வேண்டாம் என்று ஒதுக்கிச் செல்லுகிறார். ஆனால் இந்த முகைஸ் பரீரா பரீரா என்று ஏக்கத்தோடு தன் மனைவியின் பெயரை உச்சரித்துக் கொண்டு மதீனா முழுவதும் அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டு பின்னால் சுற்றி திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறாரே, இது எவ்வளவு பெரிய ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு! இப்படி ஒரு காதல் காவியத்தை நாம் உலகம் கண்டதில்லையே என்று நபிகளாரே ஆச்சரியப்பட்டு தன் சஹாபாக்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு வரலாற்று நிகழ்வை சஹீஹுல் புகாரி தங்களுடைய கிதாபிலே 5283வது நபிமொழியாக பதிவு செய்திருக்கிறது. தன் மனைவியினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு தன்னை பித்தனாக்கிக் கொண்டு மஜ்னூனாக பைத்தியமாக மதீனா வீதிகளிலே அழுது திரிய வைத்த அந்த அன்பு யார் ஏற்படுத்தியது? இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவுதானே. எனவே இந்த நேசத்தை யாரும் ஏற்படுத்தி விட முடியாது. கணவன் மனைவி என்ற இந்த நிக்காஹ் உறவின் மூலம் ஏற்படுகின்ற இந்த பந்தம் மட்டுமே ஏற்படுத்தும். இன்னொரு நபிமொழியும் உண்டு. முகைரா பின் ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெண்ணை மணக்க விரும்பி பெண் பேசினார்கள். அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண்ணை நீங்கள் திருமணத்திற்கு முன்பாக ஒரு தடவை நீங்கள் பார்த்து கொண்டீர்களா என்று கேட்டார்கள். இல்லை என்ற பொழுது, பார்த்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய அன்பு நிறைந்திருக்க உதவும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி திருமதி நசாயி இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஜாபீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களிலே ஒருவர் பெண் பேசினால் அவரை மணப்பதற்கு தூண்டுகோலாக அமைகிற அம்சத்தை முடிந்தால், அதாவது நீங்கள் ஒரு தடவை அந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்பதை பார்த்து கொள்ள உங்களுக்கு அனுமதி உண்டு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்ற நபிமொழி அபூதாவூது ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருமணத்திற்கு பிறகு மனக்கசப்பான ஒரு வாழ்க்கை ஏற்பட்டுவிடக் கூடாது, எனக்கு இந்த பெண்ணை பிடிக்கவில்லை என்று பல ஆயிரம் வெள்ளிகளை நாம் செலவழித்து திருமணம் முடித்து அந்த திருமண உறவின் மூலம் ஏற்படுகிற பரஸ்பர அன்பிலே எந்த குறையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிக்காஹுடைய வாழ்க்கைக்கு பிறகு அமைகிற வாழ்க்கை இன்பகரமான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்றால் அதற்கு முன்பாகவே அந்த பெண்ணை உங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையா என்பதை ஒரு பார்வையின் மூலம் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதியும் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை எண்ணற்ற நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்னைக்கு அப்படியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் விவாகரத்து விவாகரத்து என்று இந்த சமூகம் நீதிமன்றங்களிலே போய் நிற்பது மிக வினோதமாகவும் மிக ஆபத்தாகவும் இருக்கிறது. ஹுன்னலிபாசுல்லக்கும் அன்துல்லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் என்று கணவன் மனைவியினுடைய இந்த உறவு குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 187வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம். எப்படி ஆடை நம்முடைய மானத்தை பாதுகாக்கிறதோ, அதுபோன்று ஒரு கணவன் தன் மனைவியினுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவனாக, அதே போன்று ஒரு மனைவி தன் கணவனின் மானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்ற அற்புதமான ஆடையை உதாரணமாக காட்டி அல்லாஹ் இந்த கணவன் மனைவியினுடைய உறவை குறித்து அல்லாஹ் புகழாரமாக பேசுவான். எனவே நிக்காஹுடைய இந்த மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் திருமணம் செய்தால் அலினுன் நிக்காஹ وَجَعَلُوهُ فِي الْمَسَاجِدِ وَضْرِبُوا عَلَيْهِ بِالدُّفُوفِ, நீங்கள் திருமணத்தை அறிவிப்பு செய்யுங்கள், அதை நீங்கள் பள்ளிவாசல்களில் வையுங்கள், தஃப்படித்து அதை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கல்யாணத்திலே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். எங்கே கல்யாண பாடல்கள் இல்லையா என்று கேட்டார்கள். அப்ப அன்சாரி பெண்கள் பாடலை விரும்பக்கூடியவர்களாயிற்று. எனவே திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமான ஒரு நிலை. எனவே நீங்கள் மார்க்கத்திற்கு முரணில்லாத திருமணம் சார்ந்த மகிழ்ச்சியூட்டக்கூடிய பாடல்களை நீங்கள் பாடிக்கொள்ளலாமே என்று நபிகளார் ஆதரித்தது, ஊக்குவித்தது இந்த திருமண உறவிலே ஏற்படுகிற மகிழ்ச்சியை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எனவே நாம் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியிலே புரிந்துணர்வோடு நாம் வாழ்ந்து வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளையும் பெறுவோமாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கி.
3: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடும். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.

0: இந்த தீபாவளிக்கு உங்களுடைய கனவுகள் நிஜமாக போகுதுங்க. நம்பிக்கையா, நம்பிக்கை ஒளியேற்றுவோம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் அழைத்து உங்களுடைய ஆசைகள் கனவுகள் என்ன அப்படின்றத தாராளமா பகிர்ந்துக்கலாம். அடுத்து ஷாமினி இருக்காங்க, சொல்லுங்க உங்களுடைய கனவு ஆசை என்னது?
1: என்னோட ஆசை கனவு வந்து எனக்கு வந்து ஹோம்ஸ்ல போயிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், என் கையால வந்து எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கு.
0: சரி, நீங்க வீட்டுல ருசியா சமைச்ச சாப்பாடு உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்கல்ல, அம்மா அது நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு, அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க?
1: நம்ம வீட்டுல வந்து கோழி சம்பளம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும்.
0: நீங்க வைக்கிற அந்த கோழி சம்பால்னா எல்லாருக்கும் பிடிக்கும்?
1: எல்லாத்துக்கும் பிடிக்கும்.
0: சரி, நல்லா ருசியா அந்த குழந்தைகளுக்கும் சமைச்சு கொடுக்கணும். இந்த தீபாவளிக்கா இல்ல அடுத்த தீபாவளிக்கா?
1: இந்த தீபாவளிக்கு இல்லைனாலும் அடுத்த தீபாவளி கண்டிப்பா அதை செய்யணும்.
0: சரி, கண்டிப்பா உங்களுடைய கனவு நிஜமாக, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அழைத்து பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
1: ஓகே ஓகே.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: பல்ட்டி பக்கிற டர்ல உடனும் பல்ட்டு வருல்டு மொத்தம் அருள உடனும் பிஸ்தே பிசிறு கல்பி பெருல உடனும் பல்ட்டு.

தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

சுடாமணி, ரஞ்சித், ஷாலினி சிங் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். 10 மணிக்கு பிறகு உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கனவு, ஆசை, எதிர்பார்ப்பு, இது எதுவாக இருந்தாலும் மின்னலோடு நீங்க பகிர்ந்துக்கலாம். 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 நாள் மின்னர கோலாலம்பூரில் 1000 தீபங்களாக ஏற்றப்படும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு தண்டனை விதிக்கப்பட்ட மியான்மர் அகதிகள் தங்களது தண்டனை காலத்தை முழுமையாக அனுபவித்த பின்னரே சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவர் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் திட்டவட்டமாக கூறியுள்ளார். குடிநுழைவு தடுப்பு முகாம்களில் உள்ள தனது நாட்டினரை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மியான்மர் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ள போதிலும் அவர்களை திருப்பி அனுப்புவதற்கு முன் குற்ற பின்னணி உள்ளிட்ட விவரங்கள் முழுமையாக சரிபார்க்க என்றார் அவர். பினாங்கில் நவராத்திரியும் 9 பேரரசர் 9 எம்பரர் கோட்ஸ் விழாவும் ஒரு சேர நடைபெறுவதை முன்னிட்டு வழிபாட்டு தலங்கள் பக்தர்களால் நிரம்பியுள்ளன. இந்துக்கள் கடந்த 11 முதல் 20 வரையும் சீனர்கள் 10 முதல் 18 வரையும் இந்த விழாக்களை அனுசரிக்கின்றனர். நம்பிக்கை, பிரார்த்தனை, ஆன்மீகம் ஆகியவற்றை முக்கியமானதாக கடைபிடித்து சைவ உணவுகளை உட்கொள்வது இரு தரப்பினரிடையே காணப்படும் பொதுவான நடைமுறைகளாக உள்ளன. கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள ஜலான் லிம்புங்கன் கேடிஎம்பி நிலையத்தில் தண்டவாள பகுதிக்குள் நுழையும் வரை வாகனத்தை செலுத்திய ஆடவர் மீது கேடிஎம்பி விசாரணை மேற்கொள்வதை காவல்துறை உறுதிப்படுத்தியது. கடந்த 11 இரவு 11:40 அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தென்கிள்ளான் மாவட்ட காவற்படை தலைவர் ACP லிம் ஜிட்யுஹை கூறினார். கருங்கடலில் யுக்ரைன் மீதான போரின் விளைவாக பல்கேரியா கடலில் இரு வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து 11 பேரை காணவில்லை. சம்பந்தப்பட்ட பகுதியில் பயணம் செய்த கியேவுக்கு சொந்தமான கப்பல் திருகுருதியால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து பல்கேரிய பிரதமர் ரூமென் ராடேவ் அந்நாட்டின் ரஷ்ய தூதருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதேவேளையில் மற்றொரு கப்பலும் தாக்கப்பட்டு மூழ்கியது. மேற்காசிய போரால் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு தீர்வாக ரஷ்யாவின் டீசல் விற்பனைக்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருந்தாலும் அது எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டு வராது என ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார விவகாரங்களுக்கான தலைவர் வால்டிஸ் டொம்ப்ரோவிஸ் கூறியுள்ளார். தேவையான கொள்ளளவுக்கு நிகராக ரஷ்யா டீசலை ஏற்றுமதி செய்வது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. விளையாட்டு 2026-2027 ஆசிய வெற்றியாளர் லீக் கால்பந்து. தென்கொரியா ஸ்டீல் யார்ட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜோஹர் டாருல் தாசிம் JDT 2-0 போஹன் ஸ்டீலர்ஸை வெற்றி கொண்டது. JDT-க்கான இரு கோல்களை புகுத்தி மார்கோஸ் கிலமே இந்த ஆட்டத்தின் நட்சத்திர விளையாட்டாளராக திகழ்கிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம். உங்களுடைய ஆசைகள், கனவு என்ன, எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத தாராளமா எங்களோடு நீங்க அழைத்து பகிர்ந்துக்கலாங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல் நம்ம கேட்டு ரசிப்போம் இல்லையா. இன்றைக்கு வந்து டாக்டர் மணி மங்கை அவங்க தான் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கு பேச போகிறாங்க. அவங்களுடைய பாடல் தேர்வுகளை தான் மலரும் நினைவுகளில் நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிக்டாக் நேரலை பக்கமாக வர போகிறோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் தாராளமாக அங்கே கேட்கலாம். இதற்கிடையில் நம்பிக்கை ஒளியேற்றுவோம், உங்களுடைய கனவுகள் ஆசைகள் என்ன அப்படின்றத தாராளமாக அழைத்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: நம்பிக்கை ஒளியேற்றுவோம். இந்த தீபாவளிக்கு உங்களுடைய கனவு என்னங்க? சின்ன ஆசையா இருந்தா கூட பரவாயில்ல, எங்களோட அழைத்து பகிர்ந்துக்குங்க. அடுத்து யார் இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், என் பேரு டெனிஸ்வரி நிக்லஸ். நான் ஈபோ பேராட்சி
0: இப்போ இருந்து அழைச்சிருக்கீங்க. ஒரு பெரிய கனவோட சொல்லுங்க, என்ன கனவு உங்களுக்கு?
1: என்ன கனவுனா, எங்க ஃபேமிலியோட சேர்ந்து நாங்க ஒரு ஃபுட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க இன்னும் எங்க பிரான்ச் நல்லா போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. எல்லா மாநிலத்திலயும் ஒரு பிரான்ச் திறக்கணும்,
0: எல்லா மாநிலங்களிலுமே.
1: அது ஒரு ஆசை.
0: எங்க பார்த்தாலும் உங்க பேர் தான் ஒழிக்கணும், அந்த மாதிரி.
1: அப்படியே நல்லாதான் இருக்கும்,
0: நல்லாதான் இருக்கும். சரி, நடக்கட்டும் நடக்கட்டும், நிஜமா நடந்தா சந்தோஷம் தான். உங்களுடைய நீங்க கிளைகள்னு சொல்லும் போது மலேசியாவில மட்டும் இல்ல, வெளிநாடுகள்லயும் நீங்க கொண்டு போகணுன்றது எங்களுடைய ஆசை. கனவு நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கு.
1: நான் சமைச்சு படிச்சிருக்கேன், அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியே அம்மாக்கும் உதவி செஞ்சுட்டு.
0: சரியா, நீங்க படிச்சதுக்கு ஏற்ற மாதிரியான வேலையை செய்யறீங்க, அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி உண்மையிலேயே. 25 அக்டோபர் மன்னார கோலாலம்பூர்ல 1000 தீபங்கள்ல ஒரு தீபத்தை நாங்க ஏற்றி வைக்கிறோம் உங்களுக்காக. சரியா,
1: ரொம்ப நன்றி. என்ன

0: again. நிச்சயமா நமக்கெல்லாம் ஒரு பெரிய கனவு, பெரிய ஆசை. ஏன் பெரிய அளவுல போனோம், சின்ன ஆசை கூட இருக்கலாம்ல. அந்த ஆசை எதிர்பார்ப்பு என்னன்றதை நம்ம நிகழ்ச்சிக்கு தாராளமா நீங்க அழைத்து பகிர்ந்துக்கலாங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். உங்களுடைய கனவுகள் பிரகாசிக்க போகுது இந்த தீபாவளிக்கு. 1000 நேயர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 நாள் மின்னார கோலலும் பொருள 1000 தீபங்களாக நாங்க ஏற்ற போறோங்க. அப்போ நீங்க எங்ககிட்ட அழைத்து பேசணுமா இல்லையா?
1: வணக்கம், நான்
0: திவ்ய தர்ஷினி சொல்லுங்க, உங்களுடைய ஆசை என்னது?
1: என்னை தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு மியூசிக் அப்புறம் இந்த ஆர்ட் டான்ஸ் இதெல்லாம் நிறைய ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். சோ என்னுடைய ட்ரீம் இந்த தடவை வந்துட்டு வித்யாசாகர் சார் இருக்காருல மியூசிக் டைரக்டர், அவரை பார்த்து பேசணும், ப்ராப்பரா பேசணும், ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷன் அவர் கூட எனக்கு நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு.
0: சரி, அவரை பார்த்தா முதல்ல நீங்க கேக்குற கேள்வி என்னது?
1: எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன கேப்பேனாக்கா, அவருக்கு பிடிச்ச ராகம் என்னன்னு கேப்பேன். நம்மளோட சாங்ஸ் நிறைய ராகம்ஸ் தான் இருக்கும், அவருக்கு எந்த ராகம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு ஒண்ணு மைண்ட்ல இருக்கு அதுவா அப்படிங்கறது எனக்கு கேட்கணும் ரொம்ப ஆசை.
0: அடேங்கப்பா, வழக்கமா இந்த மாதிரி பெரிய நட்சத்திரங்களை பார்க்கும் போது நமக்கு கேள்விகள் வராது, கொஞ்சம் அந்த இடத்துல தடுமாறுவோம். ஆனா நீங்க தடுமாறவே மாட்டீங்கன்றது நீங்க கேட்ட முதல் கேள்வியே தெரிஞ்சிருச்சு.
1: எனக்கு மைண்ட் எப்பவுமே இருக்க ஒரு கேள்வி அதுதான், பட் இன்னும் நிறைய கேட்கணும், நிறைய பேசணும் அவரு கூட.
0: சீக்கிரத்துல நீங்க அவரை பாக்கணும், ஒரு கையெழுத்து வாங்கணும், நல்லபடியா அவர்கிட்ட பேசணும், இந்த கேள்வியை கேட்கணும். மனமார்ந்த வாழ்த்து உங்களுக்கு.
1: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் அண்ணே.
0: தீபாவளி வாழ்த்து உங்களுக்கு.
1: தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஆமாங்க, நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே நிறைய அழைப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு காலையிலிருந்து வந்த அழைப்புகள் பற்றி உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் இல்லையா? அது வந்து காற்றின் மொழி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இப்போ தனிஷா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செல்வம் அவருடைய தொழிலை கிளைகளை நிறைய உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. பிரேம்நாத் வந்துட்டு நிறைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் இளன் குமரன் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய சமுதாயத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்காங்க. ஆஷா வந்துட்டு மல்டி கல்ச்சர் பன்முக கலாச்சாரத்தை நான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. பவானி அவங்களுடைய தொழிலை இன்னும் விரிவுபடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அருள்மணி வந்துட்டு தீபாவளிக்கு இயலாதவர்களுக்கு ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும், அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி புது வீடு வாங்கணும், புது வீட்டில் தீபாவளி கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. வி கே கே ராஜசேகரன் அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவிகளை நல்லபடியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு சிவம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கேன்சர் ஃப்ரீ பேஷண்ட், இந்த கேன்சர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க மறுபடியும் அந்த மருத்துவமனைக்கு போகாதபடி அவங்க பரிபூர்ணமாக குணமடையணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ் செல்வி புது கடையை வந்து நான் திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏரன் ஒரு திரைப்படத்தில் நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எந்த கடனுமே இல்லாத வாழ்க்கை தாங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறட்டோங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அடுத்த பாடலுக்கு பிறகு யார் யாருன்னு பார்க்கலாம்.

ஷான் ரோல்டன் தமன் கொண்டு வந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. கலை வாணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாதனை பெண் விருது நான் வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. கீதா அன்பு இல்லத்துக்கு போகணும் இந்த தீபாவளிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சகுந்தலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தொழிலில் கிடைக்கிற லாபத்தில் வந்து அன்பு இல்லங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு படிப்பு வசதி ஆகட்டும், இல்லை தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் நான் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறேன் அந்த இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புது குழந்தை வந்து வீட்டுக்கு வரணும், மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரா வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவிதா வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சசிகலா வந்து வெளியூர் பயணத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாட்டி வீடு போகணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு விஜய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீடு வாங்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோகன், நான் வந்து பணக்காரன் ஆகணுங்க அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கிறாரு. தர்ஷனன் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய கடையை திறக்கணும், ஒரு உணவகத்தை திறக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு வாகனத்தை நான் வாங்கணும், அதில் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஷாமினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஆண்டு தீபாவளியை வந்துட்டு அன்பு இல்லங்கள் அன்பு இல்லத்தில் வந்து நான் கொண்டாட போகிறேன், என் கையால் சமைச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல எண்ணம். திவ்யஸ்ரீ, நல்லா படிக்கணும், சித்தி தான் என்னை பார்த்துக்கிறாங்க, சித்திக்கு பிடிச்ச வாகனத்தை நான் வந்து நல்லா படித்து என்னுடைய சம்பளத்தில் நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு தனீஸ்வரி ஈப்போலிருந்து அழைச்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த தொழிலை வந்துட்டு மலேசியா முழுக்க வந்து நான் திறக்கணும் கிளைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திவ்யா வந்துட்டு இப்போது கடைசி அவங்க தான் நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருந்தாங்க. வித்யாசாகர் இசையமைப்பாளர் வந்து நான் சந்திக்கணும், அவரை பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு கேள்வியை நான் கேட்கணும், ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி எல்லோருக்கும் ஒரு ஒரு கனவு இருக்குங்க. நீங்களும் தொடர்ந்து மின்னலுக்கு அழைக்கலாங்க. 1000 நேர்களின் அழைப்புகளுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். 1000 நேர்களின் 1000 ஆசைகள், அந்த 1000 ஆசைகளும் ஒளியாக நம்பிக்கையாக வரும் அக்டோபர் 25 நாள் மின்னர கொளரும் பொருளை 1000 தீபங்களாக ஏற்றப் போகிறோங்க. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

வணக்கம். சல மலேசியா மடானி மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குடலி வீரன். நாட்டின் உள்கட்டமைப்புகளையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கல், இணைய பாதுகாப்பு ஆகிய கூறுகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார். இம்முறை நடைபெற்ற மந்திரி பசார் முதலமைச்சர்கள் கூட்டத்தில் தேசிய இலக்கவியல் தரவு அமைப்புகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பேசப்பட்டதாக பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். 2030 ஆண்டில் 250,000 பன்னாட்டு மாணவர்கள் நாட்டில் மேற்கல்வியை தொடர மலேசியா இலக்கிட்டுள்ளது. தற்பொழுது 180 நாடுகளைச் சேர்ந்த 170,000 பன்னாட்டு மாணவர்கள் நாட்டில் மேற்கல்வியை மேற்கொள்வதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். இந்த மாணவர்களின் வருகை ஆண்டுக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் குறைந்தது 16 பில்லியன் ரிங்கிட் பங்களிப்பினை அளிக்கின்றது. சபாவில் தொடர்ந்து 3 நாள்களுக்கு காற்று மாசு குறியீடு IPU 150 எட்டினால் அனைத்து பள்ளிகளையும் தற்காலிகமாக மூட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. புகைமூட்டத்தினால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அரசாங்க செயலாளர் டாக்டர் ஜைனுடீன் அமான் தெரிவித்தார். இந்தோனேசியா சுமத்ரா தீவில் ஏற்பட்ட காட்டு தீயில் சுமார் 300 வீடுகள் தீக்கிரையாகின. மேலும் பலர் இடம்பெயரும் கட்டாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். பங்கா பலிதோங் வட்டாரத்தில் ஏற்பட்ட காட்டு தீயை அங்குள்ள கிராம மக்கள் முதலில் சொந்தமாக அணைக்க முயன்றதாக ஆளுநர் ரீசா ஹெடாவிட் கூறினார். எனினும் பலத்த காற்று நிலைமையை மோசமாக்கியதாக அவர் குறிப்பிட்டார். ரியாத்துக்கு வடக்கே ஏவப்பட்ட 3 திருகூர்திகளை இடைமறுத்து தகர்க்கப்பட்டதாக சவுதி அரேபிய தலைமையிலான கூட்டணி தெரிவித்துள்ளது. திருகூர்திகள் ஏவப்பட்ட இடம் அல்லது அதன் இலக்கு குறித்த கூடுதல் தகவல்களை அக்கூட்டணி வெளியிடவில்லை. விளையாட்டு கார்பந்து. மான்செஸ்டர் சிட்டி வெற்றியடைவதை பலர் விரும்புவதில்லை. இருந்தும் வெற்றி பெறுவதையே தமது அணி விரும்புவதாக அதன் தலைவர் ரூபன் டயஸ் கூறியுள்ளார். மான்செஸ்டர் சிட்டி பிரீமியர் லீக்கின் நிதி விதிமுறைகளை பலமுறை மீறியுள்ளதாக குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ள போதிலும் லிவர்பூலுக்கு எதிரான அதன் வெற்றி கொண்டாட்டத்தை டயஸ் அவ்வாறு தற்காத்து பேசினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இன்றைக்கு ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல தான் மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில நம்ம கேட்டு ரசிக்க போறோம். டாக்டர் மணி மங்கை அவங்க தான் நமக்கு இன்றைக்கு பாடல்களை தேர்வு பண்ணி கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பாடல் தேர்வுகளை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. தேர்வு பண்ணி கொடுத்த அந்த ரசனைக்கு நன்றி.
1: நன்றி ஐயா.
0: டாக்டர், முதல்ல உங்களை பற்றின அறிமுகத்தை சொல்லிருங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சும்மூர் பேராக்கல. தொடக்க காலத்துல கம்போங் பீசாங் என்ற ஒரு கிராமத்துல வளர்ந்தேன் நானு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி குத்ரா மலேசியால லெக்சரரா ஜாயின் பண்ணேன். 14 வருஷம் அவங்க வேலை செஞ்சேன். ஒரு 3 வாரத்துக்கு முன்னதான் வந்து நான் ரிட்டையர் ஆனேன். அப்புறம் என் கணவர் பேரு டாக்டர் கதிரீசன். எனக்கு 3 மகன்கள் இருக்காங்க. பெரிய பையன் பேரு வந்து தினேஷ் குமாரா. அவர் வந்து ஒரு மருத்துவரா இருக்காரு. ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ அம்மான் சரவாக்கில் வேலை செய்யறாரு. 2வது பையன் பேரு தர்ஷன் ராமனா. அவர் வந்து ஒரு பார்மசிஸ்ட். என்னுடைய கடைசி பையன் பேரு வந்து தீரன் அமரேஷா. அவர் வந்து ஒரு வழக்கறிஞரா இருக்காரு. இதாயா என்னை பத்தி சுருக்கமா சொல்லிட்டேன்.
0: சுருக்கமா சொல்லிட்டீங்க, ஆனா ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். பணி ஓய்வுக்கு முன்பதாகவே உங்க வீட்டிலேயே 3 பட்டதாரிகளை உங்களுடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. அது பெரிய விஷயம் இல்ல?
1: நன்றி ஐயா,
0: அதற்கு மனமார்ந்த வாழ்த்து. உங்களுக்கு நிறைய மாணவர்களை உங்க வீட்டுல மட்டும் இல்ல, நீங்க கல்லூரியிலயும் நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க. அதற்கு நாங்க எங்களுடைய சார்பாவும் நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ பணி ஓய்வுக்கு பிறகு எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: அதாவது பணியில இருக்கும் போதும் சரி, இதுவும் சரி, எங்களுக்கு வந்து ஒரு இயக்கம் இருக்கு. அது பேர் சோல்ஸ் தர்மா ரிசோர்ஸ். அது வந்துட்டு நான் மலேசியா முழுக்க டாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அதாவது மறுஜென்மம் பற்றியது. அது எங்க டாக்ஸ் பேர் வந்து தி லா ஆஃப் கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன். அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டாக். சோ அந்த டாக் வந்து நாங்க மலேசியா முழுக்க நடத்துறதுனால நான் தான் வந்து ஆர்கனைசர். ரிட்டையர் ஆயிட்ட பிறகுமே பிஸியா தான் இருக்கேன்.
0: பரபரப்பா தான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. இதற்கிடையில இன்றைக்கு பாடல் தேர்வு பண்ணி கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய பாடல் பட்டியல்ல தொடக்கமா பாடல்களை கேட்டுலாம், அதற்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
1: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒண்ணு ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னோட நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
2: ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனிய பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
3: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: இன்றைக்கு டாக்டர் மணிமங்கை அவங்க தேர்வு பண்ணி கொடுத்திருக்கிற பாடல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோங்க. டாக்டர், நீங்க சொல்லியிருந்த மாதிரி செமூர் நீங்க வந்துட்டு தோட்டப்புற வாழ்க்கையிலிருந்து வந்தவங்க இல்ல, கம்போங் அதாவது கிராமத்து வாழ்க்கையிலிருந்து வந்தவங்க இல்லையா? அந்த நினைவுகளை நிச்சயமா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் அழைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தோட்டப்புறத்துல இருந்து வந்தேன், தோட்டப்புற வாழ்க்கை அப்படின்னு அதை அழகா வர்ணிப்பாங்க. நீங்க இப்போ எங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க.
1: கிராமத்து வாழ்க்கைனா வந்து இங்க கிராமத்துல வந்து இந்தியர்கள் நிறைய இருந்தாங்க, தமிழவங்க நிறைய இருந்தாங்க, கொஞ்சம் தூரத்துல இந்தியன் முஸ்லீம் நேபர்ஸ் இருந்தாங்க, கொஞ்சம் மலாய்க்காரர்கள் இருந்தாங்க. என்ன சிறப்பா இருக்கும்னா தீபாவளி டைம்ல சிறப்பா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து வந்து மாவாட்டுவாங்க. மறுநாள் தீபாவளிக்கு இட்லி தோசை சுடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வந்து மாவாட்டிட்டு போவாங்க. எல்லாம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கும், எஸ்பெஷலி தீபாவளி டைம்ல.
0: தீபாவளி சமயங்கள்ல இப்போ நீங்க நினைச்சு பார்க்கும் போது ஏக்கமா இருக்குல்ல?
1: ஆமா. அப்புறம் இன்னும் ஒரு சம்பவம் எப்போதும் நடக்கும்னா எங்க கம்பத்துல என்னன்னா, எப்ப பார்த்தாலும் தீபாவளி டைம்னு தெரியும் இல்லையா, மழை சீசன் அப்ப வந்து எப்ப பார்த்தாலும் வெள்ளம் ஏறிடும்.
0: அச்சச்சோ, அப்ப தீபாவளி கொண்டாடுறதே ஒரு பெரிய பெரும் பாடா இருக்குமே.
1: ஆமா, சவாலதான் இருக்கும் எல்லாத்துக்கும். அப்ப தண்ணி மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம் எல்லாரும். மழை வந்தாக்க வீட்டுல கொஞ்சம் ஒரு 3-4 சென்டிமீட்டர் தண்ணி ஏறிடும். அப்புறம் தண்ணி வடிகிற காத்திருக்கணும்.
0: அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான்ல?
1: ஆமா ஆமா. பட் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது அதுவும் ஒரு ஃபன் தான் தண்ணியில இறங்கிட்டு.
0: அதையுமே நீங்க வந்துட்டு எப்படின்னா பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறீங்க.
1: ஆமா ஆமா, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாத்துக்கும்.
0: இப்ப நீங்க சொல்லும் போது என்ன தோணுதுன்னா, நீங்க வந்துட்டு சமையல்ல மட்டும் அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லயுமே ஒன்னாதான் வேண்டிக்கிறீங்க. அதுதான் அந்த கொண்டாட்டம். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும் போது குறைஞ்சிருச்சேப்பா, இப்ப எல்லாம் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சிரிக்க கூட மாட்டாங்களே அப்படின்றவங்க கூட இருக்காங்க, சொல்றவங்க கூட இல்லையா? இப்ப நீங்க சொல்லும் போது அந்த கிராமத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் கண்டிப்பா நினைச்சு பாப்பாங்க, திரும்பவும் போகணும்னு. சரி, செம்மூர் பேரா அப்படின்னாலே கோபித்யாம் அங்க பிரபலம் இல்லையா? அதை தவிர்த்து வேற என்னென்ன இருக்கு?
1: கோபித்யாம்னா இப்போதான் ஃபேமஸ். அதுக்கு கம்பு கச்சாங்குத்தி இருக்கு, வரவங்க எல்லாம் கம்பு கச்சாங்குத்தி விசிட் பண்ணிட்டு கச்சாங்க வாங்கிட்டு போவாங்க.
0: இதுதான் அங்க பிரபலமான உணவா இருக்கு.
1: பிரபலமான உணவு.
0: சரி, நாங்களும் வந்தா அதை நாங்க சுவைச்சு பாக்குறோம். இப்போ உங்களுடைய பாடல்ல அடுத்த பாடல் கேட்டுடலாம்.

ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். #மின்னல் தீபாவளி 2026

0: டாக்டர், நீங்க வந்து ஒரு விரிவுரையாளரா இருந்திருக்கீங்க, நேரத்தை எப்படி நீங்க சமாளிச்சு இந்த பழம் பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது?
1: இல்லன்னா நான் வந்து ஒரு லெக்சரரா இருந்தனால எப்போதும் நான் லேட் நைட் வேலை செய்வேன். ரிசர்ச் செய்யணும், பேப்பர்ஸ் எழுதணும், மார்க் பண்ணணும் இல்லையா. சோ அந்த டைம் எப்போதும் நான் எப்ப செய்வேன் அந்த வேலைன்னா ராத்திரி இரவு நேரத்துல செய்வேன். இரவு நேரத்துல செய்யும் போது அமைதியா இருக்கும். இப்ப அந்த சமயத்துல பழம் பாடல்கள் கேட்டுட்டு
0: மின்னலம் தான் அப்படித்தானே?
1: ஆமா, மின்னலம் கேட்டுட்டு செய்யும் போது கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும் பாருங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். சோ கேட்டுக்கிட்டே நான் செக் பண்ணுவேன், பேப்பர் எழுதுவேன். அப்படி வந்த பழக்கம் தான். ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப் நைட் பர்சன், என் ராத்திரி தான் யோசிக்க முடியும். ரொம்ப
0: யோசிக்க முடியும், வேலையும் அப்பதான் செய்ய முடியும். பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: டாக்டர், பழம் பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த பட்டியல்ல ரொம்ப பிடிச்ச நெருக்கமான, உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல்னா என்ன பாடல் சொல்லுவீங்க?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் கொடுத்த பட்டியலே வந்து நெஞ்சம் மறப்பதில்லை.
0: அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா?
1: கண்டிப்பா. ஏன்னா இப்ப கடந்த ஒரு 15 வருஷமா எங்க ப்ரோக்ராம் எல்லாமே வந்துட்டு இப்ப இந்த சோல்ஸ் தர்மா ரிசோர்சஸ்ல இருந்து வந்துட்டு நாங்க நடத்துற சொற்பொழிவு எல்லாமே இந்த புனர்ஜென்மத்தை பத்தி தான். அதாவது போன ஜென்மத்துல நம்ம எப்படி இருந்தோம், என்ன நடந்தது, அதாவது மறுபிறவியை பத்தி தான் பாருங்க. அப்ப இந்த எனக்கு சின்ன வயசுல இந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தையும் பாத்துருப்பீங்க, அது மறுபிறவியை பத்தி தான் பாருங்க இந்த பாட்டு. அதனாலதான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்போ உங்களுடைய தேடலுக்கு ஏற்ற ஒரு பாடலா இருந்திருக்கு.
1: கண்டிப்பா, சின்ன வயசுல இருந்து.
0: இப்போ இந்த பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்கும் போது உங்களுக்கு எது நினைவுக்கு வரும் முதல்ல?
1: எனக்கு நினைவுக்கு வரது என்ன வரும்னா, அதாவது நம்ம திரும்ப திரும்ப பிறந்து வருவோம், அந்த ஞாபகம் தான் வரும்.
0: இப்போ அந்த பாடல் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில வரப்போகுது, கேட்கலாம்.
1: நன்றி.

0: டாக்டர், நீங்க பாடல் மட்டும் தான் ரசிப்பீங்களா இல்ல படங்கள், அதுல இருக்கிற கதாநாயகன் கதாநாயகி?
1: படங்கள் பாக்குவேன், பழைய படங்கள் பாக்குவேன். எனக்கு பிடிச்ச நடிகர் வந்து கல்யாணகுமார். அவரு இந்த படம் நெஞ்சம் மறப்பதில்லை படத்து ஹீரோ. அவரு எனக்கு பிடிச்ச நடிகர். அவர் நடிகை கேட்டீங்கன்னா மேடம் சரோஜாதேவி தான்.
0: வழக்கமா வந்து யாரை கேட்டாலும் புரட்சி தலைவர், பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் பேர் தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கல்யாணகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது உங்களுக்கு நடிப்புல?
1: அவரு ரொம்ப பசுமையான முகமா இருக்கும், பசுமையான முகமா இருக்கும். அவரு பிளே பண்ற கேரக்டர் ரோல்ஸும் வந்து ரொம்ப அமைதியா பொறுமையா நடிப்பாரு. அவர்
0: தமிழ் சினிமாவில தனித்துவமான ஒரு நடிப்பு.
1: ஆமா கண்டிப்பா, ரொம்ப பரபரப்பா நடிக்க மாட்டார்.
0: சரி, சரோஜா தேவி அவர்கள், அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்?
1: சரோஜா தேவி வந்து நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நடிக்கும் போது, அப்புறம் வந்து நல்லா நடனம் ஆடுவாங்க.
0: சரோஜா தேவி கிட்ட பிடிச்ச விஷயம் சொல்ல முடியாது, அவங்களையே பிடிக்கும், மொத்தமா பிடிக்கும். அவங்களை
1: பிடிக்கும், எஸ் அவங்களை பிடிக்கும்.

0: சரி டாக்டர், இப்போ நேரம் போனதே தெரியல பேசிட்டு இருந்ததுல. மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நிறைய பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கீங்க, நம்ம முதலே சொல்லியிருந்த மாதிரி. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு?
1: இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, அதுக்கு முன்ன நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நான் வந்து விரிவுரையாளர் ஆகிறதுக்கு முன்ன வந்து பிரைமரி ஸ்கூல்ல ஒரு 11 வருஷம் படிச்சு கொடுத்து வந்திருக்கேன். செகண்டரி ஸ்கூல்ல ஒரு 14 வருஷம் படிச்சு கொடுத்தேன். சோ எனக்கு நிறைய அனுபவம் இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைல இருந்து டீனேஜர்ஸ் அப்புறம் இந்த 20s யூனிவர்சிட்டிக்கு வரும்போது. அப்ப நம்ம சமுதாயம் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பெற்றோருக்கும் சரி, அதாவது நான் சொன்ன மாதிரி நானும் ஒரு கிராமத்துல இருந்துதான் வந்தேன் பாருங்க. அப்ப படிப்பு தான் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம சமுதாயத்துக்கு. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும், நான் இப்போது என்னோட மோட்டோ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நாலேஜ் பிரைட்டன்ஸ் த பாத் ஆஃப் த சீக்கர். சோ அந்த நாலேஜ் தான் நம்மளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும். அப்ப நம்ம மாணவர்களாம் என்ன முக்கியம்னா, அந்த படிப்பை கொடுக்கணும். நம்ம இந்திய மாணவர்களுக்கு படிப்பை கொடுக்கணும். படிப்பு கொடுத்து படிப்போட இன்னொன்னு என்னத்தை கொடுக்கணும்னா, டிசிப்ளினை கொடுக்கணும் ஐயா. வழி தவறி போகாம, அதாவது இந்த டீனேஜ் இயர்ஸ் வந்து அவங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டைட் ரோப்ல நடக்கிற மாதிரி, அது டைட் ரோப் வாக் நடப்பாங்க பாருங்க, ஒரு பெரிய போல் பிடிச்சி நடப்பாங்க பாருங்க, போல் பிடிச்சி நடக்கிற மாதிரி அந்த அந்த வயசு 16, 17, 18, 19 வயசு அந்த நடக்கிறது வந்து நிறைய தடுமாற்றம் வரும் அவங்களுக்கு. நிறைய வெளியிருந்து நிறைய நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் வரும், அது வரும் இது வரும். அந்த ரோப் வந்து அவங்க நடந்து கடந்து போயிட்டாங்கன்னா ஐயா வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆயிருவாங்க. அதுக்கு யாரு உறுதுணையா இருக்கணும்னா, பேரண்ட்ஸ் இருக்கணும், ஆசிரியர்கள் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்து இந்த கயிற்றுல இருந்து அந்த கயிற்று கடைசி வரைக்கும் நடந்து போயிருவோம்.
0: மாறி வந்தாலும் அந்த பாதை மாறாம, கீழே விழாம, வெற்றி பாதைகளை மட்டுமே அவங்க நோக்கி பயணிக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப அழகா அற்புதமா அந்த விஷயத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கு நிகழ்ச்சியில உங்களுடைய பாடல்களை நிச்சயமா நம்ம நேயர்கள் ரசிச்சு கேட்டிருப்பாங்க, நீங்க பேசினதையும் கூட. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள்கிட்ட பேசினதுல எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு
1: நன்றி ஐயா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கும் ரொம்ப நன்றி.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: இடம் பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலரத் உபைதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 7 நற்பண்புகளை உபதேசம் செய்தார்கள். அந்த நற்பண்புகள் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. முதலாவதாக சொன்னார்கள், உனது உடல் உறுப்புகள் துண்டிக்கப்பட்டாலும், நீ நெருப்பால் கரிக்கப்பட்டாலும், என் நிலை ஏற்பட்டாலும் சரி, அல்லாஹுவிற்கு இணை வைத்து விடாதே. ஒரு மனிதர் இணை வைத்தால் அந்த இணை வைக்கக்கூடிய விஷயம் அல்லாஹுவிற்கு மிகவும் வெறுப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இணை வைக்குதல் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவிற்கு எந்த ஆற்றல், எந்த சக்தி இருக்கிறதோ அந்த ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு இருக்கிறது என்று நம்புவது, அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு இருக்கின்றது என்று நம்புவது, இது போன்று இணை வைப்பதை அல்லாஹு ஒருபோதும் விரும்புவதில்லை. காரணம், அல்லாஹுதான் அனைத்து மனிதர்களையும், அனைத்து ஜீவராசிகளையும், இந்த உலகத்தையும் அல்லாஹுதான் படைத்தவன். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அந்த பொருளை வைத்து அந்த பொருள் அல்லாஹுவிற்கு நிகராக இருக்கிறது என்று சொன்னால் அந்த விஷயம் அல்லாஹுவிற்கு ஒருபோதும் பிடிக்காது. ஆக இணை வைக்க கூடாது. எந்த மனிதர் அல்லாஹுவிற்கு இணை வைக்கிறாரோ அவர் சொர்க்கத்திலும் நுழைய முடியாது. இரண்டாவதாக, தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடாதே. ஏனென்றால் எந்த மனிதர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகிறாரோ அவர் புனித இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு விலகி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகையை வேண்டுமென்றே விட்டுவிடக் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலரத் உபாதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். காரணம், தொழுகையின் மூலம்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும். தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் உரையாட முடியும். தொழுகையின் மூலம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும். அந்த தொழுகையை இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். நேரத்திற்கு தொழுகுவதில்லை. தொழுகைக்காக வேண்டிய பாங்கு சொல்லப்பட்டால் அதை காதால் கேட்டு அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள். தொழுகையின் மீது அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆக தொழுகையை வேண்டுமென்று விடக்கூடிய நிலை தொடர்ச்சியாக இருந்தால் அவர் புனித இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மூன்றாவதாக, பாவங்களை செய்ய வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹு தாலாவிற்கு கோபங்களை ஏற்படுத்திவிடும். இந்த உலகத்தில் பாவங்கள் என்பது மலிந்து விட்டது. அதிகமான இடங்களில் பாவங்கள் நடக்கிறது. அல்லாஹுடைய கோபம் அதன் காரணமாக ஏற்படுகிறது. அல்லாஹுடைய கோபம் ஏற்படுவதனால் சில இடங்களில் சில அழிவுகளும் ஏற்படுகிறது. மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சில அழிவுகளையும் அல்லாஹு தாலா காண்பிக்கிறான். ஆக பாவம் செய்வதை விலகி கொள்ள வேண்டும். பாவத்தினால் ரஹமத்தை ஒரு மனிதர் இழந்து விடுகிறார். அவருடைய ரிசுக்கு என்பது குறைந்து விடுகிறது. நான்காவதாக, மது அருந்த வேண்டாம். காரணம், மது என்பது அனைத்து தீமைகளுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது. எந்த மனிதர் மது அருந்தக்கூடியவராக இருக்கிறாரோ அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மோசமாக இருக்கும். மது அருந்துவதனால் அவரிடத்திலே மலக்குகள் நெருங்க மாட்டார்கள். ஆக மது அருந்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஐந்தாவதாக, மரணத்தை விட்டு விரண்டோடாதே. அந்த நிலையில் நீ இருந்தாலும் சரி, மரணம் வந்து விட்டால் அந்த மரணத்தை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள். அல்லாஹுவை சந்திக்க போகிறேன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆறாவதாக, பெற்றோர்களுக்கு மாறு செய்ய வேண்டாம். இவ்வுலகத்தை விட்டே விரண்டோடி விடு என்று அவர்கள் கட்டளையிட்டாலும் பெற்றோர்களுக்கு மாறு செய்து விட வேண்டாம். பெற்றோர்களுடைய நல்ல துஆவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏழாவதாக, நபி அவர்கள் சொன்னார்கள், உனது குடும்பத்தார்களுக்கு ஒழுக்கம் போதிப்பதற்காக பரம்பை வைத்துக் கொள்வதை விட்டும் நீ விட்டு விடாதே. அவர்களிடத்தில் நேர்மையாக நடந்து கொள். பிள்ளைகளுக்கு மத்தியில் நேர்மையை கடைபிடித்துக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று உபாதா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய பரக்கத்தையும் ரஹமத்தையும் அல்லாஹு தருகிறான். அல்லாஹும்மா சப்பித்னா பில் ஈமான் வ அமித்னா பில் ஈமான். இறைவா, ஈமானில் எங்களுக்கு உறுதியை தந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம் பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து உங்களுக்காகவே இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாடல்களை தான் நள்ளிரவு 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க. அதற்கு பிறகு மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காகவே தயாரா இருக்குங்க. பயணத்துல இருக்க போறீங்க அப்படின்னா மின்னலம் உங்களுக்கு நிச்சயமா துணையா இருக்கும். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாங்க. நல்லா ஓய்வெடுங்க.
1: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.

0: கண்டிப்பா கைங்களோட போய் பாப்போம்.
1: யாரு அந்த ஜஸ்ட் வான் அ பேஞ்சோ குருமா? அப்புறம் எதுக்கு என்ன காதலிச்சு தொலைச்ச? அவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? யூ யூஸ்லெஸ்.
0: ஐயோ நான் எப்பலாம் சொன்னேன் கூட்டு போலனே.
2: எங்க எங்க சொல்றா கேக்குறாயே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த ஒன் ஹவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான் இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான். Oh, my God.

0: பொறுத்து நமது வரவு செலவு திட்டம்.
1: ஒரு 30-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஹேண்ட்போன் நம்ம வாழ்க்கையை மாத்தினுச்சோ அதே மாதிரி ஏஐ வந்து எல்லா துறையிலயும் வந்து மாத்த போகுது. இதுக்கு வந்து நம்ம நாடும் சரி மக்களும் சரி தயார் நிலையில இருக்கணும். சோ இதுக்கு வந்து தனியா அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம நிறுவனமும் ஒன்று பண்ணியிருக்கோம். 16,000 காஸ்ட் இருக்கு அதுல ஆக்சுவலி. இரண்டாவது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப நீங்க இந்த கிளாடோ சாட் ஜிபிடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சில ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் வந்து லிமிடெட். சோ இதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்லயும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. குவாண்டமும் இப்ப வந்து முக்கியமா பேசப்படுது நம்ம பிளான்ல. தவிர்த்து வந்து பிசினஸ்க்கு வந்து அரசாங்கத்துல 30 மில்லியன் ஒதுக்கீடு வந்து எம்டெக் வழியமா கொடுத்திருக்காங்க. இது வந்து 4,000 சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து எப்படி ஏஐ வந்து அவங்க பிசினஸ்ல பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்லி. சோ இது வந்து ஒரு 30 மில்லியன் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க.
0: #BlanchaWan2ReBudoPluTujo #ApakitaDapat

யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதேதான்
3: இளமை, புதுமை, இனிமை.
4: காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

0: வணக்கம் நேர்களே, குமரன் பேசுகிறேன்.
1: ஒரு சுடர் பிரகாசிக்கும், பல சுடர் பிரதிபலிக்கும். மின்னல் எஃப்எம்மின் 1000 நம்பிக்கை ஜோதி, நம் எல்லாமே ஒன்றுதான் எனும் சொல்லும் செய்தி. 1000 நம்பிக்கைகள் 1000 விளக்காக புலிரட்டும். மின்னல் ஒளியோடும் ஒன்றுபடுவோம். நல்ல எண்ணங்கள் எத்திசையும் பரவட்டும். மின்னலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.
2: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
3: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. மங்கள இசை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2027 வரவு செலவு திட்டம் மக்களின் தேவைகளையும் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சி தேவைகளையும் நிறைவு செய்வதை உறுதி செய்வதில் கூட்டரசு அரசாங்கத்துக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முன்னுரிமையாக உள்ளது. தேசிய உடன்படிக்கை கட்டமைப்பு மாநில தேவைகளுக்கு ஏற்ப ஒதுக்கீடுகளை ஒருங்கிணைப்பதை வலியுறுத்துகிறது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். தற்போது நாட்டை சூழ்ந்துள்ள புகைமூட்டம் காரணமாக ஜொஹூர், மலாக்கா, நெகிரிசம்பிலான் ஆகியவற்றில் உள்ள எல்லா பள்ளிகளும் இன்று மூடப்பட்டிருக்கும். இருந்தும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபட்லினா சீதேக் தெரிவித்தார். இது தவிர ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகத்தினரும் இல்லத்திலிருந்து பணிகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மியான்மர் அகதிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கு முன்னதாக தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவு செய்ய வேண்டும். அண்மையில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் ஊடே மியான்மர் ஒப்புக்கொண்ட விவகாரங்களுள் இதுவும் ஒன்று என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அசட்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். நியூயார்க் ஜான் எஃப் கெனடி விமான நிலையத்தில் வங்காளதேசத்தின் முன்னாள் இடைக்கால அரசாங்க தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முமத் யூனோஸ் துன்புறுத்தப்பட்டதற்கு டாக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை அடையாளம் கண்டு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வங்காளதேச வெளியுறவு அமைச்சர் நியூயார்க்கில் உள்ள தனது தூதரகத்தை வலியுறுத்தியது. அமெரிக்க மத்திய தவணை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆற்றல் விலைகளை உயர்த்த ஹூதி தரப்பு முயல்வதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அதேவேளை சவுதி அரேபியா மீதான ஹூதி தாக்குதல்களை தாம் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என்றும் அவர் எச்சரித்துள்ளார். விளையாட்டு. 2026 டென்மார்க் பொதுப்பூப்பந்து. நாட்டின் கலப்பு இரட்டையர் ஹூ பங்ரோன், லாய் பெய்ஜிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் ஸ்பெயினின் ரூபன் கார்சியா, லூசியா ரோட்ரிக்ஸ் இணையை 21-18, 21-16 என்ற நேரடி செட்களில் வென்றனர். இந்த ஆட்டம் 37 நிமிடங்களுக்கு நீடித்தது. ஐரோப்பிய வெற்றியாளர்கள் லீக் கார்பந்து. பயர்ன் மியூனிக்கின் நார்வே வெற்றியாளர் வைக்கிங்கும் இடையிலான ஆட்டம் 3 கோல் எண்ணிக்கையில் சமம் கண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
3: இன் ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வயு

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

நேயர்களே, இஸ்லாம் என்பது அரபி மொழி சொல்லாகும். ஏக இறைவனுக்கு முற்றும் கட்டுப்பட்டு நடப்பது. மேலும் இஸ்லாம் என்பது அகிலத்து மாந்தர் அனைவரின் நல்வாழ்வுக்கென அகில மனைத்தையும் படைத்தாலும் ஏகவல்ல இறைவன் தந்தருளியுள்ள முழுமையான வாழ்க்கை திட்டமாகும். மனிதனை சரியான மனித தன்மையோடு வாழ வைக்கும் மகத்தானதொரு கொள்கையுமாகும். மனிதனிடம் இயற்கையாக அமைந்துள்ள உணர்வுகளையும் அவனது உறுப்புகளையும் அவன் பயின்றுள்ள கல்வி ஆராய்ச்சிகளையும் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், எவ்வகையில் செயல்படுத்தக்கூடாது, தன் சொந்த வாழ்விலும் பொது வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் எவ்வாறு வாழ்வது என்பன போன்ற விதிமுறைகளை கொண்ட ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை நியதிதான் இஸ்லாம் என்பது. இந்த இஸ்லாமிய வாழ்க்கையின் நியதிப்படி வாழ்வதை கொண்டுதான் உலகில் முன்னேற்றமும் செழிப்பும் சாந்தியும் சமாதானமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நிலைபெறும் என்பது திண்ணம்.

நேர்களே, இஸ்லாம் என்பது ஒரு இனத்தின் பெயர் என்று, ஒரு இலட்சிய கொள்கையின் பெயராகும். அனைத்துலக மாந்தருக்குரிய பொதுவானதொரு முன்னேற்றகரமான புரட்சி கொள்கையாகும். இக்கொள்கையை ஏற்று வாழும் மக்களும் ஒரு இனவாதிகளோ மதவாதிகளோ மொழிவாதிகளோ வேறு எந்த வகையான வகுப்புவாதிகளோ அன்று. உண்மையில் இஸ்லாம் முழு உலக மாந்தருக்குரிய முழுமையான வாழ்க்கை திட்டமாகும். அன்றாட வாழ்வுக்கும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டும் மார்க்கமாகும்.

நேர்களே, இனம், நிறம், மொழி, நாடு ஆகியவற்றால் மக்கள் சமுதாயம் எத்துணை வேறுபாட்டில் இருந்தாலும் மக்கள் என்ற முறையில் அனைவரும் சமமானவர் என்ற நியதியை உலகெங்கும் நிலவச் செய்கிறது இஸ்லாம். தகுதி, செல்வம் ஆகிய அடிப்படையில் மனிதர்களுக்கிடையே நிலவும் நியாயமற்ற வேறுபாடுகளை ஒழித்து கட்டி இஸ்லாம் வகுத்துள்ள வழிமுறைப்படி வாழுமாறு ஒவ்வொருவருடைய மனசாட்சியையும் இஸ்லாம் தூண்டிவிடுகிறது. எனவே மனித இனம் முழுவதும் இறைவனின் ஒரே குடும்பம் என்ற ஒருமைப்பாட்டையும் சமத்துவத்தையும் உலகுக்கு வழங்கும் மார்க்கம் இஸ்லாம் ஆகும்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை, யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.
3: நேரம் காலை மணி 6:30.

0: நம்ம நிகழ்ச்சி கேட்கிற நேர்களுக்கு ரவின் திரைசாவின் காலை வணக்கம். மற்றும் ஒரு புதன்கிழமை காலை பொழுதுல நம்ம சந்திக்கிறவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அந்த பக்கம்
1: எல்லாரும் அந்த பக்கம் நல்லாதா இருக்கிறாங்க. ஆனா சாலையில பயணம் செய்யும் போதுதான் ரவின், காலையிலேயே கொஞ்சம் புகை மூட்டமா இருக்கிறத பார்க்கும் போது கண்கள் தெளிவடையாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் மட்டும் இருக்கு.
0: என்னமோ புதுசா இப்ப புகை மூட்டம் வந்த மாதிரி நீங்க பேசுறீங்க. எவ்வளவு நாளா இருக்கு,
1: எவ்வளவு நாளா இருக்கு, ஆனா அது தெளிவாகணுமா இல்லையா?
0: இப்ப அந்த ஒரு தெளிவு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு.
1: அதனால என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்னு மனசு சொல்லுது, ஆனா இந்த பக்கம் கடமைகள் அழைக்கின்றது.
0: அதனால வேலைகள் இன்றைக்கு நிறைய இருக்கும். அந்த வேலைகளை சரியா திட்டமிட்டபடி நம்ம முடிக்கலாம். சரிங்க, இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 28ஆம் நாள், 2026 அக்டோபர் 14 புதன்கிழமை வந்திருக்கின்றது. நல்ல ஒரு பொழுதா இன்றைக்கு வந்திருக்கிறதுனால இப்ப திரேசா சொல்லிட்டாங்க வெளியில புகை மூட்டமா இருக்கு அப்படின்னு. வெளியில புகை மூட்டமா இருக்கலாம், பாக்குறது சில சமயம் மங்களா இருக்கலாம், ஆனா மனசு அந்த மாதிரி மங்களா இருக்க கூடாது, தெளிவா இருக்கணும்.
1: எப்படி ரவி
0: அதுதான்
1: அந்த தெளிவடுவாங்க தெருக்கு பாடல், பக்தி பாடலை நம்ம கேட்கலாம்.

ஒளியை துதித்தவர்க்கு இருள் தடுத்தாய், நூல் தந்த அகத்தியர்க்கு அருள் கொடுத்தாய், உன்னை நோக்கியே துதித்தவர்க்கு

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: காலையிலே கதை பேசலாம். தன்னுடைய பாட்டி பராமரித்த பூந்தோட்டத்தை இப்போது இந்த பெண் பார்த்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவளுக்கும் தோட்டக்கலை ரொம்ப பிடிக்கும். அதனால் மிகவும் அக்கறையுடன் அந்த பூந்தோட்டத்தை பார்த்து கொண்டாள். புதிதாக விதவிதமான செடிகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு புதிய பூச்செடியை வாங்கினாள். அதை வீட்டின் பின்புறம் இருந்த கல் சுவரின் மேல் வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி மிகுந்த அக்கறையுடன் பார்த்து கொண்டாள். அந்த செடியும் வேகமாக வளர ஆரம்பித்தது. ஆனால் 6 மாதங்கள் ஆகியும் ஒரு பூ கூட பூக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவளுக்கு எரிச்சலாகி, இவ்வளவு அக்கறை எடுத்தும் ஒரு பூ கூட பூக்கவில்லையே, இந்த செடியே வேண்டாம் என்று நினைத்தாள். அப்போது பக்கத்து வீட்டு அன்பர் அவளுக்கு தொலைபேசியில் அழைத்து, இந்த கல் சுவரின் மேல் இவ்வளவு அழகான பூக்களை பார்க்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறதே என்றார்கள். அதை கேட்டதும் அவள் சுவரின் மறுபக்கத்தை பார்க்க ஓடினாள். அங்கே பார்த்தால் அழகான பூக்கள் நிறைய பூத்திருந்தன. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அவள் எடுத்த அத்தனை முயற்சிகளுக்கும் பலன் கிடைத்திருந்தது. ஆனால் அது அவளுக்கு தெரியவில்லை. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நாம் எடுக்கும் முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்கவில்லை என்றால் முயற்சியை வீணென்று நினைக்காதீர்கள். சில பலன்கள் நம் கண்களுக்கு தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்யும் நல்ல முயற்சிகளுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். அது எப்போது எப்படி வரும் என்பதை மட்டும் பொறுமையுடன் காத்திருங்கள். பலனை காண முடியவில்லை என்பதற்காக உங்கள் முயற்சியை நிறுத்திவிடாதீர்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: சரிங்க, நேற்று இணையதளங்கள்ல வந்த சில செய்திகள், முக்கியமான செய்திகள் வழக்கம் போல இன்றைக்கு நம்ம தெரிந்துக்க போறோம். ஆரம்பிங்க திரேசா.
1: சரி, இந்த பக்கமா நாடு தழுவிய அளவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக காத்திருப்பு பட்டியலில் உள்ள 317 ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்த கல்வி அமைச்சு விண்ணப்பித்திருக்கின்றது. 2026 ஆண்டு செப்டம்பரில் செய்யப்பட்ட இந்த விண்ணப்பம் இன்னும் பணி நியமனத்துக்காக காத்திருக்கும் 880 ஆசிரியர்களின் ஒரு பகுதியை உள்ளடக்கியது என கல்வி துணை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு.
0: அப்புறம் வேற ஏதாவது செய்திகள் வந்திருக்கின்றதா?
1: இருக்கின்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை நிலைப்படுத்த அரசாங்கம் முயற்சிகளை வலுப்படுத்தும். அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் 2000 ரிங்கிட் குறைந்தபட்சம் ஊதியம் அமல்படுத்தப்படவிருப்பதை தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த வாழ்க்கை செலவுகள் குறித்த வருத்தத்தை களைவதற்காக அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களோட விலைகளை நிலைப்படுத்த தற்போது திட்டம் வகுத்து வராங்க.
0: சரி, அப்புறம் வந்து இணையதளங்கள் நேற்று வந்து சில செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த காற்றின் தரம் வந்து இன்னும் நிறைய பகுதிகளில் வந்து ஆரோக்கியமற்ற நிலையில பதிவு செய்திருக்கின்றது. இது நேற்றைய நிலவரப்படி அப்படின்னு வந்து தெரிவித்திருக்காங்க திரேசா. ஆனா இப்போ வந்து இந்த API இண்டெக்ஸ் நம்மளுடைய இணையதளங்கள்ல வந்துட்டு இந்த காற்றின் தரம் எப்படி இருக்கு அப்படின்றத அவ்வப்போது பார்க்கலாம். தற்போது வந்து 40 பகுதிகளில் கொஞ்சம் மிதமான அளவில் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. 27 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற ஒரு நிலையில இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரோக்கியமற்ற நிலை எப்படி அளவிடப்படுதுன்னா, 165 மேல இருந்துச்சுன்னா API குறியீடு ஆரோக்கியமற்ற நிலை அப்படின்றது வந்துட்டு அவங்க வந்து உறுதிப்படுத்தி சொல்லுவாங்க. இப்ப கொழலும் பொருள் எடுத்துக்கிட்டா நிறைய பகுதிகள் அந்த ஒரு சூழலா தான் இருக்கு. அப்புறம் வந்து இங்க சிரம்பான், பிறகு வந்து கோபாக், காஜாங், பாட்டிக்சன்ல கூட பார்த்தோம்னா அந்த சுற்று வட்டார பகுதிகள் 164 இருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமற்ற ஒரு சூழல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு கல்வி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜோஹர் மலாக்க நெக்ரி சம்பிலான்ல இன்றைக்கு வரைக்கும் புதன்கிழமை வரைக்கும் பள்ளிகள் வந்து தற்காலிகமாக அடைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்காங்க. இதற்கிடையில ஸ்லாங்குல இருக்கக்கூடிய பிபிடி ஹுலுலாங்க, பிறகு வந்து சப்பாங், அப்புறம் பஹாங்ல வந்து பிபிடி குவாந்தான், பக்கான், ரோம்பேன், பிறகு சபால வந்து பிபிடி தவாவ், சரோவாக்ல பிபிடி சரியான், ஸ்ரீ அம்மான், இந்த மாதிரியான இடங்கள்ல பள்ளிகள் தற்காலிகமாக அடைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க.
1: சரி, இதெல்லாம் வந்துட்டு இணைய பத்திரிகைகள்ல வெளிவந்திருக்கும் போது நீங்க ஒரு நொடியிலேயே வந்துட்டு இருந்த இடத்துல இருந்து பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ அவங்களுக்கான ஒரு கேள்வி, எப்போதும் ஒரு நாள் தொடங்கும் போது ரவி நல்ல எண்ணங்களோட தூய்மையான எண்ணங்களோட தொடங்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம உடலுக்கு தேவையானது பசியாறை. இந்த பசியாறை அந்த நாள் காலையில எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பிரபலத்தோட இல்ல ஒரு ஒரு சிறப்புக்குரிய நபரோட காலை உணவு இந்த பசியாறை பசியாறணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு?
0: யாரு கூட நீங்க பசியாற போறீங்க அதுதான் கேள்வி இன்றைக்கு.
1: ஆமா, அந்த நாள்ல இவங்க கூட பசியாறிட்ட பிறகுப்பா அந்த நாளையே என்னுடையதுப்பா, ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. இன்றைக்கு வாய்ப்பு கொடுக்கறோம், அழைத்து நீங்க தாராளமா சொல்லலாம்.
0: ஒரு மணி நேரமாவது கொடுத்துருங்கப்பா எனக்கு, அவரு கூட நான் பசியாறிடுறேன்.
1: ஏன் ஒரு மணி நேரம், ஒரு 10-15 நிமிடம் பட்டதா?
0: நீங்க அவ்வளவு சீக்கிரமா சாப்பிடுவீங்களா காலையில
1: இருக்குல்ல? ஆனா அந்த மாதிரி நபர் வந்தா ஒரு மணி நேரம் பத்தாதுதான்.
0: சரி, யார் அவங்க அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 2282 5 7 3 3 அல்லது 4 7 6 8 ஆனா 10-15 நிமிடத்துல பசியாரும் அப்படின்னு சொல்றது ஏத்துக்கவே முடியாது.
1: ரொட்டி முடியாதா?
0: அவ்வளவு சீக்கிரமா சாப்பிட்டுருவீங்க.
1: இங்க பாருங்க, அழைப்ப
0: வீட்டுல சொல்லுவாங்க ரொம்ப சீக்கிரமா சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடணும்.
1: நல்ல வேலை நீங்க வீட்டுல இல்ல ரவீன்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
2: இன்னைக்கு நம்ம டாக் வாக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க, முதலில் ஸ்குவாட் பொசிஷன்ல கீழே செல்ல வேண்டும். உங்களுடைய செஸ்ஸ நேராக வைத்து கொண்டு அந்த ஸ்குவாட் பொசிஷன்ல முன்னோக்கி சிறிய சிறிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க வேண்டும். இது குறிப்பாக குவாட்ரைசெப்ஸ், குளூட்ஸ் மற்றும் ஹிப் மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவது மட்டும் இல்லாம உங்களோட லோவர் பாடி ஸ்ட்ரெங்தன் மற்றும் மொபிலிட்டியை இம்ப்ரூவ் செய்யவும் இது உதவும். நீங்க இந்த ஒர்க் அவுட்டை 4 செட் 20 முதல் 30 வினாடி நீங்க செய்யுங்க. நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
3: பிள்ளைங்க ரொம்ப குறும்ப ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

0: சரி, இன்று காலை உங்களுக்கு ஒரு வாய்ப்புங்க. உங்க மனசுக்கு பிடித்தவங்களோட நீங்க காலை பசியாரை உண்ணணும் அப்படின்னா யாரு தேர்ந்தெடுப்பீங்கன்னு கேட்டிருந்தோம்.
1: லோகநாதன் வந்திருக்காரு. யாரு கூட பசியாரு போறீங்க லோகநாதன்?
2: இந்திய பிரதமர் மோடிஜி கூட பசியாரு. அவரு கூட பசியாரு.
1: எத்தனை தடவை அவர் மலேசியாவுக்கு வந்திருக்காரு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா?
2: சூழ்நிலையும்
1: அவ்வளோ
2: அழகா அவ்வளோ சிறப்பா கொண்டு வர
1: புதன்கிழமை மதுவா மனசுல ஆசைப்பட்டு இருக்கீங்க. நடக்கட்டும் சீக்கிரமா
2: லோகநாதன்.
1: தங்கநாச்சி வந்திருக்காங்க. சொல்லுங்க, யாரு கூட பசியார போறீங்க நீங்க?
3: நான் அரவிந்த் சாமி கூட போய் பசியார போடுறது எனக்கு ரொம்ப ஆசை.
0: யாரு? அரவிந்த் சாமியா?
1: அவருக்கு ஒரு நாசிலமா வாங்கி கொடுத்துருங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி,
3: ஒரு வாய்ப்பு கிடைச்சா.
0: அவரு கூட எத்தனை மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படும் பஸ் ஏறக்கு?
3: ஒரு 10-15 நிமிஷம் கூட போதும்.
0: கேளுங்க கேளுங்க, நல்லா எடுத்து சொல்லுங்க. ரவின்னு கேட்ட
3: ரொம்ப நேரம் வேணாம், கொஞ்ச நேரம் கிடைச்சாலே அது வந்து
1: பசியாரும்
0: பசியாரக்கூடாது. மனசுக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ பக்கத்துல வச்சு பசியாருங்க. நாள் ரொம்ப நல்ல மாதிரி இருக்குங்க.

0: வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: தேசிய உறுதிமொழியின் கீழ் கூட்டரசு மாநில அரசாங்கங்களிடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம். பிரதமர் அழைப்பு. காற்றின் திசை மாற்றம் புகைமூட்டத்தை குறைக்க உதவும். மெட் மலேசியா எதிர்பார்ப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டம் மக்களின் தேவைகளையும் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சி தேவைகளையும் நிறைவு செய்வதை உறுதி செய்வதில் கூட்டரசு அரசாங்கத்துக்கும் மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முன்னுரிமையாக உள்ளது. தேசிய உறுதிமொழி கட்டமைப்பு மாநில தேவைகளுக்கு ஏற்ப ஒதுக்கீடுகளை ஒருங்கிணைப்பதை வலியுறுத்துகிறது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இதில் அடிப்படை வசதிகள், பொருளாதாரம், பொதுச்சேவை ஆகியவை அடங்கும். அது மட்டுமின்றி சபா சரவாக்கில் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட மக்களின் நலன், வாழ்க்கை செலவின சிக்கல், வளர்ச்சி முன்னுரிமைகள் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. நேற்று நடைபெற்ற மந்திரி பசார், முதலமைச்சர் ஆகியோர் உடனான 150வது சந்திப்பில் பிரதமர் இதனை தெரிவித்தார். இவ்வேளை மக்கள் நாட்டின் உள்கட்டமைப்பு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக மின்வழி பாதுகாப்பு, எல்லை கடந்த புகைமூட்ட நெருக்கடி ஆகியவற்றின் மீதும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது என்று பிரதமர் கூறினார். மேலும் நாட்டின் தரவு, இலக்கவியல் அமைப்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு குவாண்டம் கணினி பாதுகாப்பு முறையை பயன்படுத்துவதன் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டது என்றார் அவர். புகைமூட்ட சிக்கல் தொடர்பில் திறந்த வெளியில் கழிவுகளை எரிப்பது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு இந்தோனேசியா கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மலேசியாவில் நிலவும் புகைமூட்டம் 2 வாரங்களுக்குள் படிப்படியாக விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 2 வாரங்களில் இந்திய பெருங்கடல் திசையை நோக்கி காற்று வீசும் நிலையில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தீபகற்பம், சரவா பகுதிகளில் எல்லை கடந்த புகைமூட்டத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி நம்பிக்கை தெரிவித்தார். இருப்பினும் கலிமந்தானிலும் சுமத்ராவிலும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ மேலும் 7 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாட்டை சூழ்ந்துள்ள புகைமூட்டம் காரணமாக ஜொஹூர், மலாக்கா, நெகிரிசம்பிலான் ஆகியவற்றில் உள்ள எல்லா பள்ளிகளும் இன்று மூடப்பட்டிருக்கும். இருந்தும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கல்வியமைச்சர் டத்துஸ்ரீ ஃபட்லினா சீரேக் தெரிவித்தார். இது தவிர ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகத்தினரும் இல்லத்திலிருந்து பணிகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நேற்று வரை நாடு முழுவதும் 27 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறையின் காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பின் இணையதள தரவுகள் தெரிவிக்கின்றன. ஜொஹூர், பாசிர்குடாங்கில் IPU 178 என இருப்பதை தொடர்ந்து அது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப பயன்பாடு, வணிக விரிவாக்கம் ஆகியவற்றின் மூலம் நிறுவனங்களின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு அதன் வளர்ச்சி பலன்களை ஊழியர்களின் ஊதிய உயர்வு வழியாக பகிர்ந்தளிக்க முடியும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். குறிப்பாக குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி திறனை மேம்படுத்த தொழில்நுட்ப பயன்பாடும் நிதியுதவியும் அவசியம் என அவர் கூறினார். நிறுவனங்களின் வணிக வளர்ச்சி வலுப்பெறும்போது அதன் பலன்களில் ஒரு பகுதியை ஊழியர்களுக்கு திருப்பி வழங்குவதன் மூலம் ஊதிய உயர்வுக்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜப்பானில் போதைப்பொருள் குற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மலேசியர்கள் 5 தடுத்து வைக்கப்பட்டுள்ளது குறித்து துல்லியமான தகவல்களை பெறுவதில் உள்துறை அமைச்சர் டோக்கியோ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளவுள்ளது. உண்மைகள் வெளிக்கொணரப்படுவதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு புக்கிடமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் தத்து ஹுசின் ஒமர் கான் பணிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசிடோன் இஸ்மாயில் கூறினார். அவர் நேற்று கெடா மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITMல் நடைபெற்ற மாணவர்கள் உடனான கலந்தாய்வில் பங்கேற்றார். தொடர்ந்து பேசிய டாத்துஸ்ரீ சைஃபுடீன், குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மியான்மர் அகதிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவதற்கு முன்னதாக தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அண்மையில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் ஊடே மியான்மர் ஒப்புக்கொண்ட விவகாரங்களுள் இதுவும் ஒன்று என அவர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், 2023 ஜனவரிக்கு பிறகு மலேசியாவிற்கு வந்த அகதிகள் அகதி பதிவு ஆவணம் DPP வழங்குவதற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்று டாத்துஸ்ரீ சைஃபுடீன் தெளிவுபடுத்தினார். புதிய அகதிகள் பெருமளவில் நாட்டிற்குள் வருவதற்கு DPP முதன்மை காரணமாக இருப்பதை தடுப்பதற்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. UNHCR தரவுகளின்படி மலேசியாவில் ஏறக்குறைய 225,000 அகதிகள் உள்ளனர் என்று டாத்துஸ்ரீ சைஃபுடீன் நசிட்யான் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள ஜான் எஃப் கெனடி விமான நிலையத்தில் வங்காளதேசத்தின் முன்னாள் இடைக்கால அரசாங்க தலைமை பேராசிரியர் ஆலோசகர் பேராசிரியர் முமத் யூனுஸ் துன்புறுத்தப்பட்டதை டாக்கா அரசாங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. மேலும் தொடர்புள்ளவர்களை அடையாளம் கண்டு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இவ்விவகாரத்தை உள்ளூர் சட்ட செயலாக்க அமைப்புகளிடம் எடுத்துரைக்குமாறும் நியூயார்க்கில் உள்ள வங்காளதேச தூதரகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளதாக வெளியுறவு அமைச்சு கூறியது. அமெரிக்க மத்திய தவணை தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் ஆற்றல் விலைகளை உயர்த்த ஹுதி தரப்பு முயல்வதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டினார். மேலும் சவுதி அரேபியா மீதான அத்தரப்பின் தாக்குதல்களை தாம் ஒருபோதும் மறக்கப்போவதில்லை என்றும் அவர் எச்சரித்தார். ஹுதி சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிலையங்கள், எண்ணெய் கப்பல்கள் உள்ளிட்ட போக்குவரத்து மையங்களை குறிவைத்துள்ளது. கடந்த வார இறுதியில் ரியாத் பன்னாட்டு விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களும் இதில் அடங்கும். செயற்கை நுண்ணறிவுடன் தொடர்புடைய ஆபத்துகளை கட்டுப்படுத்த உண்மையான பயனுள்ள பாதுகாப்பு தரநிலைகளை உருவாக்குவதற்கு தொழில்துறையும் அரசாங்கங்களும் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று மைக்ரோசாப்ட் தலைவர் பிராட் ஸ்மித் எச்சரித்துள்ளார். ஓபன் AI அன்ட்ராபிக் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட மாதிரிகள் ஆய்வின்போது பாதுகாப்பு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அண்மைய மாதங்களில் AI பாதுகாப்பு குறித்த அச்சுறுத்தல்கள் வெகுவாக அதிகரித்துள்ளன. இது AI தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்த வேண்டியதற்கான அழுத்தத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஸ்மித் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு 2026 டென்மார்க் பொதுப்பூப்பந்து. நாட்டின் கலப்பு இரட்டையர் ஹூ பாங்ரோன் லாய் பெய்ஜிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் ஸ்பெயினின் ரூபன் கார்சியா லூசியா ரோட்ரிக்ஸ் இணையை 21-18 21-16 என்ற நேரடி செட்களில் வென்றனர். பாங்ரோன் பெய்ஜிங் அடுத்து தாய்லாந்தின் டச்சபோல் பாரா நுக்ரோ சுபிசாரா பியவ் சம்ப்ரானுடன் பொருதுவர். இதற்கிடையில் ஆடவர ஒற்றையர் ஆட்டக்காரர் லியுங் ஜுன்ஹவ், கலப்பு இரட்டையர் வாங் தியன் சி லிம் சியூ சியன் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேற தவறினர். அவர்கள் முறையே ஜப்பான் தைவானைச் சேர்ந்த எதிரணியிடம் தோற்றனர். ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கார்பந்து. நார்வே வெற்றியாளர் வைக்கிங்குடன் 3 கணக்கில் ஆட்டம் சமநிலையில் முடிவுற்றதையடுத்து பயன் மியூனிக் வெற்றியை உறுதி செய்ய தவறியது. அஃது இறுதி நிமிடத்தில் 1 விட்டுக் கொடுத்தது. முதல் பாதியில் 2 எண்ணிக்கையில் பின்தங்கியிருந்த பயன் ஹாரிகேன் அடித்த 2 லூயிஸ் டியாஸின் 1 மூலம் 3-2 என எழுச்சி பெற்றது. இருப்பினும் மைக்கேல் ஒலிசேவுக்கு வழங்கப்பட்ட சிவப்பாட்டை 90th நிமிடத்தில் ஹர்மன் ஹோகன் மூலம் வைக்கிங் 1 புகுத்த வாய்ப்பளித்தது. தேசிய உறுதிமொழியின் கீழ் கூட்டரசு மாநில அரசாங்கங்களிடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம், பிரதமர் அழைப்பு. காற்றின் திசை மாற்றம் புகைமூட்டத்தை குறைக்க உதவும், மெட்மலேசியா எதிர்பார்ப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1994 இன்றைய நாளில் மலாக்கா மாநில சட்டமன்றத்தில் கிளமாக் சட்டமன்ற உறுப்பினர் டத்து முகமது ஜின் அப்துல் கனி மலாக்காவின் 7வது முதலமைச்சராக உறுதிமொழி ஏற்றார். பதவி விலகிய தான்ஸ்ரீ அப்துல் ரஹீம் தம்பி சிக்குக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டார். டத்து முகமது ஜின் 1959 முதல் அம்னோ உறுப்பினராவார். 1986 மாநில சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 1986 முதல் 1990 வரை பொதுப்பணி பொது வசதி ஆட்சிக்குழு உறுப்பினராக சேவையாற்றினார். 1990 முதல் 1994 வரை வீடமைப்பு சுற்றுச்சூழல் ஊராட்சி ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தார். 1997 மே மாதம் வரை மலாக்கா மாநில முதலமைச்சராக பணியாற்றினார். பின்னர் டத்தோஸ்ரீ அப்துல் ஜஹார் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்ந்து மகிழ்ச்சிக்கு இருக்கிற உங்களுக்கு காலை வணக்கம். கூடவே நன்றி. அங்க வந்து சேரட்டும். நல்ல ஒரு காலை பொழுது, புதன் கிழமை பொழுது வந்திருக்கு. இன்றைய பொழுது எல்லாமே நம்ம மனசுல நினைக்கிறத படி, அதாவது நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல திரேசா.
1: ஆமா,
0: அதனால அது நம்பிக்கையான ஒரு நாளா நமக்கு இருக்கட்டும். அதுதாங்க
1: சரி. இந்த 1000 விளக்குகள், 1000 கடவுகள் அப்படின்னு சொல்லும் போது இதற்கான தேடலுமே இருக்கிறவின். அதாவது நம்ம நேயர்கள் அழைத்து அவங்களுடைய கடவுகளை சொல்லலாம். அந்த கடவுகளுக்காக தான் வருகின்ற அக்டோபர் 25 மனாரா கேஎல் டவர் அந்த கோபுரத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க யாரோ ஒருவருடைய கனவுக்காக விளக்கேற்ற போறாங்க,
0: நம்பிக்கை ஒளி ஏற்ற போறாங்க. அதனால நீங்க அழைத்து உங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்றத தொடர்ந்து நம்ம மின்னல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வணக்கம் மின்னல்ல மட்டுமல்ல, நம்மளுடைய ஒளிபரப்பு முழுக்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி திரேசா, இப்ப நம்மளுக்கு வந்து பசிக்காது. ஆனா சில சமயம் இந்த சமூக வலைத்தளங்கள், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல சிலர் வந்து இந்த சாப்பிட்டு இந்த காணொலி எல்லாம் பதிவேற்றம் பண்ணுவாங்க. சிலர் பார்த்தோம்னா சாப்பிட்டுக்கிட்டே நேரலையா லைஃபா இருப்பாங்க. அதை பார்க்கும் போது நமக்கே வந்து ஒரு பசி வந்துடும், ஐயோ சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா, உலகம் முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துறாங்கல்ல, அவங்கல 62 விழுக்காட்டினர் இந்த மாதிரியான உணவு சார்ந்ததுதான் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல அதிகமா பாக்குறாங்களாம். இன்றைக்கு நேயர்கள்கிட்ட ஒரு கேள்வி நாங்க முன் வைக்க போறோம். நீங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒருத்தவங்க சாப்பிடுற காணொலியை பார்க்கக்கூடிய நபரா நீங்கள்?
1: ஏன்னா இந்த காணொலிக்கு தான் அதிகமான அந்த வியூஸ் சொல்லுவாங்களே, அது அதிகமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 1 மில்லியன், 2 மில்லியன் என்ன பண்ணாங்க பாத்தீங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க
0: சும்மா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அது சிலர் பார்த்து அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதற்கு சில பதிவுகள் கொடுப்பாங்க.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: வணக்க மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் திரு குணசீலன் கண்ணன்.
2: இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வயது வந்து 25, 30, 35 இந்த மாதிரி இருப்பாங்க. வயதான காலத்தை பத்தி நம்ம இன்னும் யோசிக்கல பாருங்க. அப்ப நம்ம வந்து வேலை இருக்காது, நம்ம வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் போறப்ப வந்து அந்த அந்த பணம் பலம் இருந்தாதான், இல்லைன்னா நம்ம என்ன என்ன ஆகும், நான் வந்து என் பிள்ளையை நம்பிதான் நான் நான் இருக்கணும், இல்ல நான் இன்னும் வேலை செய்ய அந்த சான்சஸ் இருக்கு, நான் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும், ஏன்னா எனக்கு பணம் இல்லையே, எனக்கு என்னோட டெய்லி செலவுக்கு பணம் தேவைப்படுது. அப்ப வந்து பணம் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நிதி நிர்வாகத்தை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலனாக்கா வாழ்க்கையில நிறைய குறிக்கோள் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து அடைய முடியாது, ரிட்டையர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க வந்து சொத்துக்கள் சேர்க்கணும், நம்மளோட இருக்கிற பணம் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு 10,000 வழி

0: ஓகே இந்த 10,000 வெள்ளி வந்து 15,000 வெள்ளி ஒரு 20,000 வெள்ளி அப்படின்னு அதை வந்து நம்ம ஆங்கிலத்துல வந்து பில்ட் த வெல்த் சொல்லுவாங்க. குருவி சேர்க்கிற மாதிரி நம்ம சேர்க்கணும் பாருங்க. அந்த பில்ட் வெல்த் பண்ணோம்னாக்கா இந்த நிதி நிர்வாகம் இருந்தாதான் நம்ம இதை செய்ய முடியும். முதல்ல எனக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவுன்னு எனக்கு தெரியணும், எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சாதான். இதெல்லாம் நிதி நிர்வாகம். மக்கள் நினைச்சுக்கிறாங்க சில சமயத்துல வந்து இல்ல நான் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கிட்டேன், அப்ப நான் ஒரு காப்புறுதி வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா அது வந்து நிதி நிர்வாகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு நிதி நிர்வாகம். நிதி நிர்வாகம்ன்றது அது இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வரவு தெரியணும், உங்க செலவு தெரியணும், சொத்துக்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு அதை நம்ம எப்படி பிளான் பண்ணி நம்ம எங்க போகணும் அப்படின்றதான் ஒரு நிதி நிர்வாகம். ஒரு நாட்டுக்கு வரோட வரவு பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து அறிவிப்பாரு நாட்டோட வரவு செலவு எவ்வளவு அப்படின்ட்டு. ஒரு பிசினஸ் செய்யறாங்க, ஒரு வியாபாரம் செய்யறாங்க, அப்ப அவங்களுக்கும் வந்து ஒரு வரவு செலவு அவங்களுக்கு தெரியணும். ஜஸ்ட் நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பார்ப்போம். ஒரு நாட்டுக்கு ஒரு பிசினஸ் செய்யறோம், ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க வரவு செலவே தெரியல அவங்களுக்கு. என்ன நாடு என்ன ஆகும், ஒரு ஒரு பிசினஸ் எப்படி ஆகும். உங்களோட வரவு உங்களோட செலவு இது ரொம்ப முக்கியமா வந்து மக்கள் வந்து இது தெரியணும். ஏன் இப்ப நான் சொல்றேன்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் அவங்க வந்து அந்த ஃபைனான்சியல் டிசிஷன் சொல்லுவாங்க, அப்ப அதை எடுக்க முடியும்.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.

0: சமூக வலைதளங்கள்ல சிலர் சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த காணொளி அந்த நேரலையே அதிகமா பார்க்கக்கூடிய நபரா நீங்கள்?
1: ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த பழக்கம் வந்துட்டு எப்படியாவது ஒரு நாளைக்கு ஓரிரு காணொலிகளை பாத்துரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாக்குறதோட சரி ரவீன், கூடவே அவங்களுக்கு பசிக்கவும் பசிக்காம இருக்க, அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு.
0: அது வந்து அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியல. யாராவது சாப்பிடறத நம்ம அவ்வளோ ஆசையா ஆர்வமா அமர்ந்து பாக்குறோம்.
1: சாப்பிடறது கலை, அதை பாக்குறது
0: இன்னொரு கலை. அந்த மாதிரியா நீங்க அழைத்து சொல்லுங்க 2282573 3 4 7 6 8. ஜோஹர்ல இருந்து முகுந்தன் வந்திருக்காரு. ஜோஹர்ல நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? பள்ளிகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கு வேலை முகுந்தன்?
2: ஆமா ஆமா, பள்ளிகள் அடைக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. வேலைக்கு போகும்போது டிராபிக் எதுவும் இல்ல.
1: ஒரு மகிழ்ச்சி பாருங்க, என்ன ஒரு ஆனந்தம்.
0: நீங்க எப்படி யோசிக்கிறீங்க?
2: ஆமா, டிராபிக் எதுவும் இல்ல, பீஸ்ஃபுல்லா அழகா வேலைக்கு போயிட்டு.
1: சரி சரி, நிம்மதியா வேலைக்கு போங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஆனா அடிக்கடி இந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்க கூடாது, சரியா?
2: அப்படி கிடையாது, சும்மா ஒரு
1: என்றைக்காவது ஒரு நாள்
0: ஒரு காலையில நகைச்சுவைக்காக அந்த மாதிரி. சரி சரி முகுந்தன், சொல்லுங்க, இந்த காணொலியில இந்த சாப்பிடறதுலாம் நீங்க அடிக்கடி பாக்குறனவரா?
2: சிங்கப்பூர்ல ஒரு கடை திறந்திருக்காங்க, இந்த வர வர அத போய் ட்ரை பண்ணலாம் நினைச்சேன். சமையல் பத்தி ரொம்ப நிறைய பாப்பேன், சமையல் பாப்பேன்.
0: நல்லா சமைப்பீங்களா?
2: ஓரளவுக்கு சமைப்பேன். சமையல் தெரியுது எல்லாருக்கும், ஒரு கலைமறி அது நல்லது.
0: எத்தனை ஆண்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சொல்லுங்க முகுந்தன்.
2: நிறைய பேர் நிறைய பேர் பசு அதாவது குறிப்பா ஆண்கள் நிறைய பண்ணுவாங்க.
1: நன்றி நன்றி முகுந்தன்.
2: நன்றி நன்றி, வணக்கம், நன்றி.

0: வழக்கமீனல் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு வந்து இந்த உணவுகள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த சமூக வலைதளங்கள்ல ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த காணொலிய நிறைய பேர் மலேசியர்கள் மட்டுமல்ல, இந்த இது பார்த்தோம்னா இந்த சூழல் உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு.
1: ஏன்னா இந்த சாப்பிடும் அந்த சாப்பாடும் சரி, அவங்க சாப்பிடுற அந்த விதம் இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில ஒரு ஈர்ப்பு இருக்கதான் செய்யுது ரவி.
0: ஆமா, அக நேர்கள் இன்றைக்கு அழைத்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம்ல. கோமதி,
2: எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ரவி.
0: என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
2: எனக்கு ஆளுங்க சாப்பிடுறது பார்க்க பிடிக்காது.
0: பிடிக்காதா?
2: நீங்க
0: சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. பெரும்பாலும் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சாப்பிடும் போது சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
2: ஐயோ எங்க அம்மா கிட்ட அடி உழுவோம் ரவி.
0: ஆனா சிலர் சாப்பிடும் போது அவ்வளவு சத்தம் வரும் பாருங்க.
1: சில நேரங்கள்ல எரிச்சல கூட ஏற்படுத்தும் அல்லவா, என்ன இப்படி சாப்பிடுறாங்கன்னு. ஆனா நான் ரசிக்கிறதுலாம் சத்தம் இல்லாம சாப்பிடுவாங்க.
2: அப்புறம் அந்த மைக் இருக்கும், அந்த மைக் கிட்ட அந்த முறுக்கு சாப்பிடும் போதோ இல்ல ஏதாவது ஒரு
0: கிரன்ச்சியா
1: இருக்கும்.
2: எனக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் அதை பாக்குறதுக்கு.
1: அந்த நகத்துல தட்டுவாங்க தெரியுமா, அது பிரிக்கிறதுக்கு
0: என்ன நீங்க
2: நிறைவேறினா சரி, அதாவது இப்ப இந்த
1: நன்றி கோமதி.
2: நன்றி, தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்து.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். இந்த தீபாவளியை ஒரு புதிய நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
2: சோ எனக்கு வந்து என்னன்னா, ஒன்னும் கொஞ்ச நாள்ல எந்த ஒரு ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இல்லாம நம்ம வாழணும். எனக்கு ஒன்னும் ரெண்டு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க, சோ அவங்களை எப்படியாச்சும் கரை ஏற்றணும், அவ்வளவுதான் என்னால. நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம்.
3: ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து வந்தவங்க தான். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் மாரி செஞ்சு ஒரு பாஸா இருக்கேன். அதே மாரி என்னோட ஹஸ்பண்டும் ரொம்ப ஆசை, அவரும் பாஸ் ஆகணும், ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு.
4: நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம் என்ற கருப்பொருளை நீங்க தொடங்கி இருக்கீங்க. மின்னல் FM க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.

0: தீபாவளி நல்வாழ்த்து.
1: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
3: ஒரு விளக்கு ஏற்றப்படும் போது இருள் மட்டும் அகற்றப்படுவதில்லை, உள்ளத்தில் நம்பிக்கையும் உருவாகிறது. ஓர் ஆசை, ஓர் எதிர்பார்ப்பு, ஆயிரம் விளக்குகள், ஓர் ஆயிரம் நம்பிக்கைகள், உள்ளமும் இல்லமும் புது ஒளியால் பிரகாசிக்கட்டும். மின்னலுடன் நம்பிக்கை ஒளி ஏற்றுவோம். ஹேஷ்டாக் மின்னல் தீபாவளி 2026.
4: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: லாஷினிக்கு பிடிக்கும் அந்த மாதிரி காணொளி பாக்க
1: ரொம்ப பிடிக்கும். இது எப்ப எனக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சு, அந்த PKP டைம் இருக்குல்ல, அப்பதான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுச்சு. சோ அந்த யூடியூப்ல எனக்கு மட்டும் இல்ல, என் பிள்ளைங்களுக்கு இருக்காங்களே, அப்ப வந்து அப்பயே வந்து அவங்க 6 வயசு 5 4 வயசு, அப்ப சோறு ஊட்டுறப்ப இப்ப இந்த வீடியோ வந்து திறந்து விட்டுட்டு அவங்க சாப்பிடுறாங்களே, சோ அதை பாக்க பாக்க இந்த பிள்ளைங்களுக்கும் மாமா தட்டுங்க நம்ம பாத்துட்டு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம்.
2: பாருங்க, நிலா சோறு ஊட்டி காலம் போய் இப்ப யூடியூப் காணொலியா
1: ஒரு
0: பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு.
1: இப்ப வரைக்கும் அப்பப்ப வந்து அதை பாக்குறதுதான் குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து அந்த சமையல் குறிப்பு அதெல்லாம் பாத்துட்டு என் பிள்ளைங்க வந்து அந்த கேக் செய்யறது அதெல்லாம் பாத்துட்டு அவங்க எல்லாம் கேக் செய்ய ஆரம்பிப்பாங்க.
0: அப்புறமா இந்த பொறுத்தவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த காணொலி எவ்வளவு நேரம் நீங்க அமர்ந்து பாப்பீங்க?
1: ஒரு வீடியோ லைக் அந்த வீடியோ எவ்வளவு லென்த் இருக்கு, ஒரு 10-15 minutes இருக்குமா?
0: அப்ப அது வரைக்கும் பாப்பீங்க? வாரத்துல ஒரு தடவையாவது மத்தவங்க சாப்பிடுற காணொலியை நம்ம பார்க்கிறோமா?
2: இது என்ன வாரத்துல ஒரு தடவை?
0: ஒரு தடவை குறைந்தபட்சம் ஒரு முறை, ஒரு முறையாவது
2: தினமும்
0: பாப்போம் பாக்குறீங்க. அதனால இந்த மாதிரி நிறைய நேர்கள் தொடர்ந்து நமக்கு அழைத்து பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து இந்த இனிப்பு நாள், அதாவது இது வந்து டிசர்ட் நாள் அப்படின்னு நம்ம வந்து ஆங்கிலத்துல சொல்லுவோம். அது பெரும்பாலும் இது இன்றைய நாள் எதற்கு அனுசரிக்கிறாங்கன்னா, இந்த அணிச்சலா இருக்கட்டும், பிறகு வந்து இந்த பனிக்கூழ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான ரொம்ப இந்த இனிப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிடுவதற்கான ஒரு நாளாக வந்து இன்றைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால ரொம்ப நம்ம எப்போதுமே உணவுகள்ல அதிகமான இனிப்பு எடுத்துக்க கூடாதுதான். இருந்தாலும் இன்றைக்கு வந்து இந்த உணவுகள் பற்றி நம்ம பேசும்போது அவ்வளவு நேர்களை அழைத்து வித்தியாசமான கருத்துக்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
2: அது குறிப்பாக நம்மவர்கள் வந்து இப்போதும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு நல்ல நாள் பெருநாள்ல வந்து இனிப்பு கொடுக்கற ஒரு பழக்கம் வழக்கம் எல்லாம் இருக்கு.
0: சரி,
2: அந்த இனிப்பே கொடுத்தாலும் அதுல இனிப்பு குறைவா இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம்.
0: அதுதாங்க தொடர்ந்து நீங்க அழைத்து பேசுறது. அதான் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுங்க.

0: நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்ததா கௌரி வந்திருக்காங்க. சொல்லுங்க கௌரி.
1: எனக்கு கோவம் வந்துரும்.
2: அடிச்சிருக்கீங்களா என்ன?
0: நீங்களும் பார்க்க மாட்டீங்களா?
1: இல்ல பாப்பேன். ஒரு சமயத்துல நம்ம ரொம்ப பசியா இருப்போம், அந்த சமயத்துல அவங்க சாப்பிடறத பார்க்கும் போது, இல்ல நம்ம ஒரு வெஜிடேரியனா இருக்கும் போது அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப டெம்டிங் ஆயிரும். பட் நம்ம வந்து ஏதோ ரஷ்ஷிங்ல கொஞ்சம் காம் டவுன் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு வீடியோ பார்ப்போம். நம்ம வந்து ஓபன் பண்ணோம்னா சாப்பிடறத பார்க்கும் போது கோவம் வந்துடும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஐயோ என்ன இது, இவங்க மட்டும் எல்லாம் தேடி தேடி போய் சாப்பிடுறாங்களே,
0: நம்மளுக்கு கிடைக்க மாட்டது அந்த மாதிரி.
2: அது உணவுக்கான தேடல், தேட ஆரம்பிக்கணும்.
1: ஆமா அது உண்மைதான்.
0: இனிமேல காணொலி எல்லாம் பார்க்கும் போது கோவம் எல்லாம் படாதீங்க, சரியா? ரொம்ப ஒரு அழகான குரல் இருக்கிறதுனால நீங்க கோவப்படுறது நியாயமா
2: இருக்காருங்க. இது அழகுல மயங்கி தானே கேள்விப்பட்டிருக்கீங்க, குரல்ல மயங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு என்ன ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு இருக்கு?
1: என்னோட ஆசை எதிர்பார்ப்பு ஃபியூச்சருக்கு தான் இருக்கு.
0: என்னது?
1: எப்படியாவது நம்ம, எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள வந்து லைஃப்ல வந்து செட்டில் பண்ணிடணும் நினைக்கிறத வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாம அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே அமையணும் அப்படின்னு. சோ எனக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு ஒரு ஆசை இருக்கு. சோ நெக்ஸ்ட் இயர் மாதிரி படிக்க ஆரம்பிக்கலாம், இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு கனவு இருக்கு. அது நிறைவேறணும்னு ஆசைப்படுறேன்.
2: சொல்லிட்டீங்களா, அதுக்காக நாங்க விளக்கேற்றோம், சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவின் நிதி பற்றாக்குறையை அடுத்த 2 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% கீழ் குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக 2 நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசன் கூறினார். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 6.4% இருந்த நிதி பற்றாக்குறை கடந்த ஆண்டு 3.7% குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2027 வரவு செலவு திட்டத்தின் கீழ் தேசிய நீரோட்டத்திலிருந்து விடுபட்டுள்ள 6 மாநிலங்களுக்கு மேம்பாட்டு செலவினமாக 21.26 பில்லியன் ரிங்கேட்டை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டில் ஒவ்வொரு மாநிலத்தின் தனிப்பட்ட தேவைகளும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் தெரிவித்தார். மலாய் மரபைச் சேர்ந்த மலேசியரை திருமணம் செய்து கொள்ளும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த வெளிநாட்டவனின் இன அடையாளம் மலாய் என மாறாது. தொடர்புடைய நபரின் மரபு அவர்களின் பூர்வீகத்திற்கு ஏற்பவே அமையும். இதில் அந்த வெளிநாட்டினரின் பரம்பரை குறித்து தேசிய பதிவுத்துறை JPN எந்த முடிவையும் எடுக்காது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடீன் நசுட்யான் இஸ்மாயில் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவிற்கான அனைத்து பயணங்களையும் ஒத்திவைக்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கம் தனது குடிமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அந்த வட்டாரத்தில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை லண்டனில் சந்திக்கவுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்த புதிய விமர்சனங்களை தொடர்ந்து ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு 2026-2027 AFC எலிட் வெற்றியாளர் லீக் கார்பந்து. நேற்று இரவு போஹாங் சீல் யார்ட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜஹூ டாருல் தாசிம் JDT 2-0 என தென்கொரியாவின் போஹாங் ஸ்டீலர்ஸ் அணியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது. அந்த 2 கோல்களையும் மார்கஸ் கில்ஹாமே பெற்றுத்தந்தார். இந்த வெற்றியை தொடர்ந்து JDT 4 புள்ளிகளுடன் கிழக்கு மண்டலத்தில் 3 நிலையை பிடித்தது.